நேரம் 5:36 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சியில். தன்னை அறிதல் என்பதே தியானத்தின் ஆணிவேர், சரணடைதல் என்பதே பக்தியின் ஆணிவேர் என்கிறார் அரவிந்தர்.

அறியும் திறனுடைய மனம் சில நேரம் அகங்காரம் கொண்டு விடுகிறது, நம்பிக்கை கொள்ளும் மனமோ தன் நிலையை அறிந்து விடுகிறது என்கிறார் ஆதிசங்கரர்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு. அதனைத் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுக்கு பிறகு 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சுகமான காலை, 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகும் இன்று அறிமுக நேயர்களுக்காக, 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைகிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். இன்றைய வானவில் தரும் தலைப்பாக பணிவு. பணிவு என்பது இன்றைய வானவில் தரும் தலைப்பாக வர இருக்கிறது. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினராக நாமக்கலைச் சேர்ந்த எழுத்தாளர் திருநங்கை ரேவதி அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளரிவெளி சந்தை அருகிலிருந்து நேயர்களை சந்திக்கிறார் கொடுமுடி ரகுநாதன். 12:00 யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகியாக இன்று வர இருக்கிறது. சிறப்பு விருந்தினராக மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். நிகழ்ச்சியின் நெறியாளுகையை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 துள்ளலை இசை பாடல்களாக டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து. இன்று மதுரை மாவட்டம் புதுமாகாளிப்பட்டி ரோடு ராஜேஸ்வரி அவர்களின் பாடல்கள் தெரிவில் பாடல்களை இன்று கேட்கலாம். 3:40 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும். நான்கு மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரியாக. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 5:00 சித்திர செவ்வானம் இடைக்கால பாடல்களாக. 5:30 வைகிங் பனியன்சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் கேட்கலாம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. கட்சேவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக இன்று சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் இன்று தென்காசி மாவட்ட நேய உறவுகளுக்காக வர இருக்கிறது. 11:00 இடைவிடாத பாடல்களால் இரவை வருட வருகிறது இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேயர்களே. அறியாமை இருள் நீக்க 1000 கரங்களால் அகிலம் தழுவி வெளிச்ச நடையிடும் வெய்யோன் முகம் பார்த்து வெற்றிக்கான இந்த நாளாக அமைத்து கொள்ள வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 இனிய நல்விடியில் வணக்கத்தோடு வச

0: அந்த விடியல் நிகழ்ச்சியின் முகப்பில் முப்பால் கொண்டு பொழிகிறது பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குறள் எண் 1111.

0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 1111, அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள்.
0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 1111, அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

என்னாலும் இசையோடு இணைந்து இதயத்தோடு ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது வசந்த விடியல், நேரம் காலை 6:13 நிமிடம்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
2: ஆரம்பிக்கலாமா?
1: July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உம்மை

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவள்ளூர் மாவட்டம் சோழிங்கபுரம் சோகமில்லா வாழ்வருளும் சோழிங்க பெருமான்.

வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சோழ சிம்மபுரம் சோழிங்கபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் இருவராலும் பாசுரம் பாடப்பெற்ற திருத்தலம் இது. இங்கே திருமால் பெரிய மலை, சின்ன மலை மற்றும் நகர மத்தியில் என மூன்று இடங்களில் கோயில் கொண்டிருக்கிறார். அரக்கன் ஹிரண்யகசிபுவை மாய்க்க மாதவன் பாதி அரிமாவாகவும் பாதி நரனாகவும் தோன்றினான். அரக்கன் மாய்ந்த போதும் அவன் சினம் தீரவில்லை. சினம் தணியுமாறு பக்தன் பிரகலாதன் ஒரு கடிகை நேரம் தவமிருந்து மாலனை வேண்டி துதித்தான். ஒரு கடிகை என்பது 24 நிமிடங்கள். அவனுக்கு அருளும் விதமாக யோக நிலையில் இந்த பெரிய மலையில் வந்து அமர்ந்தார் நரசிம்மர். பிரகலாதனுக்கு மோட்சத்தையும் அருளினார். பல ஆண்டு தவம் இயற்றிய பிறகும் கிட்டாத பிரம்ம ரிஷி பட்டத்தை இத்தலத்தில் ஒரு கடிகை காலம் மட்டுமே தவமிருந்து பெற்றவர் விஸ்வாமித்திரர். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கலியுகம் முடியும் வரை இந்த தலத்திலேயே தங்கி அருள்வதாக வாக்களித்து கோயிலும் கொண்டார் நரசிம்மர். 750 அடி உயரமுள்ள பெரிய மலை 1305 படிக்கட்டுகள் கொண்டது. சற்று தொலைவில் 350 அடி உயரமுள்ள சின்னமலை 406 படிக்கட்டுகள் கொண்டு விளங்குகிறது. ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் கர்ம வினை அறுக்க ஓர் உபாயம் காட்டும் திருமால் இங்கு உடல் தளர கால்முட்டியை முறிக்கும் படிக்கட்டுகளில் ஏறி தன்னை தரிசனம் காண்பதையே பக்தரது பிரார்த்தனையாக வைத்திருக்கிறார். மெல்ல மெல்ல மேலேறி பரந்தாமனின் தரிசனம் காணும்போது படிகள் ஏறி வந்த களைப்பு பளிச்சென மறைவதாக பக்தர்கள் வியந்து கூறுகிறார்கள்.

கருவறையில் இரண்யனை தன் நகங்களாலேயே கீறி மாய்த்த மாதவன் கிழக்கு திருமக மண்டலமாக பத்மாசனத்தில் தரிசனம் தருகிறார். சிம்ம முகம், சிலிர்த்திருக்கும் பிடரிமயிர், கோரை பற்கள், கூறிய நகங்கள் என்று தோற்றம் கொண்டிருந்தாலும் பக்தனுக்கு அருள சாந்த முகத்தினராக யோக பீடத்தில் யோக கோலத்தில் ஆனந்த தரிசனம் அருள்கிறார் அண்ணல். திருமேனியை சாலக்கிராம மாலை அலங்கரிக்க மேல் நோக்கிய இரு திருக்கரங்களிலும் சங்கும் சக்கரவும் ஏந்திய திருக்கோலம் பூண்டிருக்கிறார். இறைவன் எடுத்த 10 அவதாரங்களும் அவர் மேல் ஆபரணமாக ஜொலிக்கின்றன. சூரியனும் சந்திரனும் இந்த நரசிம்மரின் திருவடியை பணிந்து நிற்கிறார்கள். அருகில் உள்ள சன்னதியில் தலநாயகியான அமிர்தவள்ளி தாயார் எழுந்தருளியுள்ளார். தாயார் உற்சவரும் அதே சன்னதியில் தரிசனம் அருள்கிறார். இங்கே தரிசனம் முடித்து படிகள் இறங்கி சற்று தொலைவிலுள்ள சின்னமலை படிகளில் ஏறலாம். இது ஹனுமத் பர்வதம் என்றழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் கும்போதரன், காலகேயன் என்ற இரு அரக்கர்கள் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் எல்லையில்லா தொல்லை

0: தந்து வந்தார்கள். அவர்களை வதம் செய்யுமாறு நரசிம்ம சுவாமியிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அதே சமயம் சிறிய திருவடியான அனுமனும் அவரை குறித்து கடுதவம் செய்து வந்தார். நரசிம்மர் தன் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதங்களாக அளித்து அரக்கர்களை அழிக்குமாறு அனுமனை பணித்தார். ஆஞ்சநேயர் அரக்கர்களோடு போரிட்டு வதம் செய்தார். அரக்கர்கள் மாண்டதும் நரசிம்மர் அனுமனுக்கு தரிசனம் தந்ததோடு அங்கேயே கலியுகம் முடியும் வரை தங்கி தன் தரிசனம் காணும் பேற்றை அவருக்கு அளித்தார். மேலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் நன்மைகளை அருளும்படி ஆஞ்சநேயரை பணித்தார். அன்று முதல் அனுமனும் சின்ன மலையில் மேற்கு நோக்கி அமர்ந்து பெரிய மலையை தரிசித்து வருகிறார். இங்குள்ள தக்காண்குளம் என்ற பிரம்ம தீர்த்தம் பல மருத்துவ குணங்கள் கொண்டதால் பக்தர்கள் இங்கு நீராடி பின்னர் அடுத்தடுத்து பெரிய மற்றும் சிறிய மலைகளில் ஏறுகிறார்கள். சென்னையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோழிங்கபுரம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 முதல் August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் வசந்த விடியல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில் தந்திருக்கும் தலைப்பு பணிவு. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் குன்னந்தூர் வெள்ளிரவெளி காமையிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து மதுரை மாவட்டம் புதுக்காளிப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வனத்தூரிகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது சொலவடை. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு தென்காசி மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
8: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: இடைப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சுகதேவ்.
0: சுகதேவ், இது என்ன நிறைய அழகா செயின் போட்டுக்கீங்க, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? சரி சரி. அம்மா பேர் என்ன?
1: பாண்டிச்செல்வி.
0: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம்?

0: இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, பாட்டி.
0: பாட்டி பேர் என்ன? அக்கா பேரு
1: தர்ஷினி.
0: அப்பா பேர் என்ன?
1: ஜனகராஜ்.
0: ஜனகராஜ் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: நகை வேலை.
0: அதனால தான் நீங்கள் வெள்ளி செயின் போட்டு வந்துருக்கீங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆவீங்களா? கலெக்டர் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க?
1: கலெக்டர் இடத்துல.
0: கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்துருக்கீங்களா? சரி சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு?
1: கதை.
0: கதையா? எங்க சொல்லுங்க கேப்போ.
1: பாட்டு
0: இல்ல, கதை இல்ல. இல்ல, கதை சொல்றேன் சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பாட்டு பாடுறீங்களா? சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
0: இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா?
1: எங்க டீச்சர்.
0: உங்க டீச்சர் பேர் என்ன?
1: சாலினி.
0: அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: கிருத்திக், விசுவன், மாயி, சந்தோஷ்.
0: அவ்வளவுதானா? எல்லாம் சிந்தி வரலன்னா விளையாடுவீங்க?
1: ஓடி பிடிச்சி.
0: ஓடி பிடிச்சி ஐயா வீடா ஓடுவா?
1: நானு.
0: நீங்களா? நெச்சமாவா? சரி சரி, சொல்ல குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
8: இன்று

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
3: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: நேரம் காலை 6:42. இது கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சியில்.

வைத்து அறி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
2: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
1: நேயர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
1: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
1: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
1: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் நேரில் இன்று காலை 9 மணிக்கு வரை இருக்கிறது. நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இன்று வானவில் தரும் தலைப்பாக பணிவு. பணிவு என்பதுதான் இன்றைய வானவில் தரும் தலைப்பாக வர இருக்கிறது. மகளிர் அழைக்கலாம் 24 24 29 அறிமுக நேயர்கள் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 26 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்புக்கு 0 45 42 இணைத்தும் வானவில் நிகழ்ச்சியில் அழைத்து பேசலாம். இன்றைய வானவில் தலைப்பாக பணிவு. இது கோடை பண்பலையின் 100.5 வசந்த விடியல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இனிது நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வசந்த விடியல் நிறைவான பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: கோடை பண்பலை 100.5 மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய வசந்த விடியல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

இனிமைமிகு காலை வணக்கம் நேர்களே. மலர்கள் சிரிக்கும் இந்த விடியலில் மனம் மகிழ்ச்சி கொண்டு மலரட்டும், எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அமைதியும் அன்பும் மலரட்டும் எனும் வரிகளோடு புலர்கிறது இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியில். உங்களோடு நான் கே எஸ் கார்த்திக்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக வர காத்திருக்கின்றது. அறிமுக நேயர்களே, உங்களின் மனம் ரசித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

காற்றலையின் கானமகில் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மெக்னா சில்க்ஸ், பரமத்து வேலூர், துறையூர், முசிறியின் வானவில் தரும் இன்றைய வண்ணம் பணிவு. பணிவு, இது வானவில் தரும் இன்றைய வண்ணம். பேச அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 26

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன்

0: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இன்னிசையால் இதயங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி சந்தை அருகில் இருந்து வலம்வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று முதல் வரும் 31 வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் செல்ஃப் எனாமரேஷன் ஐடி அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806-8070-2 தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார்.
3: நேரம் காலை 7:32 நாம் கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

0: பெண்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
3: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான். இன்று முதல்
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
5: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
4: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
5: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
11: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வணக்கம் அண்ணா.
15: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய நாட்டு பிரஜை ஒருவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்.
14: அப்படியா, என்ன எழுதியிருக்கிறார் மன்னா?
15: எங்கே, அவர் எதை பற்றி எனக்கு கடிதம் எழுதியிருப்பார் என யூகியுங்கள் பார்க்கலாம்.
14: என்ன மன்னா எழுதியிருக்க போகிறார்? உங்களை மன்னராக்கியதுதான் நாங்கள் செய்த மாபெரும் பிழை. தயவு செய்து அந்த தவறுக்கு எங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கப்பட்டு அந்த பொறுப்பிலிருந்து விலகி எங்களை காப்பாற்றுங்கள் என்று எழுதியிருப்பார்.

0: அமைச்சரை என்ன சொன்னீர்?
1: மன்னா மன்னா, நான் ஏதோ உங்களை புகழ்ந்து சொல்லத்தான் வந்தேன். அது எங்கோ ஆரம்பித்து எங்கெங்கயோ போய் முடிந்து விட்டது மன்னா. சரி, நம் நாட்டு பிரஜை எழுதிய கடிதத்தை நீங்களே படித்து விடுங்கள் மன்னா.
0: உங்களை பிறகு பேசிக் கொள்ளுகிறேன், கடிதத்தை படிக்கிறேன், கேளுங்கள்.
1: மன்னா கோபப்படாதீர்கள், கடிதம் எரிந்து விட போகிறது. படியுங்கள் படியுங்கள் மன்னா.
0: மதிப்பிற்குரிய மன்னருக்கு மாபெரும் வணக்கங்கள்.
1: வெறும் வணக்கம் சொன்னால் போதாதா? மாபெரும் வணக்கம் வேறு இவருக்கு.
0: முன்னோர்களின் வாழ்க்கையில் இன்பத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையையும் தந்த பல விஷயங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டன என்று குறிப்பிட்டு ஒரு பெரிய பட்டியலே எழுதியிருக்கிறார் அமைச்சரே.
1: ஓஹோ, அப்படி என்ன பட்டியல் கொடுத்திருக்கிறார் மன்னா?
0: நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அனுபவித்த பல விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு எட்டாக்கனியாய் மாறிவிட்டன. ஆம், அவைகளெல்லாம் எங்கே எங்கே என்று கேட்க தோன்றுகிறது மனசு. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பனையோலை விசிறி எங்கே, பல்லாங்குழி எங்கே, கிச்சு கிச்சு தாம்பாளம் எங்கே, கோகோ விளையாட்டு எங்கே, சாக்கு பந்தயம் எங்கே, கில்லி எங்கே, கும்மி எங்கே, கோலாட்டம் எங்கே, திருடன் போலீஸ் விளையாட்டு எங்கே, ஆலமர விழுது ஊஞ்சல் எங்கே, மரப்பாச்சி கல்யாணம் எங்கே, மட்டை ரயில் எங்கே, கமர்கட்டு மிட்டாய் எங்கே, குச்சி மிட்டாய் எங்கே, குருவி ரொட்டி எங்கே, இஞ்சி மொரப்பா எங்கே, கோழிக்குண்டு எங்கே, கோழி சோடா எங்கே, பல்துளக்க ஆலங்குச்சி எங்கே, இலந்தை பழம் எங்கே, சீம்பால் எங்கே, பனம்பழம் எங்கே, பழைய சோறு எங்கே, நுங்கு வண்டி எங்கே, பூவரசன் பிபி எங்கே, கைகளில் சுற்றிய பம்பரங்கள் எங்கே, நடைவழகிய நடைவண்டி எங்கே, அன்பு எங்கே, பண்பு எங்கே, பாசம் எங்கே, நேசம் எங்கே, மரியாதை எங்கே, மருதாணி எங்கே, விரதங்கள் எங்கே, மாட்டு வண்டி எங்கே, மண் உழுத எருதுகள் எங்கே, செக்கெழுத்த காளைகள் எங்கே, எருமை மாடுகள் எங்கே, பொதி சுமந்த கழுதைகள் எங்கே, பொன் வண்டி எங்கே, சிட்டுக்குருவி எங்கே, குயில்வாடும் பாட்டு எங்கே, குரங்கு விடல் எங்கே, அரிக்கேன் விளக்கு எங்கே, விவசாயம் எங்கே, விளைநிலம் எங்கே, ஏர்களப்பை எங்கே, மண்வெட்டி எங்கே, மண்புழு எங்கே, வெட்டு மண் சுமந்த பின்னல் கூடை எங்கே, பனை ஓலை குடிசைகள் எங்கே, தூக்கணாங்குருவி கூடுகள் எங்கே, குளங்களில் குழித்த கோவணங்கள் எங்கே, அந்த குளங்களும் எங்கே, தேகம் வளர்த்த சிறுதானியம் எங்கே, அம்மிக்கல் எங்கே, ஆட்டுக்கள் எங்கே, மோர்மத்து எங்கே, கால் கிலோ கடுக்கன் சுமந்த காதுகள் எங்கே, நல்லது கெட்டது சுட்டி காட்டும் பெரியவர்கள் எங்கே, தோளிலும் இடுப்பிலும் சுமந்த பருத்தி துண்டு எங்கே, பிள்ளைகளை சுமந்த அம்மாக்கள் எங்கே, தாய்ப்பாலை தரமாய் கொடுத்த தாய்மை எங்கே, மங்களங்கள் தந்த மஞ்சள் பை எங்கே, மாறாப்பு சேலை அணிந்த பாட்டிகள் எங்கே, இடுப்பை சுற்றி சொருகிய சுருக்கு பை எங்கே, தாவணி அணிந்த இலசுகள் எங்கே, சுத்தமான நீர் எங்கே, மாசு இல்லாத காற்று எங்கே, நஞ்சில்லாத காய்கறி எங்கே, பாரம்பரிய நெல் ரகங்கள் எங்கே, எல்லாவற்றையும் விட நம் முன்னோர்கள் வாழ்ந்த முழு ஆயுள் நமக்கு எங்கே, இத்தனையை இழந்திருக்கிறோமா என்று சிந்திப்பதற்கு கூட நமக்கு நேரம்தான் எங்கே?
1: யார் அங்கே? மன்னருக்கு குடிக்க தண்ணீர் எங்கே? மன்னா தண்ணீர் குடியுங்கள். பிறகு மன்னா, கடிதத்தை எப்படி முடித்திருக்கிறார்?
0: இந்த நாகரீக மோகத்தில், அவசர யுகத்தில், இத்தனையும் தொலைத்து விட்டு நாம் செல்லுகிற அவசர பயணம்தான் எங்கே என்று தெரியவில்லையே மன்னா என்று ஆதங்கத்தோடு பதிவு செய்திருக்கிறார் அமைச்சரே.
1: அருமை அருமை மன்னா, சிந்திக்க வைக்கும் வார்த்தைகள், நம் இதயத்தை உலுக்கும் கேள்விகள். மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும், என் இதயத்தை உலுக்கும் கேள்விகள்.
0: ஏன், இந்த கேள்விகள் என் இதயத்தை உலுக்காத அமைச்சரே?
1: ஏன் மன்னா, இதைவிட கடுமையான கொடுமையான கேள்விகளை எல்லாம் நம் நாட்டு மக்கள் உங்களை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அப்போது கூட கலங்காத கரையாத கல் நெஞ்சக்கார மனம் தானே உங்களுடைய மனம்.
0: என்ன
2: கோடி பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல்

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 17
0: 1961 72 வரை
2: ஐக்கிய அமெரிக்க நாட்டினால் ஒரு தொடராக மனித விண்வெளி பரப்பு
0: திட்டமாக இருந்தது அப்பல்லோ.
2: முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது
0: மனிதனை சந்திரனில் இறக்கி
2: பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
0: தொடர்ச்சியான ஆராய்ச்சியில் வெற்றியானது
2: அப்பல்லோ 11 திட்டத்தின் மூலம்.
0: அக்காலகட்டத்திலேயே
2: அதே நோக்கத்திற்காக ரஷ்யாவும் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட திட்டம்
0: சோயுஸ் விண்கல திட்டம்.
2: இரு நாடுகளும் கைகோர்த்து செயல்பட திட்டமிட்டு
0: அப்பல்லோ விண்கலமும்
2: சோயுஸ் விண்கலமும்
0: விண்ணில் ஒன்றாக இணைந்த நாள் இன்று.
2: ஆண்டு 1975.
0: இரண்டு நாடுகளின் விண்கலன்கள் ஒன்றாக இணைந்தது இதுவே முதற் தடவை.
2: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அமைந்து
0: செயல்பட்டு வருகிறது நெதர்லாந்தில் உள்ள
2: தி ஹேக் நகரில்.
0: இந்நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கான உடன்படிக்கை
2: இத்தாலியில் ரோம் நகரில்
0: 1998 இதே நாளில் தயாரானது.
2: இவ்வொப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான
0: முதல் கூட்டம் நடந்தது
2: உகாண்டாவின் கம்பாலா நகரில்.
0: அன்றே முடிவும் செய்யப்பட்டது.
2: நீதிமன்றம் தொடங்கிய நாளான ஜூலை 17
0: சர்வதேச நீதி நாளாக கொண்டாட.
2: மனித உரிமை கோட்பாடுகள்
0: குற்றம் செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்துதல்.
2: சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துதல்
0: நிலையான அமைதியை ஏற்படுத்துதல் என்பன
2: இந்நீதிமன்றத்தின் தலையாய குறிக்கோளாம்.
0: இந்த தினத்தில் உலகெங்கும் நடத்தப்படுகின்றன
2: பெண்கள் மீதான வன்முறைகள்,
0: இனப்படுகொலை உள்ளிட்ட குற்றச்செயல்களை
2: பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்.
0: 1998
2: சர்வதேச நீதி நாள்.
0: பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றை
2: நிரந்தரமாக அமைக்க உடன்பாடு
0: ரோம் நகரில் எட்டப்பட்ட நாள் இன்று.
2: பட்டிக்காடு என்ற வார்த்தைக்கு
0: புது அரிதாரம் பூசியது கன்னி இயக்கத்திலேயே.
2: மனதில் திக் திக் என அப்போதே
0: த்ரில்லர் படமாக பேசப்பட்டது.
2: அலைகளுக்கு ஒரு கலை வடிவமாக அமைந்து நின்றது.
0: மண்ணின் வாசனையை மனதுக்குள் ஓடவிட்டு
2: வேதத்திற்கே ஒரு புதிய அர்த்தம் எழுதி
0: தாய் கருத்தம்மாவின் பெயரையே சூட்டி
2: அப்படத்திற்கு தேசிய விருது பெற்றவர்
3: என் இனிய தமிழ் மக்களே
0: சின்னசாமி என்ற இயற்பெயரை கொண்ட
2: இயக்குனர்
3: உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
2: பிறந்தது
0: தேனி அள்ளி நகரத்தில்.
2: பள்ளி நாட்களிலேயே படைப்பில் ஆர்வமாயிருந்த ராஜா
0: ஊர் சிரிக்கிறது
2: சும்மா ஒரு கதை
0: போன்ற நாடகங்களை திருவிழா காலங்களில் அரங்கேற்றியிருக்கிறார்.
2: சுகாதார ஆய்வாளராக பணியை தொடங்கிய பாரதி ராஜா
0: திரைத்துறையில் இருந்த ஆர்வத்தால்
2: சென்னை சென்று
0: மேடை நாடகம்
2: வானொலி நிகழ்வுகள்
0: பெட்ரோல் பங்குகளில் பணிபுரிந்த நேரத்தில்
2: இயக்குனர் பி புள்ளையாவிடம் உதவியாளராகி
0: கால் தடம் பதித்தார் திரையுலகில்.
2: கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனலிடம்
0: சினிமா நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்து
2: உயர்ந்து நிற்கிறார் இயக்குனர் இமயம் என்று.
0: சிறப்பாக ஓவியம் வரையும் பாரதி ராஜா
2: தன் பட காட்சி அமைப்புகளை வரைந்து வைத்துக் கொள்வாராம்.
0: பல முன்னணி நடிகர்களையும் இயக்குனர்களையும்
2: தமிழ் திரையுலகிற்கு தந்துள்ளார்.
0: அரங்கங்களுக்கு உள்ளேயே எடுக்கப்பட்டு வந்த தமிழ் திரைப்படங்களை
2: வெளிப்புற படப்பிடிப்பிற்கு கொண்டு வந்த பெருமையுடைய
0: இயக்குனர் பாரதி ராஜா பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1941
0: தற்கால பொருளியலின் முதலாவது நூல்
2: என கருதப்படும் நாடுகளின் செல்வம் அதாவது
0: An Inquiry of the Nature and Causes of the Wealth of Nations
2: எழுதி தந்தவர் ஸ்காட்டிஷ் பொருளியலாளர்
0: ஆடம் ஸ்மித்.
2: கிளாஸ்கோப்
0: ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில்
2: ஒழுக்க மெய்யியல் பட்டங்களை பெற்ற ஸ்மித்
0: உலகின் பல கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியதோடு
2: ஒழுக்க உணர்வு கோட்பாடு அதாவது
0: The Theory of Moral Sentiments
2: என்ற நூலையும் வெளியிட்டார்.
0: ஸ்காட்டிஷ் பொருளியலாளர் ஆடம் ஸ்மித் நினைவு தினம் இன்று.
2: ஆண்டு 1790
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பிருத்வி. பிருத்வி வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1-August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: கோடை பண்பலையில் இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நேரம் காலை 7:51. காலை பொழுதில் உங்கள் பயணங்கள் சிறக்க வாழ்த்துகின்றது கோடை பண்பலை வானொலியின் 1.5.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: பல்சுவை தகவல்களோடு காலை பொழுது நிலையம் சேர்த்து சென்றது சுகமான காலை. இனி தொடரவிருக்கின்றது மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நிகழ்ச்சி வருமானதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறை

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: மாலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேயர்களே. முன் எப்போதுமே பார்க்காத மனங்கள், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற முகங்கள் அப்படின்னு நம்ம கடந்து போகிற மனிதர்கள் ஏராளமாக இருப்பாங்க இல்லைங்களா. அதே போல் வானொலி வாயிலாக பார்த்தீங்கன்னா என்னைக்காவது பேசிட மாட்டோமா அப்படின்னும், கோடை மலையாக குட்டி தித்துற மாட்டோமா இந்த கோடை பண்பலையில் அப்படின்னும், என்னோடய குரலும் வராதா முதன் முதலாக அப்படின்னு நினைக்கிற நீங்கள் வாங்க, உங்களுக்காகத்தான் கோடை பண்பலை 100.5 மனதோடு பேச வருகிறது. மனதோடு ராகமாக அறிமுக நேய உறவுகள் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 290 333 அறிமுக மகளிர் மட்டும் அழைக்கலாம். 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2 இணைத்து

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் வரப்போறாங்க அறிமுகமா? வாங்க, வணக்கம்.
1: என்ன
0: பேருங்க?
1: செல்வகுமார்.
0: செல்வகுமார் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திரம் சார்.
0: அப்படியா? சரி சரி சரி. உங்க ஊர்ல இந்த உப்பளமெல்லாம் நிறைய இருக்குமே.
1: ஆமாங்க சார், இருக்கு சார்.
0: அப்படிங்களா? நீங்க போயிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல அதுல
1: பாத்திருக்கேன் சார்.
0: அப்படிங்களா? அது எப்படி எப்படி தாங்க பண்றாங்க, நமக்கு தெரியவே மாட்டேங்குதே. எப்படி
1: அது லெவல் பண்ணுவாங்க சார், லெவல் பண்ணி பாத்தி போட்டு அதுக்கு வரி பண்ணி அது ஆண் பாத்தி பெண் பாத்தின்னு இருக்கு சார்.
0: ஓ, அதுல ஆண் பாத்தி பெண் பாத்தி வேற.
1: ஆமாங்க சார்.
0: அது என்னங்க ஆண் பாத்தின்னா அப்படி அப்படின்னு என்னது? எப்படி
1: அப்போ வந்து அந்த மாதிரி அதிகமா விலகு சார்.
0: இல்ல இல்ல, சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவான். சும்மா முத முத வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியம் அப்படி பேசிட்டு அப்படியே மெதுவா வருவோம், அந்த பக்கம் சுத்தி வருவோம்.
1: என்ன
0: தொழில் பண்றீங்க நீங்க? ஸ்வீட் மாஸ்டர். அடேங்கப்பா, ஸ்வீட்ல கூட உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், அப்படிதானே?
1: உப்பு சேர்த்தா
0: என்னங்க சரி சரி சரி சரி சரிங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா மாத்தி மாட்டாங்க சார்.
0: சரிங்கயா.
1: எங்க வீட்டுல நாகா சொல்லாங்க, எங்க
0: வீட்டுக்கு
1: சக்தியான பெரிய பாப்பா சார்.
0: சரிங்க.
1: சீட்னா சின்ன பாப்பா சார்.
0: வெரி. இல்ல, பேர் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
1: சத்யா. கீர்த்தனா ஸ்ரீ.
0: கீர்த்தனா ஸ்ரீ சத்யா.
1: ஆமா சார்.
0: என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும்?
1: என்ன
0: சரிங்க சரிங்க. என்ன இனிப்பு பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நீங்க?
1: எல்லாமே
0: ஆல்ரவுண்டரா? என்னங்க கிரிக்கெட் மாதிரி சொல்றீங்க?
1: 150 வெரைட்டி சார், 350 வெரைட்டி சார்.
0: ஏதாவது ஒரு முக்கியமான ஐட்டத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம்.
1: இது மைசூர் பாக் சார்.
0: போ, மைசூர் பாக் உலகத்துக்கே தெரியுமேங்க. சரி பரவாயில்லை. என்னென்ன சீசன் சார்? சரி சரி பரவாயில்லை. சரி, முதல் முதலா பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்க?
1: ஆ, நன்றி சார், ரொம்ப நல்லது.
0: ரொம்ப நன்றிங்க. ஆமாங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இதுல கேக்கறது என்ன சாங் சார்?
0: செஞ்சாமி தந்தானே இட்லி கடையிலிருந்து ஸ்வீட் மாஸ்டருக்கு இட்லி கடை. ம்ம்.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
5: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான் இன்று முதல்.
6: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்ணலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
12: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
13: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமாக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், பிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன

0: தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்றேன். எலுமிச்சம்பழத்தில் சிலது குட்டியா இருக்கும், சிலது பெருசா இருக்கும். சில பேர் கோயிலுக்கு வாங்குறதா சின்னதா வாங்குவான், தனக்கு வாங்குறதா இருந்தா பெருசா வாங்குவான். ஆனா நான் இப்ப சொல்ல போற கதை வேற. எலுமிச்சம்பழத்தில் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சாறு நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை. இந்த சின்னதாக இருக்கு பாருங்க, அதில் சாறு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் ஒரு இம்சு அதில் என்னென்னா, ஏகப்பட்ட விதை இருந்தது. பெருசில் விதை இல்லை, ஆனால் சுவை இல்லை அதில். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சா, இது ரெண்டையும் ஒட்டு போட்டால் எப்படி பார்க்கும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஏதாவது ஒரே விதையாக கொண்டாந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணான். அவன் என்ன எதிர்பார்த்தான், எலுமிச்சம்பழம் பெருசாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. வந்தது எப்படா வந்ததுன்னா, பெருசாக இருந்தது, சுவையா இல்லை, அதில் ஏகப்பட்ட விதை இருந்தது. அதாவது இதில் இருக்கிற பேடு குவாலிட்டி, அதில் இருக்கிற பேடு குவாலிட்டி ரெண்டும் அட்ராக்ட் ஆயிடுச்சு. விதை ஜாஸ்தி, சுவை கம்மி, அது அட்ராக்ட் ஆயிடுச்சு. ரெண்டுமா சேர்ந்து ஒரு மோசமான பழமாக உருவானா எப்படி இருக்கும்? நம்முடைய வருங்கால சந்ததிகளை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா? வருங்கால சந்ததியை எப்படி நல்ல முறையில் கொண்டு வர்றது? எல்லா பிரச்சனைக்குமே நாம் வந்து தீர்வு காணணும். பிரச்சனையவே பேசிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனமே இல்லை. 10 பிள்ளை பெற்றவன் பெற்றுக்காதரான்னு கெஞ்சினது போய், 15-16 பெற்றது போய், குறைஞ்சது போய், ஒரு புள்ளை பெற்றுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா செலவு பண்ணணுங்கிற கதை வந்துருச்சு. எது எதனால் இப்படி நடந்தது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தை கருவில் வரும்போதே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக வந்துட்டான். குழந்தை உருவாகி வெளியில் வரும்போதே ஏதோ ஒரு வகையில் எலும்பு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு உள்ள குழந்தையாக வந்துட்டா வாழ்நாள் முழுக்க பிரச்சனை. அப்போ நம்ம என்னென்ன யோசிக்கணும்? அடுத்தது, நம்ம இந்திய மரபியல் சிந்தனையில் ஒரு அழகான கருத்து இருக்குது. அது நோயற்ற குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் தாயோட உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும். சார், நீங்கள் ஒரு இடத்துல சமையல் பண்ணணும்னா அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா அந்த வீட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? எதையும் முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை? ஒரு குழந்தை வந்து உட்காரணும் அம்மாவோட வயிற்றில், ஒரு பெரிய ஜெனரேஷன் அது. பின்னாடி அந்த குழந்தை மகாராஜா ஆக போதும், கிரிக்கெட் பிளேயர் ஆக போதும், யாருக்கு தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதை ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லையா? நல்ல சந்ததி இந்த உலகத்தில் உருவாகணும் அப்படின்னு. திருமணமாகி குழந்தையை இந்த உலகத்துக்கு தர இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கான எதிர்கால சந்ததியை ஒளி உடையதாக உருவாக்கணும். சார், ஆதிசங்கரர் வாழ்க்கையில் அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லையேன்னு அவங்க விரதம் இருக்கிறாங்க. கனவுல கடவுள் வந்து கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய மோசமான புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் வாழக்கூடிய நல்ல புள்ள வேணுமா? அவர் பதில் சொல்லலை சார், என் மனைவியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு நினைச்சார் சார். அந்த அம்மா கடவுளையும் அதே கேள்வியை கேட்டார் சார், என் கணவரை கேட்காம நான் எப்படி முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா எழுந்திரிச்சாங்க. ரெண்டு பேரும் எழுந்து கருத்தை பரிமாறிக்கிட்டாங்க. ஆதிசங்கரர் மாதிரி ஒளிவுடைய ஒரு குழந்தை வந்து பிறந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள், சிறந்த தம்பதிகள், சிறந்த குழந்தைகள்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை ரெண்டு ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100%

0: 100% கடல எண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
1: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா Sunflower Oil.
4: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: நேரம் காலை 8:22. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி அறிமுக நேயர்களுக்காக, வழக்கமான நேயர்கள் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணாமல் தயவு செஞ்சு அறிமுக நேயர்கள் மட்டும் வந்துடுங்க, சரிங்களா? இப்போ யார் வரப்போகிறோம் கேட்டுருவோமா? வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? மாரியப்பன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் சார்.
7: சரிங்க, என்ன வேலை பார்க்குறீங்க?
8: புத்தகம்
7: படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது
8: போறீங்களா?
7: குடும்பத்தோட
8: சார்? அப்பதான்
7: 8 ரூபா 10 ரூபா தான் சார். அவ்வளவுதான். ஆமாங்க, பரவாயில்ல. காலகட்டத்தில் சினிமாங்களாம் வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், ஏங்க
8: எல்லாமே ஆன்லைனில் போட்டுறாங்க. இந்த
7: சரி
8: போனால் கட்டணம் கூட, அதனால எல்லாரும் எதிர்பார்த்துறாங்க.
7: முதல் முறையாக பண்பலையில் பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்க?
8: ஒரு சந்தோஷம் சார்.
7: என்ன நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக கேட்குறீங்க? நன்றிங்க.

0: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி சந்தை அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
8: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: பம்பளையாம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் என்ற அறிமுக நேயர்களுக்காக வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் தொக்கம்பட்டியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க சார்.
0: ராஜேஸ்வரி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: விவசாயம் பண்றேங்க சார்.
0: அப்படிங்களா? சரி சரி சரி. வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
1: வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். எங்க வீட்டார் பேர் வீரம் சார்.
0: சரி சரி.
1: கிஷோர் பாப்பா பேர் திருப்பாங்க சார்.
0: என்ன படிக்கிறாங்க?
1: மான்கராத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னதை கேட்டு ஒரு வீடு தனியே ஓடி வந்திருக்காரு சார்.
2: 90 பிக்சர்ஸ் எஸ்டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் இன்று முதல்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்ணலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: நேரில் இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 வர இருக்கிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வானவில் நிகழ்ச்சி. இணைந்து வழங்குவோர் வந்து ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல். இன்றைக்கி வானவில் தலைப்பாக என்ன வர இருக்கிறது அப்படின்னா பணிவு அப்படிங்கிறதா இன்றைக்கி தலைப்பு. பணிவு அப்படிங்கிறதா இன்றைய வானவில் தரும் தலைப்பாக. நேயர்கள் 9 மணிக்கு அழைத்து பேசலாம். 8:37 இணைந்திருக்கிறோம். இது மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இப்போ யார் வரப்போகிறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? கொஞ்சம் சரியா வச்சு பேசுங்களேன், இணைப்பு விட்டு விட்டு வருதுங்களே. கேக்குது, சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கேட்டுருச்சு, என்ன ஊருன்னு கேட்கல, உங்க பேர் கேட்கல. விராலிமலை கவிதா அவர்கள். நல்லா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க. என்ன வேலை பாக்குறீங்கம்மா? சரி சரி. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
8: வீட்டில் அம்மா அண்ணன் இருக்காங்க.
7: எத்தனை வருஷமா நம்ம பண்பலை நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்க?
8: 3 வருஷம் இப்போ வேலை.
7: சரி சரி, நீங்கள் நல்லா ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனால் இணைப்பு வேறு விட்டு விட்டு வருது. கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிற இடத்துக்கு வந்து பேசுனா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரிங்க. காத்து ஓவர் அடிக்குதுங்களா? சரி சரி சரி சரி. என்ன பாடல் கேட்கலாமா?
8: சர்க்கிள் படத்துல இருந்து பாத்துக்கோங்க.
7: சரி, பாடல் கொடுத்துருவோம். நன்றிங்கம்மா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மனதோடு உரையாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இன்று அறிமுக நேயர்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். 8:44 ஆயிடுச்சுங்க. வாங்க, வணக்கம், யாருங்க?
1: சார் வணக்கம். சார், நான் திருப்பூர் மாவட்டம் மக்கப்புரம் பேசுறேங்க.
0: செல்வராஜுங்களா?
1: கனகராஜன்.
0: கனகராஜ் ஐயா, சரிங்க. திருப்பூர் மாவட்டம் கனகராஜ் இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, என்ன வாகனத்தில் போறீங்களா?
1: இல்லைங்க, வேறுங்க, தனி வாச்சிட்டு இருக்கிறனுங்க. சோழ போயிருக்கு.
0: ஓ, அப்படிங்களா? அதான் காத்து அதிகமாக அடிக்குதுல்ல.
1: அப்போ எங்கள் ஊரில் காற்று செஞ்சு ஜாஸ்தியானுங்க.
0: சோளத்தை நட்டு விட்டுருவீங்களா இல்லை விதைச்சி விட்டுருவீங்களா?
1: இது விதைச்சி விட்டுருக்குங்க சார், மாட்டுக்கு விதைச்சிட்டு பாத்திட்டு தண்ணி வச்சுட்டு.
0: ஓ, அது மாட்டுக்கு இருக்கிற சோளம், அந்த பச்சையாக இருக்குமே அந்த சோளம் தானே?
1: ஆமாங்க.
0: கம்மி சோளம், விளைச்சல் கம்மியாக இருக்கும் அப்படி தானே?
1: சார், இது விளைச்சல் போடுறது இல்லைங்க, அந்த கருது வந்து மாட்டுக்கே ஆட்டி.
0: சரி சரி சரி சரி சரி, சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?

0: மனைவி பேரு ராஜவனிங்க, பாப்பா பேரு ஹரிணிங்க, தம்பி வந்து டிப்ளமோ இதுல படிக்கிற போலீஸுங்க சார்.
1: சரிங்க சரிங்க.
0: பாப்பாவுக்கு இன்னைக்கு 22வது பிறந்த நாளுங்க சார்.
1: ஓ, வாழ்த்துக்கள் அவங்களுக்கும்.
0: நன்றிங்க சார்.
1: சரிங்க சரி, என்ன பாடல் கேட்கலாங்கய்யா? ஏதாவது ஒரு புது பாட்டு கொடுங்கய்யா அப்படிங்கிறீங்களா? சரிங்க, பாடல் கொடுத்துருவோம். நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் பருவார் சைபால், சொரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால்.
6: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும். உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்ட அவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
2: கோடை பந்தலை 100.5

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் நம்ம அறிமுக நேயவர்களை சந்தித்து இணைந்த நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. வானவில் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில்

மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: இனிய காலை வணக்கம் நேர்கள். வானலையில் நித்தம் ஒரு வண்ணத்தில் புலரும் வானவில் இன்று பணிவு எனும் தலைப்பில் விரியவிருக்கின்றது. பணிவு என்று சொன்னால் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது சொல்ல வரலாம் இன்றைய நிகழ்ச்சியில். அறிமுக நேயர்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் வரலாம் 24 24 26 மற்றும் ஓர் எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்க இங்கே ரவிச்சந்திரன்.

0: பணிவு, அதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஏப்பா என்னதான் இருந்தாலும் பெரியவர் கொஞ்சம் பார்த்து பணிவா கேளியா, பணிவா சொல்லியா அப்படின்னு சொன்னோம்னா என்னப்பா ஏய் நான் பிச்சையாக கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்லையா பணிவாக பேச சொன்னால் பிச்சையாக கேட்குறேன்றா, பணிவுக்கும் பிச்சைக்கும் குழப்பமாக இருக்கே அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏப்பா என்னதான் இருந்தாலும் மேனேஜரு கொஞ்சம் பணிவாக தான் நீ லீவ் வேணும்னு கேட்குறேன், பணிவாக தான் கேட்டேன்னா அப்படின்னா ஏப்பா ஏன் சீஎல்ல தானே ஏற்கிறேன், நான் கெஞ்ச சொல்கிறேன் அந்த ஆள்கிட்ட அப்படின்றான். கெஞ்சிறதா பணிவாக இருக்கிறதும் கெஞ்சிறதும் ஒன்றா அப்படிங்கிறதும் குழப்பமாக தான் இருக்குது. ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதை கொஞ்சம் பணிவாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னா, மாப்பிள்ளை இவங்ககிட்டலாம் இப்படி பேசக்கூடாது மாப்பிள்ளை, உனக்கு விவரம் பத்தலை, என்னன்னா திம்பிள் அதால் நினச்சிக்கிறீங்க, மீசை வச்சுருக்கேன் மாப்பிள்ளை, நான் இந்த ஆள்கிட்டலாம் அப்படிலாம் பேச முடியாது மாப்பிள்ளை, இப்படி தான் மாப்பிள்ளை பேச முடியும் இப்படின்னு மீசைக்கும் பணிவுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒன்றும் தெரியல. ஆக பணிவு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வேறு இருக்குது. இன்னும் சில பேர்கிட்ட பணிவுன்னா என்ன அப்படின்னா, வடிவேல் மாதிரி பணிவுன்னா பணிவு, பணிவு தானே பணிவு, அந்த பணிவு அப்படின்றாங்க. உங்கள் பார்வையில் பணிவுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பணிவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பணிவுன்னா என்ன நினைக்கிறீங்க? அதில் நிறையா நல்ல விஷயங்கள் கேட்ட சரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் கூட நிகழ்ச்சியில் சொல்லலாம். வருக முதல் நேயர் வானவில் பண்பலை 100.5.
1: வணக்கம் அன்பு தம்பி அவர்களே.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நாளிமலை அடிவாரம்
1: தம்பியை சந்திக்கிறேன்.
0: ரங்கநாதனா?
1: தேனி மாவட்டம் டி சுப்பாரம் நாளிமலை அடிவார் ரங்கநாதன்.
0: சொல்லுங்க.
1: ஐயா இப்ப வீட்டுல எடுத்துக்கிட்டாலும் அப்படியே ஓதிரி பிடிச்சிரு, சோறு ஓட்டிருந்தா நம்ம அரட்டக்கூடாது. ஏமா பசிக்கிறது மாதிரி இருக்கே கொஞ்சம் சோறு ஓட்டுறியாமா அப்படின்ட்டு சின்ன குரல்ல சொன்னோம்டா ஒரு அன்பு பணிவு வந்துருது. இரண்டாவது ஒரு வீட்டுக்கு வந்தவங்களே நம்ம சண்டைக்காரர்களும் கூட வர்றாங்கன்னு வைங்க, வாங்கியாண்டு லேசா அப்படின்னு தலையை மட்டும் வளைச்சிட்டு கூட நம்ம கம்மன் இருந்துக்கலாம், அது ஒரு பணிவு. பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்க, நமக்கு மூத்தவங்க ஒரு இடத்துல அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, என்னங்க ஐயா அப்படின்னு பொறுமையா போகணும், என்ன கூப்பிட்ட அப்படின்னு அதிகாரமா சவுண்ட ஒசத்த கூடாது. எங்கன்னா சவுண்ட ஒசத்தாம சரியா, எப்பா உட்காருப்பா அப்படின்னு சொன்னா சைஸா
0: உட்கார்றது ஒரு பணிவு. அத நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திலும் கூட பணிவாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ரங்கநாதன் ஐயா. நன்றி உங்களுக்கு. நேரம் 9:10.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
2: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் இன்று முதல்.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர், 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: வானவில் பண்பலை 100.5 பணிவு என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி வருக. அடுத்த நேயர் வணக்கங்கய்யா.
13: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
12: வணக்கம்ய்யா, சொல்லுங்க.
13: ஐயா, அருமையான தலைப்பு பணிவுன்னு கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்கன்னா எங்க வீட்டு விசேஷங்கள்ல எங்க தாய் மாமா எல்லாம் வந்து 4 பேர் மாமா, அவங்க வந்து எந்த ஒரு விசேஷம்னாலும் மாப்பிள்ள நீங்க அந்த சமையல் கட்டு போக்குவரத்து யாரு வர்றாங்க போறாங்கிறத அதை நல்லா கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுதும்பாங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்னு. வேலையெல்லாம் முடிச்சு வந்து இவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் நின்னுகிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள நிக்கிறீங்க, உட்காருங்க அப்படிம்பாங்க. இல்ல மாமா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க பெரியவங்க அப்படின்னா. இன்னும் அந்த மாப்பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பணிவு கூட போகவே இல்லையா. ஆனா பேசுறதா ஹார்டு, ஆனா வந்து பணிவுல எங்க மாப்பிள்ளைக்கு நிக்கிற மாப்பிள்ளதான் ஐயா, உட்காரு மாப்பிள்ள அப்படிம்பாங்க. அது ஒரு சிறப்புங்க.
12: நன்றிங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:15.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளோராயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
15: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 பணிவு என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரிஃபாயா, சொல்லுங்கம்மா.
1: முற்றி நெல்மணிகள் தலை தாழ்ந்து கிடக்கிறது மாதிரி பணிவானவங்க இருப்பாங்க. பணிவு அப்படின்னா மற்றவங்க பேச்சை நம்ம வந்து கேட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட சுய மரியாதைக்கு இழுக்கு வராம நாம பாத்துக்கணும். அதே நேரம் நம்மளோட மரியாதையையும் குறைச்சிக்காம நாம நடந்துக்கணும். அதுதான் பணிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஜுங்க ஐயா.
0: சொல்லுங்க ஆண்டனி.
2: ஐயா, ஒழுக்கத்தில் முதன்மையானது வந்து பணிவுங்க ஐயா. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பணிவு என்பது வந்து மிக மிக அவசியங்க ஐயா. பதவிகள் வந்து இன்னைக்கு வரும் போகும் ஐயா, ஆனா கடந்து வந்த பாதையை நம்ம வந்து நிச்சயம் நம்ம வந்து மறக்க கூடாது ஐயா. வள்ளுவன் கூட ஒரு குறள் அழகா சொல்லியிருப்பாரு, பணிவு இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறன் சொல்லியிருப்பாருங்க. அதாவது பணிவம் வந்து மேலோங்கி சொல்லியிருப்பாரு. அதாவது உடல் அணியக்கூடிய ஆபரணங்கள் ஆடைகள் அழகை சேர்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒருவருக்கு அணிகலன் கிடையாது. ஒரு உண்மையான அணிகலன் எது அப்படின்னா பணிவு. பணிவு இருந்தால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலாங்க. அதை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாருங்க ஐயா. அதனால பணிவு என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடை போன்று எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்துங்க ஐயா.
0: நன்றிங்க ஆண்டனி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க பேச்சுமுத்து.
3: பணிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சார், நிறைந்த அறிவும் ஆற்றலும் உடையவர்களுடைய உயர்ந்த குணம் தான் அந்த பணிவுன்னு நான் நினைக்கிறேன்.
0: நிறைந்த அறிவும்
3: அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு தான் பணிவு. இந்த பணிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இயலாமையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. அது என்ன பொறுத்த அளவுக்கு வீரத்தினுடைய குறியீடுன்னு சொல்லுவாங்க சார்.
0: வீரத்தினுடைய குறி அருமை. சொல்லுங்க சொல்லுங்க.
3: சிறுமை அணியுமாம் தன்னை உயர்ந்து அப்படிங்கிற குரல் தான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த தலைப்பு.
0: நன்றிங்க பேச்சுமுத்து நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: நம்ம விட மூத்தவர்களுக்கு நாம் கொடுக்கறது மட்டும் மரியாதை மட்டும் பணிவு கிடையாது. நம்ம விட சின்னவர்களுக்கு கொடுக்கற மரியாதையும் கூட அது அடங்குதுங்கய்யா. இதுல விஷயம் என்னன்னா, உயர்வான பதவி அடையும் போதோ அல்ல மிகுந்த செல்வ உள்ள செல்வாக்குள்ள ஒரு வசதியான வாய்ப்புள்ள நம்ம இருக்கும் போதோ நமக்கு கீழ் உள்ளவர்கள் மீது நம்ம உண்மையான காட்டக்கூடிய அன்பு இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான பணிவு. ஏன்னா அதுதான் நிலைத்து நிற்கக்கூடிய பணிவுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஏன் அந்த பதவி வரும்போது கீழே இருக்கிறவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதையே அப்படி குறிப்பிட்டு சொல்றீங்க.
4: அது ஏன்னு கேட்டா, அந்த வசதி வாய்ப்பாருக்குள்ள அவங்க நம்மளோட கம்மியான வாயில் இருக்காங்களே, அவங்க கூட நம்ம பழகிறது நம்ம மரியாதை குறைவுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் மக்கள்கிட்ட இருக்குதுங்க. அதனாலதான் இந்த கருத்தை பதிவு பண்றாங்க.
0: உங்களுடைய பேரை சரியா கேட்காம விட்டுட்டு நீங்களும் சொல்லலன்னு நினைக்கிறேன். பேர் சொல்லுங்க.
4: மங்களபுரம் ராஜசேகர், நாமக்கல் மாவட்டம்.
0: நன்றிங்க ராஜசேகர் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:20.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
13: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: என்னை தள்ளாதே. இது கோடை பண்பலை வானொலி 100.5 பணிவு என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: குள்ளக்காப்பள்ளி சித்திரமாணிக்க பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: ஒரு வாழ்த்து சொல்லிருங்க பையன், எங்க பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: தரணிதரன்.
0: பரணிதரனா தரணிதரனாங்கம்மா?
1: தரணிதரன்.
0: தரணிதரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கம்மா. கோடை பண்பலையிலிருந்து நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. தொழுதூர் ஆராய்ச்சி சாமி, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க சொல்லுங்க.
2: பணிவு அதாவது மனிதர்களுக்கு உண்டான ஒரு சிறந்த பண்பு. அடுத்தது நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் விஷயத்த மத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மூணாவது, இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பெற்றுக்கிறாங்க ஐயா மத்தவங்கிட்ட இருந்து. நன்றி ஐயா.
0: எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரோக்கிய சமயம் தான்
2: நம்ம பணிவா இருக்கும் போது ஐயா மத்தவங்க நம்மளை வந்து மதிப்பாங்க. நம்ம கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. ஏன்னா இங்க பணிவானவங்க நல்லவங்க, அந்த குணம் வந்து இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லதே செய்வாங்க ஐயா.
0: நன்றிங்க ஆரோக்கியசாமி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:25.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம். நான் காரைக்குடி சாமிநாதன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சாமிநாதன்.
5: இந்த பணிவு அப்படிங்கிறது நம்ம உயர்த்திய வார்த்தைகள்ல கூட இருக்கு சார்.
0: எப்படி
5: பேசும்பொழுது நம்ம வந்து சில பேர் பாத்தீங்கன்னா வார்த்தைகள், நீங்க உங்க படம் பாத்துக்கீங்க, நான் என் படம் பாத்துக்கோ, அது அந்த மாதிரி எல்லாம் பேசுறத கூட சார் உங்க நீங்க பிடிக்கலன்னா விட்டுங்க சார். உங்க நீங்க வந்து உங்க வழியை பாருங்க சார், என்னுடைய வழியை பாக்குறேன். அப்படியே ஒரு ஆரோக்கியமான வார்த்தை
0: உபயோகப்படுத்துங்களேன்,
5: அதுவே ஒரு பதிவுக்கான ஒரு உதாரணமா சொல்லலாம் சார். அதே மாதிரி ஒரு அரசு துறையோ இல்ல ஒரு நிறுவனமோ இருந்தா கூட இந்த பதவியில முன்னா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பேசும்பொழுது என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தி கரெக்டா பேசுறாரோ அப்ப அந்த நிறுவனமும் சரி அந்த துறையும் சரி சார் சரியா செயல்படும், சரியா இயங்கும் நினைக்கிறேன் சார்.
0: அருமையா சொல்லியிருக்கீங்க சாமிநாதன். நடத்தைகளை விட பெருமளவு பணிவை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வார்த்தை.

0: வார்த்தைகள் தான். வார்த்தைகள்லையே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளவு பணிவோடு பேசுகிறாங்க அல்லது எவ்வளவு அதன் கீழாக நின்று பேசுகிறார்கள் என்று. வருக அடுத்த நேயர்.
1: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு, ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சினியம் வளையம் சரவணன்.
0: வணக்கம் சரவணன், சொல்லுங்க
1: சார். இப்ப பணிவுங்கிறது பாத்தீங்கன்னா, கை கட்டி நிக்கிறது, உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கிட்ட மெதுவா பேசுறதுங்கிற ஒரு போலி முகமூடி நிறைய இடத்துல உருவாயிருச்சு, முகஸ்துதி. ஆனா அப்படி இல்லை, என் பார்வையில பணிவுங்கிறது உன்னுடைய இயல்பா இருக்கிறதே பணிவுதான் சார். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா என்னோட இயல்போட பேசினாவே அது பணிவுதான். நம்ம ரவிச்சந்திரன் சார் பண்றாருன்ட்டு நான் அதுக்காக ரொம்ப இறங்கி போக வேண்டியது இல்ல, ரொம்ப உயர்ந்து போக வேண்டியது இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல சார், வேக இடத்துல அப்படித்தான் இருக்குது. உயர்ந்த இடத்துலயுமோ இல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களை பார்த்தா பணிவா நடிக்கிறான், போலித்தனமா நடிக்கிறாங்க பணிவா இருக்கிற மாதிரி. நீங்க முன்னுரையில சொன்னீங்க, உயர் அதிகாரிகிட்ட லீவு கேட்கறதுல ஆணவத்தோட கேக்குறாங்க, அப்படியும் கேட்க வேண்டாம். இயல்பா உங்களுக்கு உண்டான உரிமை அந்த இடத்துல உங்களுக்கு லீவ் இருந்ததுல சார், எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் கேளுங்க, அதே பணிவு தான் அந்த இடம். இயல்பு தன்மை எங்க மாறாத இருக்குதோ அந்த இடம் தான் சார் உண்மையான பணிவு இருக்கிற இடம்.
0: நன்றிங்க சரவணன், நிகழ்ச்சி வந்தமைக்க. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சகோதரி.
2: குறைக்கும் சார், இவங்க பணிவா இருந்தாலும் ஆளுமை திறன் உடையவர்களா இருப்பாங்க, தேவையற்ற விஷயங்கள் வந்து அவங்க மனதை ஆக்கிரமிக்காது, அவங்க செய்யற செயல வந்து நேர்த்தி இருக்கும், உண்மையா இருப்பாங்க, அதிகம் பேச மாட்டாங்க ஆனா அதிகம் கேட்பாங்க. நன்றிங்க.
0: அருமையா சொல்லிருக்கீங்கம்மா, அதிகம் பேச மாட்டாங்க அதிகம் கேட்பாங்க. இன்னொன்று நிறைகுடம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு அழகான வார்த்தையாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். வருக அடுத்த நேயர்.
3: நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன். மனைவி பெயர் மல்லிகா, என் பேர் ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிள்ளையம்பட்டியில இருந்து பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் அருமுகம், சொல்லுங்க.
3: அதாவது சின்ன குழந்தைகிட்ட, நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, பணிவோட நம்ம நடந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் சார்.
0: சின்ன குழந்தைங்க கூட பணிவோட இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதாக வச்சுக்கிறோம் அருமுகம். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
4: விஜயமங்கலம், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம், அன்னை பழனிசாமி சார்.
0: சொல்லுங்க பழனிசாமி.
4: உங்க உதய விழாவுக்கு திருச்செங்கோடு வந்ததுங்க. நானும்
0: ரொம்ப மகிழ்ச்சி,
4: நல்லா சிறப்பா பண்ணியிருந்தீங்க.
0: நன்றி.
4: எல்லாத்தையும் பார்க்க முடியல, மேடம் ஏறி பார்க்க முடியல.
0: இன்னும் அடிக்கடுதான் சந்திப்போம் பழனிசாமி. சொல்லுங்க, தலைப்புக்குள்ள வந்துருங்க. பணிவு.
4: பணிவு அதாவதுங்க, பெருசு பெருசுகிட்ட எல்லாத்துக்கூடையும் பணிவா பேசிட்டு இருந்தாவே பேசுங்க. அதாவது அப்ப சண்டைன்னு வரும்போது பணிவா நடந்துட்டா மிக சிறப்பா இருக்குங்க.
0: சிறப்பா இருக்குமா? சண்டைன்னு வரும்போது பணிவா நடந்தா சிறப்பா எப்படி இருக்கும்?
4: விட்டு கொடுத்து போனா பணிவா இருக்குங்க.
0: கொஞ்சம் அந்த சண்டை குறையும். இல்லை கொஞ்சம் யாராவது ஒருத்தர் பணிவாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது முற்றாமல் இருக்கும் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நன்றிங்க பழனிசாமி, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:30.
5: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி சந்தை அருகில்

0: இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேரம் 9:33, இது கோடை பண்பலை வானொலி 100.5. பணிவு என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. ரிஃபாயா சொன்னாங்க, முற்றிய நெல்மணிகள் தலை சாய்ந்து இருப்பது போல அப்படின்னு சொன்னாங்க. பேச்சு முத்து வீரத்தின் குறியீடு அப்படின்னு சொன்னார். சரவணன் பேசும்போது கைகட்டி நிற்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அவங்க மீனா விஜயராஜன் நிறை குடம் தழும்பாது இல்லைங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே மிக முக்கிய நெருங்கிய இந்த தலைப்பிற்கு மிக நெருங்கிய வார்த்தைகளாக இருக்கு. வருக அடுத்த நேயர்.
1: ஐயா ஐயா காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கீங்க. பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து எம் மாலாவரன் திலகராஜ் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க திலகராஜ்.
1: ஐயா, மாதா பிதாவுக்கு நமக்கு பணிவு கொடுத்தாலே ஐயா, நம்ம நம்ம இப்போ நம்ம பிள்ளை இருக்காங்கன்னா நம்ம பிள்ளையை நமக்கு மறுவாதி கொடுப்பாங்க ஐயா. அதை கருத்து கொண்டு இப்ப ஒரு சின்ன உதாரணம், இப்ப நீங்க சேர்ல உக்காந்துக்கிட்டு நான் சேர்ல உக்காந்துன்னா அதுக்கு எனக்கு மறுவாதி கிடையாது, உங்களுக்கு மறுவாதி இல்லை. நான் கீழே உக்காந்துட்டேன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா.
0: நல்ல பண்புகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற விஷயமாக இதை நாங்கள் பார்க்குறோம் திலகராஜ். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
2: கரைக்குடி களிமுத்து பேசுறேன்.
0: சொல்லுங்க களிமுத்து.
2: சார், திருத்துறைப்பூண்டிக்கு அப்பர் சுவாமிகளை பாக்குறதுக்காக திருநாவுக்கரசர் பல்லக்கில் போறாரு. ரொம்ப நேரம் தேடி தேடி அவரை காணா. அப்பர் சுவாமிகளை நான் தேடிக்கிறேன் எங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கல. உங்க பல்லக்க சம்பந்துக்கிட்டு நான் கீழேதான் நிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ என் பல்லக்க சம்பந்துக்கு நீங்க இருக்கிறான் சொல்லி கீழே குதிச்சு ஒரு கால அவரு விழுகிறாரு. ஐயோ நீங்க உமையம்மையோட பால குடிச்சவரு, என் கால நீங்க விழுகலாமா? நீங்க 80 வயசுக்காரரு 7 வயசுக்காரருக்கு கால விழுகிறாரு. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு காட்சி பாருங்க. இப்ப கீழே வந்து ஒரு புகைய ஒரு விறகு எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த புகை வந்து மேல போய் மேகத்துக்கிட்ட நின்று சொல்லிட்டான், பாத்தியா நானும் உன்னை மாதிரி உன் கலர்ல இருக்கேன், நானும் உன்னை மாதிரியே மேல காத்துல பறக்குறேன் அப்படின்னுச்சான். உடனே இந்த மேகம் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்படியே மலையா பொழிஞ்சு கீழே இறங்குச்சான். உண்மையான பணிவு என்னங்கிறது போலி இல்லாத பணிவு தாங்க உண்மையான பணிவு.
0: அருமை காளிமுத்து, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு நேரம் 9:35.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்

0: இயங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி என்ன
2: தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான். இன்று முதல்
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
11: That's right.
12: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
13: சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது சேலம் வேம்படிதாசன் தண்டபாணியா.
12: சொல்லுங்க.
13: பனி ஒண்ணு நான் என்ன
12: நினைக்கிறேன்னா,
13: பனி ஒண்ணுல பனி வளைந்து கொடுக்கணும், ஒடிந்து போக விடக்கூடாது. அதாவது ஒடிஞ்சிட போக கூடாது. பணிவு அப்படிங்கும் போது எப்படி தெரியுங்களா, பிறர் மேல உள்ள அக்கறையினால கூட நாங்க பணியை காட்டுறோம். ஏன்னா மேடையில வந்து அங்காங்க நின்று கொண்டிருப்பவர்கள் அமைதியாக அமரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க மேல உள்ள அக்கறையினால கூட நம்ம பணிஞ்சு பேசலாம், பணிஞ்சு நடக்கலாம். இதுதான் பணிவா நான் நினைக்கிறேன்.
12: நன்றிங்க. அது அதிகாரமாக சொல்லல, நாங்க பணிவோட சொல்றோம் அப்படிங்கறதுக்கான அறிவிப்பாகவும் பாக்கலாம். வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
14: கோடை பண்பலை நேயர்களுக்கும் நிலையத்தாறுகளுக்கும் உற்சாகமான காலை நேர பணிவான வணக்கங்கள். ரவிச்சந்திரன் ஐயா.
12: பேர் சொல்லுங்க.
14: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநாகர் மாவட்டத்திலிருந்து தங்களிடம் பணிவோடு கருத்து சொல்ல வந்தேன் ஐயா.
12: சொல்லுங்க.
14: அதாவது பணிவை தேடி நம்ம ஊருக்குள்ளயும் போக வேண்டாம், நாட்டுக்குள்ளயும் போக வேண்டாம் ஐயா. சினம் என்ற வார்த்தையை குறைத்து நம்ம வீட்டுல கணவன் மனைவியிடம், மனைவி கணவனுடன் தலை நிமிந்து இருப்பது பணிவல்ல. வார்த்தையை குறைத்து அளவோடு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதுதான் பணிவு. அதன் மாதிரிதான் காஞ்சியோட சத்தியாகிரகத்தை பணிவாக நடத்தி இந்தியாவை வெற்றி பெற செய்தார். வாழ்த்துக்கள் ஐயா.
12: நன்றிங்க. தங்கவேல் நிகழ்ச்சி வந்தமைக்கு. நேரம் 9:40.
15: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
16: வாவ்,
15: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
17: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
18: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை, ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
19: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
18: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
19: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49

0: நேரம் 9:42 வருக. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க சகோதரி.
1: நான் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பணிவா பேசணும்னா நம்மளுக்கு ஒரு மரியாதையா கிடைக்கும்.
0: ஏன் சின்னவங்க கிட்ட கூட மரியாதையா பேசணும்?
1: அது எடுத்தோடனே நம்ம அவனை போடான்னு சொன்னோம்னா அவன் என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் நினைச்ச பாப்பில.
0: அப்படி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக பணிவா பேசணுமா? நன்றிமா கஜலட்சுமி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம். சிவகங்கை பேசுறேன்.
0: சம்சுதீன்.
2: தமிழ்ச்செல்வன் சார். தமிழ்ச்செல்வன்.
0: தமிழ்ச்செல்வன் சொல்லுங்க. தமிழ்ச்செல்வன்
2: சார், அதாவது சார் பணி ஒன்று சொல்ல முடியாது.
0: உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை தமிழ்ச்செல்வன். நல்ல இடத்துல, கோபுரம் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசியிருந்திருக்கலாம். வருக அடுத்த நேயர் வானவன் சம்பளை 100.5.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
3: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: அதாவது உடுத்துற உடையும் பார்க்குற பார்வையும் பணிவை ஏற்படுத்தாது. அது ஒரு எண்ணத்துடைய பிரதிபலிப்பு, எண்ணத்தோட செயல் வடிவம். எண்ணமும் செயலும் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சா அவனுடைய உடலோடு அமைக்கிறது அந்த பணிவு இயற்கையாகவே அமைஞ்சது என்று.
0: அருமையா சொல்லியிருக்கீங்க சந்திரசேகரன் ஐயா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: புரியல.
0: அது எதனால? கோபமா பேசிக்கலாமா? நன்றிங்க. பணிவு மிக முக்கியமானது. நன்றி முருகன். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:45.
5: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5.
6: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
6: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேன். கை எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் கணேசன், சொல்லுங்க.
6: அதாவதுங்க, நம்ம மனிதன்கிட்ட மட்டும் பணிவு காட்டினா பார்த்தாதுங்க, சின்ன உயிரை நம்ம அந்த பணிவை காட்டி பாருங்க, நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
0: அதுக்கு தெரியுமா? நீங்க
6: எதுவும்
0: கவனமாவே இருங்க. நன்றிங்க கணேசன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர் வணக்கம். ஐயா இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
7: கரூர் வேலுசாமி பிரபு. அஞ்சலி பிரபு. நல்லா இருக்கீங்களா?
0: அஞ்சலி பிரபு நல்லா இருக்கும். அஞ்சலி பிரபு சொல்லுங்க.
7: அதாவது பணிவு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணுங்க. இப்ப நான் வந்து ஒரு ஓட்டுநர், சாலையில பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, அதுல அந்த இடத்துல பார்த்தா நம்ம பணிவோட போயிட்டா தான் நல்லதுங்க.

0: இல்லைன்னா
1: என்ன ஆகும்?
0: அருமையா
1: சொல்லிருக்கீங்க அஞ்சலி பிரபு. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.
1: இது வானவில் பண்பலை 100.5. வருக அடுத்த நேயர்.
10: வணக்கங்க, நான் சுப்பிரமணியன் பேசுறேங்க, சேலம் மாவட்டம் தம்பட்டியில இருந்து.
1: சொல்லுங்க சுப்பிரமணி.
10: இல்லைங்கண்ணா, பணிவுங்கிறது வந்துட்டுங்கன்னா வசதியாரவங்கிட்ட, ஏழையோ அல்லது படிச்சு எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட படிப்பறிவு இல்லாதவங்களோ நடந்துக்காம எல்லாத்துக்கும் பொதுவானது. பணிவுங்கிறது பொதுவானது. வசதியானவங்க ஏழைய பணிவா நடத்தணும், படிப்பறிஞ்சவங்க கல்வியறிவு இல்லாதவங்கள பணிவா நடத்தணும்.
1: இல்ல ஒருவேளை அப்படித்தானா? இல்ல ஒருவேளை படிச்சவங்க படிக்காதவங்க கிட்ட பணிவா இருக்க கூடாதா? பணிவாக இருக்கணும். அருமையான விஷயம் சுப்பிரமணி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சகோதரி. யாருங்கம்மா?
11: ஈரோடு மாவட்டம் வள்ளியம்பாளையம் பானுமதி.
1: சொல்லுங்க பானுமதி.
11: இறக்கப்பட்டு
1: பணிவோட இருக்கலாமா ஒருத்தர் மேல? சரி, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து எல்லார்ட்டையுமே வந்து பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. நன்றிங்கம்மா பானுமதி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர்.
12: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: தேனி மாவட்டம் குள்ளபவனப்பட்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயப்பன்.
12: அதாவது அந்த ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க, ரமணா திரைப்படம் பார்த்துருப்பீங்க.
1: ஆமா.
12: கான்ஸ்டபிளா இருந்தவங்க நல்லா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்ப அதுக்கு மேல உயர் அதிகாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொன்ன சொல்லிருக்கு, ஆமா நீ என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாருங்களுக்கு
1: எல்லாம் தெரியும்.
12: பதவி உயர்வுல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களை பார்த்து ஏதாவது பேசக்கூடாதுங்க, பணிவோட இருக்கணும்.
1: எதனால அப்படி சொல்றீங்க ஐயப்பன்?
12: இப்ப நான் என்கிட்ட ஒரு சின்ன பையன் கூட ஏதாச்சும் சொல்லி ஒரு சில இடத்துக்கு போனா சொல்லி கேட்பாங்க, கேட்டா அவங்க பேசுறதுனால போயிருப்பாங்க, கேட்பேன்.
1: புரியுது ஐயப்பன், யாருகிட்ட என்ன திறமை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நல்ல உதாரணம் கூட சொன்னீங்க, டிரைவர் நீ போய் டிரைவர் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் கிளைமேக்ஸ்க்கு வந்துவாரு, அப்பதான் அவங்க டைட்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைவாக வர

விக்னேஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சந்தனம் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைய வானவில் பணிவு என்ற தலைப்போடுதான் உங்களோடு இதுவரை இணைந்திருந்தது. நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறது நிகழ்ச்சி. சிலருக்கு நிறைய அறிவு இருந்தும் நிறைய திறமை இருந்தும் வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் போராடியே அடைகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ மிக விரைவாக உயரிய நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இவர்களிடம் உள்ள வித்தியாசம் என்ன, அல்லது எது அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது? உங்களுக்கு தெரிந்த சில வெற்றியாளர்களின் பண்பு நலன்களை யோசித்து பாருங்கள். அவர்களுக்குள் பிரதானமாக ஒரு ஒற்றுமை இருக்கும். அது பணிவு என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதா? பணிவு என்பது நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு சொல். ஆனால் அதை பற்றிய புரிதல் நம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலர் பணிவை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். சிலர் அது தன்னம்பிக்கை இல்லாதவர்களின் பண்பு என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலரோ நாம் பணிவாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்றும் நினைக்கிறார்கள். உண்மையில் பணிவு என்பது எது? பணிவு என்பது அடிமையாக இருப்பதோ, சுயமரியாதையை விட்டு கொடுப்பதோ, கால் கை பிடிப்பதோ, உடலை குறுகலாக வைத்து கொள்வதோ, எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுப்பதோ, என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்வதோ அல்ல. அது உள்ளத்திலிருந்து ஏற்படும் ஒரு தன்னடக்கம். பணிவு என்பது நம்முடைய மதிப்பை நாமே குறைத்து கொள்வது அல்ல. நம்முடைய மதிப்பு என்னவென்று தெரிந்திருந்தும் மற்றவர்களுடைய மதிப்பை ஏற்றுக்கொள்வது. தன்னிடமுள்ள திறமைக்காக தற்பெருமை கொள்ளாமல் இருப்பது. நிறைய தெரிந்திருந்தாலும் கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கின்றன என்பதை மறக்காமல் இருப்பது. நம்மில் இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. பணிவுடையவர்களாக நடப்பது சுலபமானது. பணிவை தூக்கி எறிவதற்குத்தான் தைரியமும் துணிச்சலும் தேவை என்று. பணிவு என்பது இழிவானதோ கோழைத்தனமோ அல்ல. ஒரு சிங்கத்தின் பலத்தை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு எளிமையான பண்பு. ஒருவர் வெற்றி பெற்ற பின்பும் பணிவாக இருப்பது எளிதல்ல. ஒருவருக்கு அதிகாரம் வந்த பிறகும் அவர் பணிவாக இருப்பது எளிதல்ல. புகழ் கிடைத்த பிறகும் பணிவாக இருப்பது சாத்தியமல்ல. அதனால்தான் சொல்கிறார்கள், பணிவு ஒரு சாதாரண குணமல்ல, அது ஒரு முதிர்ச்சி என்று. பணிவு எளிமையானவர்களின் பண்பு. எளிமையானவர்கள் தங்களை வியந்து பேசுவதில்லை. உயரமாக வளர்ந்தாலும் வளைந்து கொள்கிற மூங்கிலை போல, நன்கு வளர்ந்த பின் பணிந்து கொள்கிற பயிர்கதிர்களைப் போல வளர்கின்ற போது அறிவாளிகள் பணிகிறார்கள். பணிவு ஒரு மகத்தான பண்பு. பணிதல் உயர்ந்த வாழ்க்கைக்கான அடித்தளம். பணிவு மனித அறிவின் முதல் அறுவடை. பணிவு மனித அறிவின் முதல் அறுவடை. சிலர் ஏன் பணிவில்லாமல் நடக்கிறார்கள்? அதற்கு எது காரணமாக இருக்கிறது? தற்பெருமை காரணமாக ஒருவருக்குள் தோன்றும் தான் என்ற அகந்தையே ஒருவர் பணிவின்றி நடப்பதற்கான காரணங்களில் முதன்மையான காரணமாக இருக்கிறது. எங்கே தற்பெருமை நுழைகிறதோ அங்கே பணிவு வெளியே போய்விடுகிறது. கவிஞர் வாலி அவர்கள் சொன்னார், அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என்று. நிறைவாக, பணிவு என்பது தன்னைத்தானே குறைத்து கொள்வது அல்ல, தன்னை மட்டுமே பெரிதாக நினைத்து கொள்ளாமல் இருப்பது. பணிவு என்பது தோற்றத்தில் அல்ல, மற்றவர்களை பார்க்கும் பார்வையில் இருக்கிறது. பேச்சில் அல்ல, ஒருவரின் மனநிலையில் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றான் என்பதல்ல அவனுடைய உண்மையான உயரம். எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் அவன் பிறரை எப்படி நடத்துகிறான் என்பதில் இருக்கிறது அவனுடைய உயரம். பணிவு பலவீனம் அல்ல, அது தன்னம்பிக்கை.

நம்பிக்கை மிகுந்த மனிதனின் அமைதியான வலிமை. பணிவு என்பது இழிவு அல்ல, அது உயர்ந்த மனிதர்களின் இயல்பான அழகு. வள்ளுவத்தின் 978வது குறள் இப்படி சொல்கிறது: பண்புடையவர்கள் எல்லோரிடத்திலும் எப்போதும் பணிவுடன் பழகுவார்கள். பண்பு இல்லாதவர்கள் தம்மைத்தாமே பெரியவர்களாக நினைத்து கொண்டு இருமாந்து கிடப்பார்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனின் அமைதியான வலிமை என்று சொல்லிச் சென்றது வானவில். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ். கணினியாக்கம் சி பூஜா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். இனி பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். ஜின் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கிராமங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட சென்சார் மூலம் சைரன் ஒளி எழுப்பும் கருவியை பொருத்தி வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த சாதனையாளர்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர் பன்முகத்தன்மையோடு பவனி வரக்கூடியவர். ஆம், ஒருபுறம் எழுத்து, மற்றொரு புறம் திருநங்கைகள் சார்ந்த சமூக மேம்பாட்டு பணிகள் என்று தன்னை எப்போதும் பிஸியாகவே வைத்திருக்கக்கூடிய நபர் இவர். தமிழ்நாடு அரசின் சிறந்த திருநங்கை விருது பெற்றவர். பெண் எழுத்தாளர்களான மாயோ ஏஞ்சிலோ, டோனி மாரிசன் என்று பெண் எழுத்தாளர்கள் வரிசையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பட்லர் நூலகத்தில் இவருடைய பெயரும் அவர்களுக்கு இணையாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படி அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யார் அவர் என்று யூகிக்கிறீர்களா? நாமக்கல் மாவட்டத்தைச் சார்ந்தவர், பன்முகத்தன்மை கொண்ட

0: அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம் சார். கார்த்திகேயன் சார், அவங்களுக்கும் கோடை பண்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.
0: இந்த இனிய நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சிங்கம்மா.
1: மகிழ்ச்சிங்கய்யா, எனக்கும் மகிழ்ச்சிங்கய்யா.
0: நம்ம பட்ட கஷ்டத்தை திருநங்கைகள் படக்கூடாது, திருநங்கைகளுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு நீங்கள் பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. அதை பாராட்டி 2025 ஆண்டுக்கான சிறந்த திருநங்கைக்கான விருது முதல்வர் கரங்களால் வழங்கப்பட்டது. எப்படி இருந்தது அந்த தருணம், அதை பற்றி சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கய்யா. இதுக்கு முன்னாடி நான் வளர்த்தின பிள்ளைகள், நான் உருவாக்கின அடுத்த தலைமுறை ஆக்டிவிஸ்டுங்களுக்கு அந்த விருது கிடைக்கும் போது கொஞ்சம் எனக்கு மனசுல வலிகள் இருந்துச்சு. நம்மள ரெகக்னேஷன் பண்ணி நம்மளுக்கு இன்னும் அவார்டு கொடுக்கலையே அப்படின்னு. அவார்டு அப்படின்றது காசு பணமோ பேரும் புகழும் முக்கியம் கிடையாது. அவார்டு அப்படின்றது வரப்போற தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, இன்னும் அவங்க ரேவதி அம்மா மாதிரி நம்மள சாதிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் அந்த அவார்டு. புறக்கணிப்பா இருக்கும் போது கொஞ்சம் வலிக்கும். ஆனா அந்த வழிகள் எல்லாமே எனக்கு அன்னைக்கு முதல்வர் கையில அந்த விருது வாங்கும் போது எனக்கு போயிருச்சு. எனக்கு எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த விருது கிடைச்சாலும் எனக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியாச்சு எனக்கு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
4: 90 பிக்சர்ஸ் SG சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் GV பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான். இன்று முதல்
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1

0: இளைஞர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
2: கவுன்சிலிங் கோட் 2612.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
7: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் திருநங்கை ரேவதி அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க. ரேவதி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு, உங்களுக்கு வாழ்க்கையில திருப்புமுனையாக அமைந்த தருணங்கள் இதை பற்றி சொல்லுங்கம்மா.
8: என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல். நாமக்கல்ல ஒரு சின்ன கிராமத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளையா தான் நான் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உணர்வு தோணுச்சு, உருவத்தாலும் நான் ஆணா இருந்தாலும் உள்ளத்தாலும் நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன்னு. ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க, ஏன் நீ வந்து மத்த ஆம்பளைங்க மாதிரி எட் வெயிட்டா நீ வந்து நடக்க மாட்டேன்ற, ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் என்ன வந்து கேலி பண்ணாங்க. அந்த கேலிக்குள்ளாரையும் நான் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு பாலியல் வெக்கை எனக்கும் வந்துச்சு. ஒரு ஆணா இன்னொரு ஆணை இப்படி நான் வந்து நேசிக்கிறது, அந்த குழப்பத்துல நான் இருக்கும் போதுதான் என்ன மாதிரி உணர்வு கொண்டவங்களா வந்து சண்டைக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சந்திப்பு என்ன வந்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போச்சு. டெல்லிக்கு போகும்போது நான் அங்க போய் படிக்கலான்னு என்னுடைய நூல்கள்லாம் எடுத்துட்டு போனேன், யூனிஃபார்மோட போனேன் நானு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய முன்னோர்கள் கடைக்கடையா யாசகம் கேட்கறது தான் நம்மளுடைய வேலைன்னு. அந்த மாதிரி நான் யாசகம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, என்ன மொட்டை அடிச்சு இருட்டு ரூம்ல என்ன வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. ஒரு நோயாளி மாதிரி என்ன வந்து பார்த்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறமே என்னால அங்கிருந்து இருக்க முடியாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் நானு. பாம்பே போய் அங்க நான் முழு பெண்ணா நான் மாறினேன் நானு. ரொம்ப நாள் என்னால ஒரு திருநங்கையா வாழ்றதுக்கு எனக்கு ஆசையா இருந்தாலும், ஒரு பெண்ணா வாழ்றதுக்கு உடை அணிஞ்சிட்டு பெண்ணா மாறி ஆசை இருந்தாலும், ஒரு கடற்கடையா யாசகம் கேட்கறதும் பாலியல் தொழில் பண்றதும் எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு நான் ட்ரெயின்ல வந்து பயணம் பண்ணும் போதும் சரி, பஸ்ல பயணம் பண்ணும் போதும் சரி, மத்த ஆண் பெண் மாதிரி ஏன் வேலைக்கு போக கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. சோ இந்த வன்முறைகள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு கொடுமையா இருந்தனால அதெல்லாம் விட்டுட்டு நான் ஊருக்கே வந்துட்டேன் நானு. ஊருக்கே வந்தாலும் என்ன அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்னால முடியாத போச்சு. அதனால பெங்களூர்ல 1999ஆம் ஆண்டு சங்கமா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆபீஸ் அசிஸ்டண்டா நான் வந்து வேலைக்கு செஞ்சேன். அதுதான் என்னுடைய திசையே மாத்துச்சு. ஒரு எழுத்தாளரா, ஒரு நாடக கலைஞரா, ஒரு ஆக்டிவிஸ்டா, அதுதான் என்ன வந்து மாத்துச்சு.
9: சிறப்புமா, சிறப்பு.
10: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
4: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் திருநங்கை ரேவதி அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க. உங்களுடைய முதல் நூலான உணர்வும் உருவமும், திருநங்கைகள் பற்றிய அந்த புத்தகம், திருநங்கைகளை பற்றி ஒரு திருநங்கை எழுதிய முதல் நூல் அது, 2004 வெளிவந்தது. உங்களுக்குள் ஒரு எழுத்தாளர் இருக்காரு அப்படின்றத உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? அந்த புத்தகம் கொடுத்த ஊக்கம் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்கம்மா.
1: ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்டேஷன் சென்டர்ல வந்துட்டு நிறைய கே லெஸ்பியன் ஆங்கிலம் படிக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எழுதின கட்டுரைகள் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஆனா எங்களை மாதிரி ஒரு ஏழ்மையான பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த ஆங்கிலம் தெரியாத ஒரு திருநங்கை அவங்களுடைய அவங்களா எழுதின ஒரு நூல் போல இருக்கல. அந்த சமயத்துல வாடாமல்லின்னு சுசமுத்திரம் எழுதின ஒரு நூல் இருந்துச்சு, ஒரு நாவல் அது. அதுக்கப்புறம் நான் முத முதலையா நான் படிச்ச புத்தகம் பாமா அப்படின்றங்க எழுதின கருக்குன்ற நாவல் தான். அந்த நாவல் தான் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு கொடுத்துச்சு. அப்புறம்தான் நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சில திருநங்கைகளோட அவங்க வீட்டுல தங்கி அவங்கள வந்து ஆய்வு மேற்கொண்டு ஒரு ஆய்வு நூலா அந்த உணர்வும் உருவம் நூலை நான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வந்து நம்ம கனடா நாட்டுல இருக்கிற தமிழ் இலக்கிய தோட்டம் வந்து உலக தமிழ் ஆசிரியர் விருது அபிமன்யு விருது எனக்கு வந்து கொடுத்து என்னை வந்து பாராட்டினாங்க 2026. அப்படிதான் நான் எழுத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த நூல் வந்துட்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு எழுத்தாளர் முற்போக்கு சங்கங்கள்லாம் இந்த நூலை வந்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாவட்ட அளவுல என்ன வந்து அழைச்சாங்க, இந்த நூலுடைய மதிப்புரை அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அப்ப அவங்களோட எனக்கு வந்து தொடர்பு கிடைச்சது. சோ அந்த சமயத்துலதான் நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு அரவாணி வெல்ஃபேர் போர்டு கூட அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த நூல் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே முதல் ஒரு திருநங்கையா

0: திருநங்கைங்க பத்தி நான் எழுதின ஒரு நூலாய் இந்த நூல் வந்துச்சு.
1: அதே மாதிரி உங்களுடைய சுயசரிதிய ஆங்கிலத்தில் எழுதியிருந்தீங்க இல்லையா, ட்ரூத் அபவுட் மீ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்க. அது இப்போ மதுரை அமெரிக்கன் கல்லூரியில பாடத்திட்டத்தில் ஒரு நூலாகவும் அது இருந்துட்டு இருக்கு. அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கம்மா.
0: இந்த உணர்வும் உருவம் நூல் எழுதுறதுக்கு அப்புறம் தெஹில்கா பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு இந்த நூலை பத்தி. பெங்குயின் பதிப்பகம் அந்த ஆர்டிக்கல் பார்த்துட்டு உணர்வும் உருவம் நூலை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அவங்க வெளியிடுறதா எங்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்க. அப்ப எனக்குள்ளாரியே ஒரு கேள்விகள் இருந்துச்சு. என்னுடைய திருநங்கை சமூகத்தை குறிச்சு நான் எல்லாமே எழுதிட்டேன்னா இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு அப்படி பெங்குயின்காரங்க என்ன வந்து அந்த நூலை வந்து வெளியிடுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் போதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்க வந்து வெளியிடுங்கன்னு. அப்படி வந்ததுதான் வெள்ளை மொழி அப்படின்ற நூல். அது என்னுடைய வாழ்க்கை சரித்திரம்.
2: நான் ஆரம்பத்துல வெளிவந்ததுங்க
0: வெள்ளை மொழி வந்து இங்கிலீஷ் வந்ததுக்கு அப்புறம் தான். நான் முதல்ல ஆங்கிலத்துலதான் நான் எழுதினது எல்லாமே அந்த மெனுஸ்கிரிப்ட் எல்லாம் நான் அனுப்பிச்சிருவேன், அவங்க அப்படியே இங்கிலீஷ்ல வந்து வா கீத் அவங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்க அடுத்தவங்க கதையை கேட்டு எழுதுறதுக்கும் நம்மளுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்கலாம். ஆஸ் அ ஒரு ரைட்டரா அடுத்தவங்க வந்து ஒரு எமோஷன்ல எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க, ஆனா ஒரு ரைட்டரா நான் ரொம்ப கவனத்தோட நான் இருப்பேன். அவங்க சொல்றதெல்லாமே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாக்க எப்படிதான் புனை பெயர் வச்சு எழுதினாலும் அவங்க கதையின்னு அடுத்தவங்க கண்டுபிடிச்சா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு நான் வந்துட்டு அதை வந்து வெளிப்படையா எழுதாம ஒரு அளவுக்கு அதை வந்து எழுதுவேன். அதனால என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கும் நிகழக்கூடியதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட என்மேல ரேப் ஆயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், போலீஸ் வன்முறையா இருக்கட்டும், குடும்பத்துல வந்து சொத்துரிமை மறுக்கப்படுறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயமும் என்னுடைய லைஃப நான் ஆதாரமா வச்சு ஒரு ஓபன் புக்கா நான் எழுதுனேன். நான் இப்போ அது வந்து நாடகமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உணர்வுகளை என்னுடைய கதையை வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன். இது இதே மாதிரிதான் மற்ற திருநங்கைகளுக்கும் ஆகுது அப்படின்றத நான் வந்து பறைசாட்டுறேன். இது வெறும் திருநங்கைக்கு மட்டும் இல்லாம ஒரு ரேப் ஆச்சு அப்படின்னாக்க ஒரு பெண் மேல கூட ரேப் ஆச்சுன்னா அந்த குடும்பம் வந்து அதை வந்து மறைக்கும். ஏன்னாக்க இது வந்து கௌரவ பிரச்சனையா வந்து பாக்குறாங்க, அதை வந்து பார்க்க கூடாது. நம்மள ஒருத்தர் ரேப் பண்ணனாக்க வெக்கப்படுறது அசிங்கப்படுறது நம்ம கிடையாது. நம்மள ரேப் பண்ணனு வந்தா வந்து வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் ஓப்பனா எழுதணும்னு நான் நினைச்சேன். நான் இந்த நூல் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு ஒரு தெம்ப கொடுத்துருக்குது. ஓப்பனா வந்து எழுதுறதுக்கும் ஓப்பனா பேசுறதுக்கும் ஓப்பனா ஃபைட் பண்றதுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். சோ இந்த ஓப்பனா நான் எழுதுனதுனாலதான் எங்க குடும்பத்துல என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பயந்துதான் நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல விட்டேன். நான் ஆங்கிலத்துல இந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாக்க நிறைய ரிவ்யூ பாசிட்டிவா இருந்துச்சு. நிறைய யூனிவர்சிட்டியில இந்த புக்கை வந்து என்ஃபீல்டு பண்றவங்களும் பிஹெச்டி பண்றவங்களும் ஆய்வு நூலா இதை வந்து எடுக்கிறாங்க. நிறைய மீடியாவில் வந்து நல்ல விஷயமா எழுதுறாங்க. அப்படி எழுதும் போது ஏன் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்ல விடக்கூடாதுன்னு 2010 ஆங்கிலத்துல வந்தா 2011 அதை வந்து தமிழ்ல நான் வெளியிட்டுட்டேன். நான் வெள்ளை மொழின்னு

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி சந்தை அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் திருநங்கை ரேவதி அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
5: எழுத்துலகம் ஒரு பக்கம், அதே மாதிரி இப்போ நாடகத்துறை திரைப்படத்துறையிலையும் காலடி எடுத்து வச்சிங்க. இப்படி பன்முகத்தன்மையோடு வரக்கூடிய நீங்கள் சந்தித்த சவால்கள், அதை எப்படி கடந்து வந்தீங்கம்மா?
6: ஆங்கிலம் தெரியாது எனக்கு, அது ஒரு மிகப்பெரிய சவால். நான் வேலை பார்த்த ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து நான் இயக்குனர் ஆனேன். நான் அப்போ எனக்கு ஆங்கிலத்துல மெயில் படிச்சு சொல்றதுக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு ஆளை கொடுத்தாங்க. ஆனா ஒரு திருநங்கை, அதுவும் ஒரு நான் தமிழ் பெண் அப்படின்ற காரணத்தினால நான் இமெயில்களை வந்து தப்பா படிச்சு சொல்றது, என்னை வந்து இன்டைரக்டா வந்துட்டு என்னோட எமோஷன் மேல விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்துச்சு. அந்த சமயத்துல ஆர்கனைசேஷனுக்கு எந்த நிதியும் கிடையாது, அந்த நிதி வர வைக்கணும், ஸ்டாஃபுங்களுக்கு சேலரி போடணும், அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு நான் யோசனை பண்ணுங்க. நான் அதை சவாலாம் எடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் ஆள் வச்சு முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ஃபண்டு குளோபல் ஃபண்டுன்னு சொல்லி வந்துச்சப்போ மலேரியா அதுக்கெல்லாம் வரும், அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரிலீஃப் ஆனேன். 10 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம வந்து வேலை பார்க்க கூடாது, நம்ம இண்டிபெண்டா வேலை பார்க்கணும்னு அந்த சவால வந்து முறியடிச்சுட்டு யாரும் என்ன வெளியே தூக்கி எறிய முடியல. ஆனா நானாவே விட்டுட்டு வந்தேன். நான் வெளியில விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய எழுத்து பணி இன்னும் நிறைய தொடங்குச்சு. இந்த மாதிரி எழுத்து மூலியமா நாடகம் மூலியமா என்னுடைய எழுத்து பணி தொடங்குச்சு. ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அந்த 10 வருஷமும் கம்யூனிட்டி கூட வேலை செஞ்சேன். இப்போ இத்தனை வருஷமா நான் வந்து கம்யூனிட்டிக்கு வெளியில வேலை செய்யறேன், அதாவது பொது வெளியில வேலை செய்யறேன். நான் பாலின சமத்துவத்தோட நம்மள பார்க்கணும், நம்மள குடும்பம் ஒதுக்க கூடாது, அந்த விஷயத்துல காலேஜ் யூனிவர்சிட்டி பொது வெளியங்கள்ல நான் இந்த ஹார்ட்டை முக்கியமா நான் வந்து கொண்டுட்டு போனேன். இந்த ஹார்ட் எப்படி என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, கன்னடத்துல என்னுடைய பதுக்கு பயிலுன்னு இந்த ஆட்டோபயோகிராபி வரும்போது அங்க இருக்கிற தியேட்டர்ல ஒர்க் பண்ற பசங்க இதை நாடகமா பண்ணாங்க. அப்ப அவங்களோட என்னுடைய ரோல் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது கலை அப்படின்றது ஈஸியா மக்கள் மனசை போய் நம்ம வந்து டச் பண்ணலாம். அது ஒரு கவிதையா இருக்கலாம், அது ஒரு நூலா இருக்கலாம், அது ஒரு நடிப்பா இருக்கலாம், இது எல்லாமே ஒரு கலை வடிவம் தான். அப்படி ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், நாடகங்களா இருக்கட்டும், இது ஈஸியா போய் மத்தவங்களுக்கு வந்து டச் பண்ணுது. இந்த நாடகங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பவரான ஒரு ஆயுதமா எனக்கு வந்து இருந்துச்சு. நம்ம எழுத முடியாதது சொல்ல முடியாதது நாடகத்து மூலியமா நம்மளால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நாடகத்துறைக்குள்ள வந்துட்டேன். வரிசையா வெள்ளை மொழி நாடகம் இது வரைக்கும் 139 ஷோ

பண்ணிருக்கிறேன். தனியார் நாடகமா அது என்னுடைய ஆட்டோபயோகிரபி தான். இப்போ 2 வருஷமா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை சார்பா இப்பத்தைக்கு மாவட்டங்கள்ல ஒரு ஒரு பள்ளிக்கு போயிட்டு இருக்கேன். அது வந்து மாதிரி பள்ளின்னு சொல்லுவாங்க, மாடல் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல 10ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு பசங்களுக்கு இந்த வெள்ளைமொழி நாடகத்தையும் கூடவே பாலின சமத்துவத்தை பத்தின பயிற்சி பட்டறைகளையும் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்கால பிரகாஷ்

0: வசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: That's right.
4: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
4: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: That's right.
10: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் திருநங்கை ரேவதி அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க. உங்களை போன்ற திருநங்கைகள் தன்னெழுச்சியோடு சமூக மாற்றத்தை உருவாக்கணும், பாலின சமத்துவத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அரும்பாடுபட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு சில திருநங்கைகள் வந்து இன்னமும் பழைய மாதிரியான ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட திருநங்கைகள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க?
11: அதாவது நம்ம மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சிம்பத்தி அடிப்படையில ஒரு ரிஹாபிலிட்டேஷன் மாதிரிதான் ஒரு மாடல்ல வந்து எல்லாருமே பண்றாங்க. ஒரு ஒரு வேலைக்கு எடுத்தா கூட நம்மளுக்கு வந்துட்டு மத்த ஆண் பெண் ஒரு வேலைக்கான உரிமை, அதாவது ஒரு ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுறதில்ல. ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்படியே அந்த வேலைக்கு போனாலும் இப்ப குறிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டாக்கா வேணும்னு நம்மளுக்கு வந்து நைட் டியூட்டி போடுறது, அங்க இருக்கிறவங்க ஸ்டிக்மோ டிஸ்கிரிமினேஷன் பண்றது, டாய்லெட் யூஸ் பண்றதுல ரொம்ப ஒரு சவாலான விஷயங்கள், ஆண் டாய்லெட் யூஸ் பண்றதா, பெண் டாய்லெட் யூஸ் பண்றதா, அவங்க எங்க டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம், இவங்க எங்க டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால யாருமே கண்டினியூவா தொடர்ந்து வேலை செய்ய முடியல. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை வந்து அறிவிக்குது அப்படின்னாக்க சட்டம் நம்மளுக்கு சாதகமா இருந்தா மட்டும் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது, கூடவே சமூகம் வந்துட்டு நம்மளுக்கு சாதகமா அமையணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா கலப்பு திருமணங்கள் செய்யலாம்னு சட்டம் இருக்குது, அதை யாரும் வந்து தடுக்க கூடாதுன்னு சட்டங்கள் இருக்குது, ஆனா இன்னமும் ஆவண கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. முந்தானத்து கூட ஒரு ஆவண கொலை, 27ஆம் தேதி ஒரு ஆவண கொலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் போது சட்டங்கள் நம்மளுக்கு சாதகமா இருந்தா மட்டும் பார்த்தாது இந்த சமூகம் வந்து மாறணும். அதே சமயத்துல வந்துட்டு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வந்துட்டு ரிசர்வேஷன் கொண்டுட்டு வரணும். நம்மளுக்கு ரிசர்வேஷன் கொண்டுட்டு வர்றதோட நிக்காம ஒரு பெற்ற குழந்தைய, அதுவும் திருநங்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனாங்கனாக்க பேரண்ட்ஸ் மேல பெரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்ப எப்படி ஒரு பெண்ணுக்கு ஈவிஸ்டிங் பண்ணாக்க அவங்களை எப்படி ஒரு சட்டம் இருக்குதோ

இந்த மாதிரி நம்மள கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டுட்டு வரணும். இப்படி வேலை செய்யற இடத்துல வந்துட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் நிறைய வந்து ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் இல்லாத மாதிரி வந்து பண்ணணும். ஒரு ஈக்குவலா ஜெண்டர் ஈக்குவலா வந்து பண்ணணும். ஆனா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நான் கல்வி எங்க தொலைச்சனோ அந்த இடத்துல போய் கல்விக்காக போய் நிக்கிறேன் நானு, நான் படிச்ச ஸ்கூல்லயும் போய் நிக்கிறேன் நானு. எதுக்கு நிக்கிறேன்னா வருங்கால என்னுடைய ஜென்ரேஷன் அந்த மாதிரி வந்து பாதிக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு திறந்த ஓபன் டோர் அவங்களுக்கு இருக்கும். எந்த ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நான் திருநங்கைன்ற அடையாளத்துல நான் ஸ்கூல்ல நான் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம வந்து உருவாக்கி நம்ம கொடுக்கணும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இதை விட்டு அவங்களுக்கு வேற மாற்று கருத்து இல்லை. ஆனா வரப்போற ஜென்ரேஷனுக்கு அந்த மாற்றத்தை நம்ம வந்து கொண்டுட்டு வரும்போது என்ன மாதிரி இருக்கிறவங்க வயசானவங்க நாளைக்கு வயசாகி செத்துருவோம். ஆனா பின்னாடி வர ஜென்ரேஷன் அவங்க அம்மா அப்பா கூட இருந்து மத்த ஆண் பெண் மாதிரி அவங்க நல்லா படிச்சு எல்லா தளங்கள்லயும் அவங்க உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்நோக்கு கனவா எனக்கு இருக்குது. அததான் இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப இருக்கிறவங்களை நம்ம வந்து மாற்ற முடியாட்டினாலும் வரப்போற ஜென்ரேஷன் நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்காக அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, சமூகமும் சரி, சட்டமும் சரி, எல்லாமே இணைஞ்சு நம்மளுக்கு சாதகமா இருக்கும்போது தான் அது முழுமையான சுதந்திரத்தை நம்ம வந்து அடைய முடியும். வருங்கால என்னுடைய மக்களும் அது ஈஸியா போய் அந்த பயனை வந்து அடையறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த வாய்ப்பை வந்து கண்டினியூவா அந்த இடத்துல இருந்து வேலை செய்ய முடியாத போற அளவுக்கு இருக்கக்கூடாது. அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்ப இது இருக்கக்கூடாதுனாக்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் தேவை நம்மளுக்கு. சோ அதுவும் இந்த சமூகத்துல வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துடைய கடமையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். வருங்கால ஜென்ரேஷன் வந்துட்டு எங்க அவங்க எஜுகேஷன் விட்டாங்களோ பிரேக் பண்ணாங்களோ அங்கிருந்து அவங்க மறுபடியும் ஆரம்பிக்கணும். அவங்க வந்து நல்ல இடத்துல உட்காரணும் அப்படின்றதுதான் என்னுடைய பெரிய கனவு இருக்குது. என்னுடைய 40 வருஷ கனவு இது. இப்போ விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு சிலர் ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க, சாரி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க, கான்ஸ்டபிள் ஆயிட்டு இருக்கிறாங்க, பிசியோதெரபி டாக்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க. சோ இந்த மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இது வந்து முழுமையா மாறணும் அப்படின்னாக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் அது முழுமை அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, திருப்பூர்லேருந்து ஒரு தோழி கால் பண்ணியிருந்தாங்க, கருக்குழாய் பலவீனமாக இருக்குது அப்படின்றத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, அப்படி கண்டுபிடிச்சா அதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சரை பற்றி பார்க்கலாம். நம்ம பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பில் கர்ப்பப்பை, கருக்குழாய், கரு முட்டை மூணுமே ரொம்ப மேஜர் ரோல் இருக்கும். இந்த மூணுமே சூப்பராக இருந்தால் தான் ஒரு பெண்ணால் கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா கரு முட்டை நல்லா இருந்தால் தான் அதுலேருந்து எக்கு குவால் அந்த ஆணுடைய விந்தணுக்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும், அந்த கரு முட்டை டிரான்ஸ்போர்ட் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளே வந்து சேர்றதுக்கும் கருக்குழாய் இம்பார்ட்டன்ட், அந்த கருவை தாங்கிறதுக்கு கர்ப்பப்பை இம்பார்ட்டன்ட். இது மூணுமே ரொம்ப முக்கியமான விருப்பு. ஆனால் இந்த மூணுலேயுமே எந்த உறுப்பு ரொம்ப பலவீனமான உறுப்பு, எந்த உறுப்பு வந்து ரொம்ப ஃப்ளிம்சியான உறுப்பு அப்படின்னு கேட்டால் அது கருக்குழாய் தான். ஏன்னா கருக்குழாயை பொறுத்த வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும், திருப்பி அதை ரிவர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்காது. அதனால கருக்குழாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லலாம். இந்த கருக்குழாயில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஸ்கேனில் கருக்குழாயில் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப ஹையாக மாறி ஒரு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இல்லை பயோசால்ஃபிங்ஸ் தண்ணி கோத்துருக்கு, அதில் வந்து பஸ் கோத்துருக்கு, அந்த மாதிரி பெரிய லெவலில் கருக்குழாய் வீங்கினா தான் நார்மல் ஸ்கேனில் உங்களால் கருக்குழாய்களை பார்க்க முடியும். மற்ற இருக்கவங்க சின்ன அடைப்பு இருக்குது, சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கருக்குழாய்களை நம்மளால் பார்க்க முடியாது. வேறு எந்த மெத்தடில் கருக்குழாய்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஹெச்எஸ்ஜி அப்படின்னு பேர். ஹெச்எஸ்ஜினா ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம். ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம்னா ஒரு டை மாதிரி போட்டு கருக்குழாய் வழியாக அந்த டை ப்ராப்பராக போகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இந்த மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சலைன் சால்ஃபிங்கோகிராம் அப்படின்ற மெத்தட் இருக்குது, அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் இன்வேசிவ் மெத்தட், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, லேப்ரோஸ்கோபி மூலமாக ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாகவும் இந்த கருக்குழாய்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மெத்தடில் நம்ம கருக்குழாயை செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது எந்த கருக்குழாயில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் கிருமிகள் தான். பெண்ணுடைய அந்த செக்ஷுவல் லைஃப்குள்ளே இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் உள்ளே போக வாய்ப்பு இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணணும்னா, கர்ப்பப்பை வழியாக போய் கருக்குழாய்களை பாதிப்பு ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கும். அதனால் இன்ஃபெக்ஷன் தான் கருக்குழாய் பாதிப்பு ஏற்படுவதற்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். இப்போ வந்து இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தா, மெஜாரிட்டி ஆஃப் த கருக்குழாய் டேமேஜ் பர்மனண்ட்டான டேமேஜாக இருக்கும். ஒரு மினிமமாக இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது, ஆரம்பித்த உடனே வெள்ளப்படுது, ரொம்ப அப்டமன் பெயின் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இப்படிப்பட்ட நார்மல் சிம்டமாக தான் கருக்குழாய் பாதிப்பு சிம்டமும் இருக்கும். இதை நம்ம ஆரம்ப நிலையிலே போய் பார்த்தோம்னா, ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மருந்துகள் பர்ஃபெக்டான டயத்தில் சரியான ஆலோசனை மூலமாக நீங்கள் போட்டிங்கன்னா கருக்குழாய்கள் பாதிப்படையாமல் கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒன்ஸ் பாதிப்பு அடைஞ்சிருச்சு, அதில் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சில அப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு கார்னுவல் பிளாக் அந்த மாதிரி ஒரு சில மினிமம் ப்ராப்ளங்கள் மட்டும்தான் சரி பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த கருக்குழாய் ப்ராப்ளங்கள் ஃபுல் ப்ளோனாக ஆயிடுச்சுன்னா அது சரி பண்ணுறது ஈஸியான விஷயமே கிடையாது.

0: அதனால் சின்ன விதமான வெள்ளைப்படுதல் எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை ப்ளீடிங் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு போகுது, அடிவயிறு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு சின்ன ஸ்கேன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி குறிப்பான கரெக்டான ட்ரக் எடுத்தால் கருக்குழாய்கள் பாதிப்படையாமல் தடுத்துக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் திருநங்கை ரேவதி அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவான நிமிடங்களுக்கு நம்ம வந்திருக்கோம். கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலை நேயர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அம்மா. நீங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள் இன்னமும் தொடரட்டும், வாழ்த்துகள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க கார்த்திகேயன் சார். அதே சமயத்தில் கோடை பண்பலையில் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது இதுதான். என்ன மாதிரி யாராவது உங்க அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க கூடாது அப்படி வந்து பிறந்துட்டாலும் சரி, நீங்க மனப்பூர்வமா அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் நீங்க ஏத்துக்குங்க. இது வந்து ஒரு நோய் கிடையாது, இது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் குறைபாடு தான். இந்த ஹார்மோன்ஸ் குறைபாடை வந்து சரி செய்யும் நீங்க நினைக்காதீங்க, இது வந்து சரி செய்யவும் முடியாது. இது நோய் இல்லைன்னு அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் போது என்னுடைய இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க அப்பா அம்மாவா இருக்கிறீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா கொடுக்கும் போது அந்த வீதியில் இருக்கிற அம்மா அப்பாவும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அவரு கிராமம் கொடுக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இந்த நாடே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னாக்க நானும் உங்களை மாதிரி படிச்சு நல்ல ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஐபிஎஸ்ஆவோ கட்டாயமா என்னால வர முடியும். அதுக்கான ஒரு முயற்சி நான் எடுத்திருக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால ஆண் பெண் யாரா இருக்கட்டும் எல்லார்த்தையும் நீங்க வந்து உணர்வுள்ள ஒரு மனுஷிய நீங்க பார்க்கணும்னு இந்த ரேடியோ மூலமா நான் உங்களை எல்லாத்தையும் கைகூப்பி கேட்டுக்கிறேன். நன்றி.
0: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் ரேவதி அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? பிறக்கும் போது எல்லோருமே சமமாகத்தான் பிறக்கின்றோம். வளரும் போது உடலில் ஏற்படும் ஹார்மோன்கள் மாற்றத்தினால் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பாலின சமத்துவம் இல்லாமல் வளர்கின்றோம். எல்லோரையும் அரவணைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அதில் திருநங்கைகள் மட்டும் விதிவிலக்கா என்ன? சட்டம் ஒரு பக்கம் அவர்களுக்கு துணை நின்றாலும் மற்றொரு பக்கம் சமுதாயமாகிய நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறும் என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் புரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டுக்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகிய சமுதாயத்தை உருவாக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
5: வணக்கம் நேயர்களே. நித்தம் ஒரு புதிய முகங்களை சந்திப்பவர்களுக்கு உற்சாகம் குறைவதில்லை. உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் இசையோடு இணைந்து மக்களோடு மக்களாக உலாவரும் மக்கள் பண்பலையாம் நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இன்று எங்கிருந்து தெரியுமா? திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளரிவெளி சந்தை பக்கத்தில் இருந்து தாங்க நேயர்களை அங்கிருந்து உற்சாகமாக சந்திக்க இருக்கிறார் நமது அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
6: வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை வார வாரம் ஒவ்வொரு ஊர்ல சென்று போய் நேயர்கள் சந்திக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க தேடி வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளரிவெளி சந்தை அருகில் அப்படின்னு சொல்லலாம். சந்தை மட்டுமல்ல, பக்கத்துல பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, மாகாளி அம்மன் கோயில் இருக்கு. இந்த மூணு கோயில் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய கோயில், நம்ம அந்த கோயில் நடுவுல தான் நம்ம நிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரச மரம், அரச மரத்து அடியில வேப்ப மரம் அரச மரம் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பவியமான ஒரு இடத்துல தான் நிக்கிறோம். நேர்கள் சொல்லணும், அதாவது நேர்களை பத்தி சொல்லணும். கண்டிப்பா நம்ம வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்க குழுவிருக்கிறாங்க. மிகப்பெரிய நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். நிறைய பேர் இங்க வந்து இருக்காங்க பேசணும் ஆர்வத்தோட. முதல் முதலா அங்க வந்து தேடி வரும் பண்பலை இந்த ஊருக்கு வருது சொல்லி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நேயர்கள் பேசணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இங்க காத்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். முதலாவது சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: மோகன் குமாருங்க. கோடை பண்பலை 100.5 இந்த ஊருக்கு வெள்ளரிவெளியில் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
6: ஐயா சொல்லுங்க, வெள்ளரி வழி அப்படி என்ன எதுக்காக அந்த பேர் வந்துச்சு? அவர் சொல்லுவாரு, அவர் பாருங்க அப்படியே. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
8: ஹலோ, இந்த ஊர், ஹலோ, என் பேர் ஆனந்த்குமாரு, செம்மாண்டம்பாளையம். இந்த ஊர் வந்து வெள்ளரி வழிங்கிற ஊரு, 7 கிராமங்கள் சேர்ந்த ஒரு ஊரு. இந்த ஊர்ல கோயில்கள் தான் ரொம்ப சிறப்பு. அன்னதானத்துக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஊர் இந்த ஊர் வந்து. வருஷம் முழுவதும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கும். இங்க வந்து அதிகமான உற்பத்தி வந்து, அதிகமான தொழில் வந்து விசைத்தறி. இதுல வந்து இந்த கேரள ரகம் வந்து தொண்டு, கேரள தொண்டும் அதே மாதிரி வேஷ்டி, கேரள வேஷ்டி ரகம் நிறைய தயாராகுது. இந்த ஊர்ல என்ன சிறப்புனா, அதாவது இந்த அத்திக்கடவு தண்ணி, அத்திக்கடவு ஸ்கீம் போட்ட பின்னாடி நல்ல நிலத்தடி நீர் மட்டம்லாம் ஏறி இருக்கு. விவசாயம் வர அளவுக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஊர்ல நிறைய ஆன்மீகமான பூமி இந்த பூமி. நன்றி.
6: நல்லா தரிசனமா இருந்த பூமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணத்துக்கடவு அந்த ஸ்கீம்னால இன்னைக்கு கொஞ்சம் செழிப்பா இருக்கு இல்லையா? அதெல்லாம் மானாவரியதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் குமாரசாமிங்க. கோடை பண்பலை வந்து எங்க ஊருக்கு தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் சார்பாகவும் 7 பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மழை, உங்க மழை பெய்ஞ்சினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இன்னும் நேரடியெல்லாம் சொல்லி எங்க ஊர் கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுன்னா ஒண்ணும் செழிப்பா இருக்கும்.
6: நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
8: விவசாயம் தானுங்க.
6: விவசாயம் காட்டுல என்ன போட்டுருக்கீங்க?
8: காட்டுல இப்ப இல்ல, நீ மழை பெஞ்சாதான் போட முடியும்.
6: மானாவரியனால வெயிட் பண்றீங்க மழைக்காக.
8: ஏன் பெஞ்சிட்டு இருந்தது? நாங்கெல்லாம் கடலை போட்டு இருந்தோம். இப்ப நீ வந்து பானம் பார்த்த பூமியா இருக்கறதுனால சோளம் தான் விதைக்கணுங்க.
6: சோளம்,
8: ஆமா,
6: சோளமா,
8: மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், இஞ்சி சோளம் இதெல்லாம் விதைக்கிறதானுங்க. அப்புறம் அதுபோக நீங்க வந்து தேடி வந்ததுக்கு உங்களை நல்ல பணியாற்றி அத்தனை பேருக்கு வெள்ளரிவெளி மக்கள் சார்பாக கொடான கொண்டி நன்றி தெரிவிச்சுக்கோங்க.
6: நன்றியை தெரிவிச்சுக்கீங்க ஐயா, நம்ம நன்றி. அவங்க உங்க பேர் சொல்லுங்க.
9: கார்த்திக்.
6: கார்த்திக், நீங்க நம்ம வேலை பாக்குறீங்க?
9: சரி,
6: சரி,
9: விசை தெரியா?
6: ஆமா,
9: விசை தெரியா? 20
6: வருஷம் பண்ணிட்டு. நீங்க கேரளா சேலா வேண்டிதானா?
9: தொண்டு தானே.

0: முகத்துல பெரிய ஒரு சந்தோஷம் பார்க்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வரத்தான் செய்யுது. நன்றிங்கய்யா.
1: நன்றி
0: நன்றி. உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: என் பேரு தியாகராஜனுங்க. இதே ஊரு வெள்ளிங்க. கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். நாங்க இதே ஊர்ல தான் இருக்கிறோங்க.
0: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் ரியல் எஸ்டேட் பாக்குறேங்க.
0: நீங்க ரியல் எஸ்டேட் எல்லாம் நிறைய பக்கம் போய் வருவீங்க?
2: ஆமாங்க ஆமாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் பாக்குறீங்க. இந்த ரியல் எஸ்டேட்
2: 20 வருஷம் பாக்குறேங்க.
0: 20 வருஷம் பண்ணிட்டீங்க.
2: ஆமாங்க.
0: வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். கூட சொல்லுங்க.
3: வேலுச்சாமி.
0: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
3: விசைத்தறி.
0: விசைத்தறி.
3: விசைத்த தொழில் கிட்டத்தட்ட ஒரு 45 காலமா செய்து வருகிறோம்.
0: 45 காலமா செய்து வருங்க. எங்களை எக்ஸ்போர்ட் பண்றீங்க? நீங்க நெய்யற
3: தாக லோக்கல்ங்க. பாட்டிட்டு வியாபாரிட்டு இருந்து அவுட்டர் போவோம்.
0: கை மாறி போயிடும்.
3: கை மாறி கறி போயிட்டு இருக்கும்.
0: எத்தனை கை மாறும்?
3: அது குறைஞ்சி
0: எல்லாம் போறதுக்கு எத்தனை கை மாறும்?
3: ஒரு 3 மாறும் சார்.
0: 3 கை மாறும். நேரடியாக உங்கள்ட்ட வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா?
3: அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஓனர் இருக்கிறாங்க. அல்ல, அவங்க மூலியமா தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறதும் சரிங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பூங்கொடிங்க.
0: பூங்கொடியம்மா, நீங்க என்ன பண்றீங்க?
4: நாங்க பழையரும்பு கடை வச்சிருக்கோம்.
0: பழையரும்பு கடை
4: செம்மண்டபாளையத்துல. பழையரும்பு கடை
0: எப்படி போயிட்டு இருக்கு? பழையரும்பு
4: கடை பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்குது.
0: எந்த ஒரு பொருள் இல்லைனாலும் பழைய பொருள் கூட
4: வந்து வாங்கிக்கலாங்க. ஆமா.
0: எந்த பொருள் இருந்தாலும்?
4: எந்த பொருள் இருந்தாலும்
0: வண்டிக்கெல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் கிடைக்கலாம். அப்புறம் வரலாமா?
4: இல்லைங்க, பழையரும்பு ஜாமானம் அது மட்டும் புதுசும் எல்லாம் வச்சிருக்கிறேன். கூட ஜாமான் எல்லாமே இருக்குது. வெளியில வியாபாரத்துக்கு போவாரு.
0: எனக்கு
4: ஆடி வந்தேன் ஆடி வந்த பாடல் போடுங்க.
0: பாடல் கேட்பதற்கு முன்னால் ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு நாம பாடல கேட்போம். நன்றி.
4: கொடைக்கானல் பண்பலைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
5: ரங்கநாதன்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்து செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
5: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான். இன்று முதல்
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
12: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
13: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
12: எப்படி தெரியும்?
13: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளரிவெளி சந்தை அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்துட்டே இருக்கு, நேயர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. இதுதான் முதல் தேடி வரும் பண்பலை 100 அப்படின்ட்டு நிறைய பேர் பேசின ஆர்வத்தோட வந்துட்டே இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
15: நந்தினிங்க.
14: முடியாதானே குடுக்க முடியலோ? இல்ல, எங்களுக்குதான் பார்த்தா வெக்கப்படுற மாதிரியே ஒரு தெரியுது. ரொம்ப ஆர்வமா பேச வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். எனக்கு காசு கொடுத்துருவோம் பெண்ண, பாருங்க சார், தந்துருன்றாங்க பாருங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
16: என்னோட பேர் சுதா. நாங்க வந்து 27ஆம் உதய விழா கொடைக்கானல் பெண்களைக்கு என்னோட வாழ்த்துக்கள் முதல் தெரிவிச்சுக்கிறேன். எங்க ஊருக்கு வந்ததுக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு.
14: கேட்டுட்டு வந்துட்டீங்களா? எங்க இருந்து கேட்டு வர்றீங்க?
16: நாங்க இதே ஊர் தான், வெள்ளர வழிதான்.
14: நகர்ல
16: இருந்து வரோம். ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான்.
14: கார்ல கேட்டு?
16: ஆமா, கேட்டு ஃபர்ஸ்ட் எங்க ஊரை பத்தி சொல்றீங்க. நாங்க முதல்ல அதை தலைப்பை கேட்டுட்டு தானே வரணும். அதனால கேட்டுட்டு நாங்க இப்ப வந்து பேசலாண்டு வந்திருக்கு. இதான் நான் முதல் முறை. நிறைய டைம் ட்ரை பண்ணிக்கிற மழை நேரத்துல எல்லாம் எனக்கு லைன் கிடைக்கல.
14: சொல்லுங்க.
16: எங்க வீட்டுக்கார் பேர் வந்து பொன்னுசாமி. என்னோட பையன் வந்து அருண் கிருஷ்ணன் 12th படிக்கிறாப்படி. சின்ன பையன் 10th சஞ்சய் படிக்கிறாப்படி. எல்லா நிகழ்ச்சியுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
17: நிறைய
16: கேட்டுங்க.
17: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
18: என் பேர் சாந்திங்க. கொடைக்கானல் பண்பலைக்கு வாழ்க்கை.

0: நாங்க மாமனார் காலத்துல இருந்து வச்சிருக்காங்க.
1: காலையில சொன்னதுல இருந்து எனக்கு இங்கதான் நீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப கலந்துக்கோன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். எங்களுக்கு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது இது கேக்குறதுக்கு.
2: எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வந்து என்ன 50 வருஷம் கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு.
1: எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி எப்பவுமே எல்லா நிகழ்ச்சியும் சூப்பரா இருக்குது. அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் அனைத்து குரலும் நல்லா இருக்குது. அனைத்து குரலும் வந்தாலும் இதா வந்தாங்கிற பேர் மனசுல பதிவா இருக்குது. அத்தனையும் புரிஞ்சு வச்சிருக்கிறார்.
2: ரொம்ப மகிழ்ச்சியமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா ரொம்ப ரொம்ப நன்றி.
1: வாழ்க வாழ முடி.
2: அம்மா கூட சொல்லுங்க.
3: சங்கீதம்.
2: நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா?
3: செல்வவழிதான்.
2: வெள்ளரி வழிதானா? நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஆனந்தி.
1: நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். எப்பவுமே போறப்பதான் கடைசி சுச்சு அதுதான்.
2: கண் கலங்குது அவங்களுக்கு. நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா. கண்டிப்பா உண்மையிலுமே சந்தோஷமா இருக்குமா எங்களுக்கு?
1: ரொம்ப சந்தோஷம். இன்னும் மென்மையாலும் உயர்றதுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்தோட குரலும் அழகா இருக்குது. பார்த்ததுக்கு நன்றி. சொந்தம்
2: நீங்களும் மென்மேல வர கோடை பண்பலை உங்களை வாழ்த்துக்கிறது. நிகழ்ச்சியில் என்ன பாருங்க கேட்கலாம்.
4: சாமுண்டி படத்துல இருந்து முத்து நகையே.
2: முத்து நகை அருமையான பாடல். விளம்பர இடைவெளியத்திலிருந்து நம்ம கேட்கலாம். நன்றிமா.
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்படி.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலையில் வணக்கம் பேர் சொல்லுங்க.
1: வெள்ளரவலிக்கு பக்கத்துல தேவனம்பாளையத்துல இருந்து சேகர் வந்திருக்கிறாங்க.
0: சேகர் ஐயா என்ன பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
1: பவர்லூம் போட்டுருக்காங்க.
0: பவர்லூம் ரெண்டு விஷயம் தெரியா?
1: ஆமா ரெண்டு விஷயம் தெரியுங்க.
0: என்ன விடுமுறையா?
1: ஆமாங்க, இன்னைக்கு அரை நேரம் விடுமுறை.
0: வானொலியில் பேசணுங்கிறதுக்கா அரை நேரம் போட்டீங்களா?
2: ஆமாங்க,
0: மூணு நேரமே போட்டுருந்தேன்.
1: மூணு நேரம் மட்டும் மாட்டி சம்பாதிக்கணும்,
0: போய் வானொலி கேட்க முடியாது. அப்படிதானே? அப்புறம் அங்க போய் கேட்கணும்.
1: ஆமாங்க, நான் வந்து 45 வருஷமா இலங்கை வானொலியில இருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பூர் எஃப்எம் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அது வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேங்க. மறுபடியும் நான் அடிக்கடி லெட்டர் எல்லாம் போடுவேங்க, நெஞ்சில் நிறைந்த பகுதிக்கு.
0: கோடை எஃப்எம் தானே லெட்டர் போடுவீங்க?
1: ஆமா, கோடை எஃப்எம் தான் பண்ணுங்க.
0: சரி,
1: இப்ப 2-3 லெட்டர் போட்டு தான் வந்தேங்க. வெள்ளரவலி போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு தான் வந்தேங்க. அடிக்கடி நான் பாட்டு கேட்பேங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது நம்ம சின்னியம்பாளையா செல்வம், நம்ம செம்மண்ணம்பாளைய குமார் அண்ணம். நேற்று சாயந்தரமே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, அப்பவே நான் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் போட்டு விட்டேன். அதனாலதான் இத்தனை கூட்டம் வந்ததுக்கு காரணம்னு கூட.
0: எத்தனை பேர் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க?
1: இருக்கு, ஒரு 200 பேர் இருக்குங்க.
0: 200 பேர் பேச முடியுமா? தெரியல, பேசிடலாம். இங்க பாருங்க,
1: பாட்டுங்க
0: போய் கேட்டலாம். கேட்டலாம் அப்படிங்க
1: படத்துல
0: பாட்டு கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கூட்டத்தை பாருங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுமா?
3: சொல்லுங்க. என் பேர் பூமணிங்க.
0: அழகான பேர் பாருங்க, பூமணி. ஒரு படம் வந்து தெரியுமா?
3: பழைய பாட்டெல்லாம் நல்லா விரும்பி கேட்பேன். நல்லா பழைய பாட்டு போடுங்க. எப்பவும் இல்ல, என்ன இப்ப அடிக்கடி புது பாட்டு போடுறீங்க?
0: இல்ல இல்ல, பழைய பாட்டு வருது, 1 மணிக்கு வருது, 9 மணிக்கு வருது.
3: புது பாட்டு போடுறீங்க அடிக்கடி, நல்ல பழைய பாட்டா போடுங்க. வாழ்க வளமுடன்.
0: நன்றிமா, நன்றிமா. நம்ம உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ரேவதிங்க.
0: ரேவதி அம்மா, நீங்க இருந்து வரீங்க?

0: நீங்க வெள்ளரி வழி தாங்க.
1: வெள்ளரி வழி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
0: நாங்க விசை தெரிதான்.
1: விசை தெரி.
0: நாலு தெரி வச்சு
1: கேட்டு போறீங்களா?
0: ஆமாங்க. ஆமா.
1: என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்?
0: எங்களுக்கு நைட் 7 மணிக்கு போற
1: 7 to 8
0: பாட்டு போட்டு
1: இருக்கிறாங்க. நேரடியா
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
2: என்ன வேலை பாக்குறீங்க?
3: இல்ல நீ பாத்துக்க சாமி.
1: ஓ,
3: உடையவிழாவே போட்டுருக்கிறாங்க. ஆமா, எனி டைம் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சேன், நைட் வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ரொம்ப
1: கலப்பு இல்லாம.
3: ஆமா, இந்த லெட்டர்ல போட்டேதான் இருப்பாங்க. அடிக்க வாரத்துல 5 லெட்டர் 6 லெட்டர் போட்டுருவேன்.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அர்ஜுனங்க.
1: அர்ஜுனன்
4: அற்புதமா இருக்கு. நாங்களாம் 9 மணிக்கு கேப்போம், மத்தியானம் 1 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு. சிறப்பா இருக்கு. எங்க வெள்ளரொலிக்கு தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கலங்க. ரொம்ப நன்றி. ஐயா, வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: வெள்ளரொலி 15 கசாயி. 15 கசாய். கசாய்
1: கசாய் எதுமே கசாய்.
5: ஆறு வெட்டர்.
1: ஓஹோ, வெட்ட போடுங்க.
5: கோழிக்கறி 800ங்க, நாட்டுக்கோழி. அப்புறம் பைலர் வந்து 300 ரூபாய்.
1: அதிகமா வாங்குவாங்க மக்கள்.
5: ஆட்டு கறியும்
1: விரும்பி சாப்பிடுவாங்க.
5: ஆமாங்க.
1: ஆட்டுக்கறி சாப்பிட்டு
5: இருங்க. ஆட்டுக்கறி வந்து கம்மிக்கணும், கோழிக்கறி தான் சாப்பிட்டுக்கணும்.
1: நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி வியாபாரம்?
5: அவரு நல்லது தானே சொல்ல வருங்க.
1: நல்ல மனிதராக. ரொம்ப நன்றி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் கனகரத்னம். நான் பவர் ரூம் தாங்க.
1: நீங்களும் பவர் ரூம் தாங்க. பாக்கலாம். பயமா இருக்கீங்க. நீங்க கோயில் போயிட்டு வந்தீங்களா?
4: ஆமாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி 1 தலையாடி.
1: தேங்காய் சுடணும் இன்னைக்கு.
4: ஆமா, கண்டிப்பா.
1: நீங்க தேங்காய் எல்லாம் ரெடி
4: பண்ணிட்டீங்களா? சாயங்காலம் சுடணும்.
1: சாயங்காலம் என்ன பண்ணுவீங்க?
4: அது தேங்காய் அவிழு எல்லாம் போட்டு கடலை எல்லாம் போட்டு சாப்பிடுறது.
1: நம்ம ஒரு நாள் பண்ணுவோம்.
6: இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
11: தட்ஸ் ரைட்,
10: வசந்த் அன்கோ. சரி சரி, வசந்த்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: தட்ஸ் ரைட்.

0: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்து தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளரிவடி நம்ம நேரில் சந்திச்சுட்டு இருக்கோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கே மகேஸ்வரி, கிழக்கு வீதி வெள்ளிரவலி.
0: பாருங்க கே மகேஸ்வரி அம்மா, நீங்க என்ன பண்றீங்க?
1: மளிகை
0: மளிகை
1: மளிகை கடை
0: மளிகை கடை எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க? மளிகை கடை
1: 40 வருஷமா.
0: நம்ம மளிகையில சிறப்புனா எதை சொல்லலாம்?
1: எல்லாமே சிறப்பு,
0: எல்லாமே சிறப்பு. வாங்க வந்தா சிறப்பு,
1: வாங்க வந்தாலும் சிறப்பு, நாங்க குடுக்கறதும் சிறப்பு.
0: சிறப்பு தான், குறைஞ்ச விலை இல்லையா?
1: இல்ல லாபம் வச்சுதான் கொடுப்பாங்க, சும்மா குறைஞ்ச விலையில எல்லாம்
0: கொடுப்பாங்க. ஏன் குறைஞ்ச விலையில கொடுத்தா எப்படி? இது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாருங்க, நம்ம இங்க வந்ததே என்ன ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பேர் சொல்லுங்க.
2: விஜயலட்சுமி.
0: எல்லாருமே
2: சொல்லுவாங்க அன்னதானத்துக்கு சிறந்தது கோயில் விசேஷங்கள் அதிகமா இருக்கு.
0: அதாவது நீங்க வீடு எடுத்து வந்துட்டோம்னா 30 நாள் கோயிலே சாப்பிடலாம்.
3: சாப்பாடு
0: பாருங்க அம்மா வந்து யாரோ பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: குரேசாமிங்க.
0: குரேசாமிங்க, நீங்க என்ன பண்றீங்க?
4: பவர்லூம் தறி ஓட்டிட்டு இருக்கிறேன்.
0: சிவகாசி பக்கம் எல்லாம் குற்றால சாரல் வருதுன்னு சொல்லுவாங்க. அது போல நமக்கு வந்துருச்சு, நல்லா இருந்தது. காலையில நல்ல சாரல் மலையோட வரும்போது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. உங்க பேரு?
5: என் பேரு தர்சாமி தானு. நான் தவறு தெரி
0: அந்த
5: ஒரு மணிக்கு பாட்டு நல்ல பாட்டா போடுறீங்க, நான் எப்ப கேட்டுக்க ஓட்டுவேன். 2 மணி வரைக்கும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அருமையா இருக்கு,
0: சூப்பரா.
5: ஆமா, 2 மணிக்கு தான் சாப்பிடுவோம்.
0: கேளுங்க, இன்னும் இனிமையான பாடல் நிறைய போடுவாங்க, கேளுங்க. ரொம்ப நன்றி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
6: செல்வராஜுங்க. விசத்தறி போட்டுருக்கோம். விசத்தறி.
0: நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு
6: இருக்கீங்க? 30 வருஷம் போட்டுருக்கீங்க.
0: 30 வருஷம். எல்லாம் 40 வருஷம், 30 வருஷம், 25 வருஷம்
6: இல்லையா?
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா அந்த கையில ஏதோ வச்சு சொல்ல முடியுங்க? சொல்லுங்க ஐயா, ஆரம்பிக்கலாம் கவிதைய.
7: கோடை பண்பலை 100 புள்ளி 5 நேரங்களுக்கு 27வது ஆண்டு இந்த நிகழ்ச்சியில வந்து 27வது உதய விழாவுக்காக என்னுடைய கவிதை. என்னுடைய பேர் SCA ஆனந்த்குமார், செம்மாண்டம்பாளையம், குன்னத்தூர். அன்புள்ளதாய், அறிவூட்டியாய், அகிலத்தார் பொற்றிடவே அகவை 26 முடித்து ஆண்டு 27 கால்பதிக்கும் குளிர் நிலவே எங்கள் கோடை பண்பலையே, உம் சேவைதனை உரைத்திடவே செம்மொழியில் வார்த்தை இல்லை. எம் நாவெடுத்து 1-2 நவிலங்கி வந்துட்டேன். அதிகாலை தனி தொடங்கி நள்ளிரவு நடுச்சாமம் வரை உம் சேவை தருகின்றாய். வாழ்வியலின் யதா

0: யதார்த்தத்தை வானவில்லில் தோய்த்தெடுத்து வழங்குகிறாய் நாள்தோறும். மனம் நிறைவு பெற்றிடவே மதியம் நண்பகல் ஒரு மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை தந்து நெக்குறுக செய்கின்றாய். மகளிர் மனம் குளிர்ந்திடவே மகளிர் நேரம் தனி தந்து போவியர் நெஞ்சுக்குள் பூபாலம் இசைக்கின்றாய். முக்கனியின் முதற்கனியாம் மாவுக்கு ஒரு சுவை, தித்திக்கும் தேன்முதிர பலாவுக்கு ஒரு சுவை, நம் வீட்டு தோட்டத்து வாழைக்கு ஒரு சுவை, இம்மூன்றும் ஒன்றானால் நம் நாவிற்கு ஒரு நல்ல சுவை. வள்ளுவனார் இருவரையில் வளப்புடனே ஒன்று உரைத்தார். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மையப்படும் அக்குறையை போக்க வந்த அற்புதமே நல்விருந்தே. இறுதியாக ஒன்று உரைத்து எம் கவியை முடிக்கின்றேன். செவி வழியே இதயம் புகும் எங்கள் செந்தமிழே வாலி வாலி, தரணி எங்கும் முந்தன் புகழ் தலைக்கட்டும் ஆள் போலே. வாழ்த்துக்கள் ஆனந்த்குமார்.
1: கவிதைக்கு வந்து பெண்கள் ஆதரவு ரொம்ப அதிகம் நடந்த மாதிரி இருக்கு. பெண்கள் ஏகப்பட்ட பேர் கையிட்டு தட்டுறாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கார்த்திகா கோணம்பட்டியில் நம்ம சொந்தம் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒர்க் பண்றாங்க. வீட்டில் வேறு புனிதா, நிதிஷா, கவிஷா, என்னோட சதீஷ்குமார், சங்கீதா, சுமதி, இவங்கெல்லாம் நாங்கள் கூட புவனேஸ்வரி ஒர்க் பண்ணுறோம்.
1: கேட்டுருக்காங்க
2: லைவே கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க.
3: சதீஷ்குமார் கேளுங்க. காத்தும்பாளையம் பஞ்சாயத்து செட்டியகோடன் மலைங்க.
1: சொல்லுங்க. தங்கவேல், நீங்க
4: என்ன
1: வேலை
4: பாக்குறீங்க? சரிதான்.
1: நல்லா
4: பழைய பாட்டா ஓடும்.
1: ரொம்ப சிறப்பா பேசுறீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி தெற்கு வீதி செந்தில்.
1: தெற்கு வீதி செந்தில். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
6: பவர்லூம்.
1: பவர்லூம்.
6: பவர்லூம்.
1: எல்லாருமே விஷய தெரியுதான்.
6: விஷய தெரியுது.
1: ரொம்ப சந்தோஷம் எங்களோட பேசுனதுல. ரொம்ப நன்றி. உங்க பேரு?
7: ஈரோடு மாவட்டம் பேருந்துறை வட்டம் சின்ன வீரசங்கலி கிராமம் பச்சாகோண்டம் பாளையம் வி செந்தில்குமார்.
1: என்ன பாடல் கேக்கலாம்?
8: சுர்க்கமே என்றாலும் மாப்பிள்ளையாவே சொல்லிட்டேங்க.
1: ஊர் விட்டு ஊர் வந்து சுர்க்கமே என்றாலும் உங்க ஊர் போல வருமா, இந்த குன்னு வெளியே வெளி போல வருமானு கேக்குறீங்க. ரொம்ப நன்றி. பாடல் வருகிறது கேட்கலாம். நன்றி.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
14: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஒரு பண்பலை நூறு பிள்ளைகள் தேடி வரும் பண்பலை. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன்,
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: கோயில் போயிட்டு வந்திருக்கீங்க?
0: வெள்ளரி வந்து வந்திருக்கோம். வெள்ளரி வலி வாயிலே நுழைய மாட்டேங்குது.
1: வெள்ளரி வலி, அதனால நீங்கள் வந்து நான் விசேஷத்தை எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கோடை பந்தலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். வெள்ளவெளி மக்களை வந்து நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நீங்க உங்களுக்கு தான் சந்தோஷம். வணக்கம். உங்க பேர்?
2: என் பேர் பொன்னுச்சாமி. நல்லப்பா நகர்ல இருந்து வரேங்க. இதுக்கு முன்னாடி நான் குன்னத்தூர்ல ஒரு வாட்டி பேசிக்கிறேன், சுப்பிரமணிய சுரேந்தர்கோட. உங்களுடைய நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. என்னுடைய வாழ்க்கையால் நன்றி. உங்க பேருங்க?
3: என் பேர் வேலுமணிங்க. இதே ஊர்ல இருக்கேன். தறி ஓட்டும் போது உங்க கோவை பண்பலையை நாங்க விரும்பி கேட்போம். அதான் எங்களுக்கு ஒரு என்ட்ரிமெண்ட். அதுதான் எங்களுக்கு என்ட்ரிமெண்ட். நாங்க ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க விரும்பி பார்ப்போம். எங்களுக்கு மென்மேல் இது வந்து நாங்க விரும்பி விரும்பி பாக்குறதுக்கு இந்த சேனல் ரொம்ப இதா இருக்குது. கோவை பண்பலை போட்டுதான் நாங்க தறிய வேலையை ஆரம்பிக்கும்.
0: வந்து விரும்பியும் கேட்பாரு, விரும்பியும் பாப்பாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம். குளிர்,
4: என் பேர் பார்த்திபனுங்க. நான் விஷயத்துக்கு போட்டுக்கிறேன்.
0: என்ன பார்த்திபன் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க.
4: ஆமா.
0: அடுத்த முகமோ
4: அது இல்லை, நின்று
0: தெரியல.
4: அம்மன் கோயில் போயிட்டு வந்து அப்புறம் நிகழ்ச்சி நடக்குதாங்க. சரி, பாட்டு போல பேர் வெள்ளிக்கு சாதாமணிக்கா? வெள்ளிக்கு
0: சாதாமணிக்கா
4: வெளி சக்குவேரி
0: இருக்கு.
4: இங்க நாலு வீதி இருக்குதுக்கா?
0: நாலு
4: வீதி, நாலு வீதி.
0: ஆமா, கிழக்கு மேற்கு தெற்கு.
4: ஆமா,
5: ஈவினிங் அந்த குழந்தைகளை பேசுவாங்கல்ல, அது பாப்பேன். 8 to 9 அந்த
0: பேசுறது பிடிக்கும்.
6: என் பேர் கமலா ரவி. கமலா ரவிங்க, உங்க ரேடியோல எல்லாம் நிகழ்ச்சி நல்லா கேப்பேன். இப்ப தறி ஓடிட்டு இருக்கு, ரேடியோ பாடிட்டு இருக்கு. நான் வந்துட்டேன்,
0: இங்க அவசரமா வந்திருக்கீங்க, பேசிருக்கலாம்னு
6: பார்த்தாங்க. அதனால கண்டிப்பா போய் பார்த்தாவும்
0: வந்துட்டேன்.
6: நாங்க ரெண்டும்
0: ஒன்னா பாருங்க.
6: ஆமா, கண்டிப்பா.
0: ரொம்ப நன்றி. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: ஜோதி மணி நாகராஜன்.
0: ஜெயலட்சுமி.
8: விவசாயம் தறி.
0: விவசாயம் என்ன பண்றீங்க? காரில் என்ன போட்டுருக்கீங்க?
8: வாழை போட்டுருக்கணும்.
0: வாழை நினைச்சேன், ஒரே காயா இருக்குதான்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க, வாழை போட்டுருக்கீங்க. எங்கெல்லாம் இதுக்கு கொடுக்குறீங்க வாழை?
8: வாழை வந்து ஒரு சொருக்க அப்படியே மொத்தமா கிலோ ரேட்ல கொடுத்துருவோம்.
0: கிலோ கணக்கு வந்துருச்சு, எல்லாம் பல கணக்கு போய் கிலோ கணக்கு வந்துருக்கணும்.
8: கிலோ
0: இந்த இது செவ்வாழை எவ்வளவு கொடுக்குறீங்க?
8: இந்த வருஷம் வந்து நல்ல விளைச்சல், நல்ல லாபம்.
0: செவ்வாழையில?
8: ஆமா, 72 ரூபாய்க்கு
0: லாபம். எங்களுக்கு அது வாங்கவே கஷ்டமா இருக்குது, பயமா இருக்குது.
8: எனக்கு முட்டு வழி அந்த அளவுக்கு வருது இல்லைங்க.
0: முட்டு
8: கோழி போட்டே இருக்கணும்,
9: பாக்கணும் ஒரு வருஷம் அதை பாக்கணும்.
8: ஆமா, அப்புறம் தறி இருக்கு,
9: ஒரு மரத்துக்கு ஒரு தான் விடும் இல்லையா,
8: அவ்வளவும் தெரியும். ஒரு 20 ஆள் வச்சு வேலை
9: பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.
10: வணக்கம், நான் விஜயமங்கலம் டெய்லர் கார்த்தி. தேடி வரும் தேடி வரும் பன்மலை வெள்ளி வெளி வந்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் ரகுநாதன் அவர்கள் 27 ஆண்டு தோக்கு விழாவை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜய் மாவட்டத்திலிருந்து இங்கே வெள்ளி வெளி ஓடி வந்தேன், ஒரு 8 கிலோமீட்டர் வேகமாக வந்து இங்கே பேசணுன்னே வந்திருக்கிறேன். ரொம்ப நன்றியாக
9: வந்திருக்கேன், நிகழ்ச்சி நன்றியாச்சு. ரொம்ப நன்றி.
10: நன்றி.
9: ரொம்ப நன்றி கார்த்தி.
10: ஓகேங்கண்ணா,
9: நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்க.
11: கார்த்திகைனுங்க, செம்மாணம்பலத்துலேருந்து வர்றேங்க. நான் செம்மாணம்பலத்தில் பாத்திர கடை வச்சிருக்கிறோம். டெய்லியும் ஒவ்வொரு ஊருக்கு வண்டியில் கட்டிட்டு பாத்திரம் வியாபாரம் பண்ணுற போவோம்.
9: நம்ம டூ வீலரில் பண்ணுறீங்க?
11: ஆமாம்,
9: பண்ணிட்டு
11: நான் ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா.
9: உங்கள்கிட்ட வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா ரேட்டு?
11: ஆ, இது எல்லாருக்குமே தெரியுங்க,
9: ஏக்கெல்லாம் இல்லை,
11: கார்த்தி
9: எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
11: கார்த்தி வந்தால் பொருள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே ஆதரவு தராங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்க.
9: ஒரு பாத்திரம் வாங்குற அப்படின்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் வெளியில் 500 ரூபான்னா உங்களுக்கு கண்டிப்பாக 350 ரூபா அந்த ரேஞ்சு தான் கிடைக்கும்.
11: ஆமாங்க. அப்புறம் வேற இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு காலையில் வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறாங்களே இல்லையோ, கோடை எஃப்எம் ரேடியோ போட்டு விட்டுறாங்க, அதை பற்ற வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துறீங்க, ரொம்ப நல்லா
9: நன்றி.
12: பேசிட்டு
13: வணக்கம்.

0: அவரு கொஞ்சம் கூச்சப்படுறேன் நினைக்கிறேன். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: உங்க
0: பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சின்னிமலை செல்வம். இப்போ உதயநாள் முடிஞ்ச ஒரு வாரம் கூட ஆகலை. அந்த உதயநாள் கொண்டாட்டம் எப்படி இருந்தது? அதுபோல் இங்கே அந்த வந்து இந்த வெள்ளரவெளியில் அவ்வளவு சிறப்பாக உதயநாள் விழா கொண்டாடணும் போல ஒரு சிறப்பு இருந்துச்சு. இந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளரவெளிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. கோடை பெண்மலைக்கும் கொடிமுடி ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் நம் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம்
0: மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலுமே திருவிழா போட்ட மாதிரி தான். ஏகப்பட்ட பேர் கூட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்க கூட வந்திருக்காங்க. சில பேர் வானொலி பேசியிருக்காங்க, தெரியாம கூட எவ்வளோ கூட்டம் இருக்கேன் வந்திருக்காங்க பார்க்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இங்கே மரக்கன்று
2: ஆமாங்க, மரக்கன்று கொண்டு வந்திருக்கேன், வஞ்சி கன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒரு இடம் சொல்லிக்கிறாங்க, அங்கே நட்டலாம். வேற யாரும் நான் கொண்டு போய் நடுறேன்னு சொன்னாலும் கொண்டு போய் நடலாம். ஏற்பாடு செஞ்சிருக்குங்க ஐயா, சிறப்பாக நன்றி இருக்குது.
0: கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுங்க சரிங்களா. ரொம்ப நன்றி. ஒரு விளம்பர இடைவெளி தவிர நீ மீண்டும் சந்திக்கலாம். நன்றிங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: நிகழ்ச்சி நிறைவான வந்துட்டோம். நிறைய நேர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா பேசினது, ரொம்ப ஆர்வத்தோட வந்து பேசி அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. அந்த வகையில் சந்திச்சலாக வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் டாப்மேன் கணேஷ், இந்த விஜயமாளத்துல இருந்து வரேங்க. இன்னைக்கு தேடி வரும் சிறப்பா நடத்தி கொடுத்த ரகுநாதனுக்கு ரொம்ப நன்றி. கோடை பண்பலி
0: நீங்க சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளரிவெளி
7: பசங்க ரெண்டு பேருங்க, சுரேந்திரன் பவித்ரன். இந்த கோடை வெப்பத்தினால தறி
0: வெள்ளரவழி
7: அதனால வெள்ளரவழியில தறி
0: வெப்பம் சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு போல. கோடை வெப்பம், கோடை வெப்பம்
7: இதுலாம் தறி வெள்ளரவழியில ஓடாதுங்க, அதனால அருமையா ஓடுது.
0: கோடை வெப்பம்னால ஓடுது, கரண்ட் வேண்டாமா?
7: கரண்ட் இருந்தாலுமே இது இருக்கறதுனால ஒரு ஃப்ரீயா தறி ஓடுறாங்க.
0: அப்படியே அப்படியே அந்த ஒரு அலுப்பு தெரியல,
7: அலுப்பு தெரியாம தறி ஓடுறாங்க.
0: அலுப்பு சலுப்பு.
7: ஆமா, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க. மாரியம்மனுக்கு தொண்டு செஞ்சுட்டே
8: இருக்கீங்க? ஆமா, மாரியம்மன் விநாயகருக்கு
0: அன்னதானம்
8: போடுங்க. சிறப்பா அந்த ஊர் கோயில்ல நம்ம விசேஷமா நடக்குதுங்க.
7: ரெண்டாவது வாரம் ஆடியூர், மூணாவது வாரம் பன்னாரி,
0: நாலாவது
7: வாரம் பழைய பேர் சங்கீதா. நாங்க சி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம். குழந்தை பேர் என்ன?
7: பிரணிகா.
0: பிரணிஜா வணக்கம்.
9: வணக்கம். கோடை பண்பலைக்கு என்னுடைய 27வது தூக்கு விழா வாழ்த்துக்கள். ரகுநாதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பா நல்லா மேல் வரணும். இந்த ரகுநாதன் என்னுடைய நண்பர்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேர்களே, மிகப்பெரிய கூட்டத்தோட பேசிட்டு பேசியிருந்தோம். நிறைய பேர் நேர்கள் வந்து ஏகப்பட்ட பேர்

கோடை பண்பலை 100.5 இனி தொடர இருக்கிறது. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகியாக. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது. தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் பஞ்சாபில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் யாதுமாகி.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:05.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, வணக்கம் தோழிகளே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வலம் வரும் யாதுமாகி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. சர்வதேச நீதி நாள் ஒவ்வொரு ஆண்டும் July 17 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் எப்பொழுது ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இந்த நாளினுடைய நோக்கம் என்ன, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் தர யாதுமாகி மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் மேனாள் நீதியரசர் எஸ் விமலா அவர்கள். அவர்களை பற்றி நமது பண்பலை நேயர்களுக்கு அறிமுகம் கொடுப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி முனைவர் எஸ் விமலா அவர்களை தொடர்பு கொண்டபோது அவர்களை பற்றி மிக சிறப்பாக அழகு தமிழில் ஒலிப்பதிவாக வழங்கினார். நீதியரசர் எஸ் விமலா அவர்கள் வீராணம் ஏரியில் உள்ள வீராண நல்லூர் என்ற ஊரில் பிறந்தவர். மின்சாரம் கூட இல்லாத சூழ்நிலையில் விளக்கு வெளிச்சத்தில் படித்து மாவட்ட நீதிபதியாக நியமனம் பெற்று பின்பு உயர்நீதிமன்ற நீதிபதியாக 7 பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னை சட்ட கமிஷனில் 3 பணிபுரிந்தவர். தற்சமயம் பாண்டிச்சேரி சுயநிதி தனியார் தொழில்முறை கல்லூரிகள் கட்டண நிர்ணய குழுவின் தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் வாடி ராசாத்தி என்று வாஞ்சையோடு அழைத்து பெண்ணினத்தை பெருமைப்படுத்தும் கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் விவேக் அவர்களின் தாயார்.

0: டாக்டர் எஸ் விமலா அவர்களின் கணவர் வேல்முருகன் அவர்கள் சிதம்பரத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பொறுப்பில் இருப்பவர். இவரது மருமகளும் வழக்கறிஞர். நீதியரசர் எஸ் விமலா அவர்கள் சமூக நீதி, பெண்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு தொடர்பான கட்டுரைகள் மற்றும் சட்டத்துறையில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI-இன் பங்கு குறித்து பிரபல நாளிதழில் கட்டுரைகளாக எழுதி வருகிறார். சமூக நீதி தினமான இன்று மிக பொருத்தமான நீதியரசர் எஸ் விமலா அவர்களை யாதுமாகி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: சர்வதேச நீதி நாள் வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
1: உங்களுடைய நேயர்களுக்கும் இந்த மலைகளின் இளவரசின்னு சொல்ற கொடைக்கானல் சேர்ந்து வீசுற தடையற்ற காற்று போல எல்லோருக்கும் நீதி கிடைக்க சர்வதேச நீதி நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும்.
0: உங்க வாழ்த்து சொல்ற விதமுமே நீதியோடு இணைந்ததாக இருக்குது, நீதியரசர் அப்படிங்கறதுனாலயா மேம்?
1: வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம

0: கொடுக்கிற மதிப்பு, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து நீதியை ஒட்டுனர் தான். நீங்க செய்யறது இன்னைக்கு ஒரு பெரிய நீதி, மக்களுக்கு சர்வதேச நீதினால் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற இந்த நிகழ்ச்சி தான் நான் நீதின்னு சொல்லுவேன். நாங்க பேசுறதெல்லாம் அடுத்த நீதி.
1: ரொம்ப அருமையா சொல்றீங்க மேம், மனம் திறந்து பாராட்டுறீங்க மேம். முதல்ல வந்து சர்வதேச நீதி நாள் அப்படின்னா என்ன, ஏன் இதை வந்து உலக அளவுல கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, இதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: நீதி இல்லாத இடத்துல அமைதி நிலவ முடியாது இல்லையா? அதுதான் இந்த சர்வதேச நீதி நாளினுடைய முதன்மை கோட்பாடு. 1998 ஜூலை 17 அன்னைக்கு இத்தாலி நாட்டினுடைய ரோம் நகர்ல நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மாநாட்டுல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உடன்படிக்கை அன்னைக்கு வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ரோம் சட்ட நெறி அப்படின்னு சொல்லுவோம், ரோம் ஸ்டாட்யூட் அப்படின்னு. இந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படையில தான் உலகத்திலேயே மிக கொடூரமான குற்றங்கள் நடக்கும் பொழுது அத்தகைய குற்றங்களை விசாரிப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படி ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அந்த நிகழ்வை நினைவு கூர்ற வகையில தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 17 சர்வதேச குற்றவியல் நீதி நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இந்த நீதிமன்றத்துல எந்த நாலு முக்கிய பேரழிவு குற்றங்கள் அவங்க விசாரிக்கிறாங்கன்னா, ஒண்ணு இனப்படுகொலை, ஒரு குறிப்பிட்ட தேசிய இன அல்லது மத குழுவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்துல செயல்படுறது இனப்படுகொலை. இன்னொன்னு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, பொதுமக்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற கொலை, அடிமைப்படுத்துதல், சித்திரவதைப்படுத்துதல் மற்றும் கடத்தல் செய்தல். இந்த குற்றங்கள்லாம் இது கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது வார் குற்றங்கள், போர்க்காலங்களில் சர்வதேச விதிகளை மீறி பொதுமக்களை கொல்வது, மருத்துவமனைகளை தாக்குவது, போர் பயிர்களை துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து போர் குற்றங்கள். நாலாவது ஆக்கிரமிப்பு குற்றம், கிரைம் ஆஃப் அக்ரெஷன், ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அல்லது அரசியல் சுதந்திரத்துக்கு எதிராக இன்னொரு நாடு சட்டவிரோதமாக இராணுவ சக்தியை பயன்படுத்துறது. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இவங்க செய்யும் போது பல வருஷமா அவங்க எல்லாம் அந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஒண்ணு அவங்க சக்தி வாய்ந்த தலைவர்களா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ராணுவ அதிகாரியா இருந்திருக்கலாம், இவங்க எல்லாம் வந்து தப்பிச்சிருந்தாங்க. இவங்களெல்லாம் தண்டனையிலேருந்து தப்பிக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முதன்மையா நோக்கத்துல, அதுவும் ஒண்ணு. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த மனிதநேயமற்ற குற்றங்களுக்கு சர்வதேச சட்டத்தின் முன்பாக இவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும். அதுதான் வந்து மிக முக்கியமான நோக்கம். அதை விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில தான் உங்க ப்ரோக்ராம் இப்ப நடந்தது.
1: அது சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரி அந்த நாளுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குது, அதை வலியுறுத்துற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுதுங்கிறத ரொம்ப சாரமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க மேடம்.
2: சர்வதேச நீதி நாள் குறித்த விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கின்றார் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி முனைவர் எஸ் விமலா அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 சர்வதேச நீதி தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், ஆக்கிரமிப்பு குற்றங்கள் போன்றவற்றிற்கு எதிராக போராடுவதையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பணிகளை இந்த நாள் நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றது என்பதையும், உலக நாடுகளுக்கு கடுமையான சர்வதேச குற்றங்களில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு நினைவூட்டுவதே இந்த நாளின் முக்கியமான நோக்கம் என்று நமக்கு மிக தெளிவாக விளக்கமளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் பல்வேறு சட்ட ஆலோசனைகளை பெறலாம் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்களின் மகன் விவேக் அவர்கள் எழுதிய திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான

0: அறிக்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.
3: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
0: காற்றோடு இசையும் இசையோடு இன்சுவை தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
5: சட்டத்துறையில் நீண்ட அனுபவமும் நீதித்துறையில் சிறப்பான பங்களிப்பும் வழங்கி வருபவர் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். இவர் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கி பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தவர். சமூக நீதி, பெண்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருபவர். தற்பொழுது பாண்டிச்சேரி சுயநீதி தனியார் தொழில்முறை கல்லூரிகள் கட்டண நிர்ணய குழுவின் தலைவராக இருக்கும் இவரை தொடர்ந்து சந்திப்போம். நேர்களே,
6: நீதி என்ற சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள்கிட்ட அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் பெறுது?
7: மக்கள் பொதுவா எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீதிமன்றங்கள்ல மட்டுமே ஒரு நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை, அந்த துவேசப்படுத்த சட்ட சொல் அப்படின்னு அவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஆனா அது கிடையாது. நீதிங்கிறது, நீதி வந்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு மூச்சு காத்து எப்படியோ அது போலதான் நமக்கு அன்றாட வாழ்க்கையில நீதி அப்படிங்கிறது. ஒரு குடும்பம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்துல அனைவரையும் சமமாக நடத்துதல், அதாவது முதியவர்களையும் இளையவர்களையும் சமமாக நடத்துறது, பெண் குழந்தையையும் ஆண் குழந்தையையும் சமமா நடத்துறது, பள்ளியில மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது, அதே மாதிரி பணியிடத்துல பாகுபாடு இல்லாத ஒரு அணுகுமுறை கொடுக்கறது, அதே மாதிரி அரசின் நல திட்டங்கள் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களுக்குன்னு இல்லாம எல்லா கட்சியையும் சேர்ந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஒன்று சேர்தல், அந்த மாதிரி சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரும் என்னுடைய உடன்பிறப்புகள்ங்கிற அந்த ஒரு அடிப்படையில நம் நல்ல முறையில், அதாவது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மனிதர்களை மனிதர்களாக நாம் நடத்துவது நீதி அப்படிங்கிறதுக்குரிய அடிப்படை விளக்கம் அதுதான். ஒரு சமுதாயத்துல ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கணும் அப்படின்னா மக்களுக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வேணும். அந்த நம்பிக்கை, அந்த குடிமக்களுடைய உரிமை பாதுகாக்கிற வகையில நம்ம நடந்துக்கிறதே ஒரு நீதியோட நடந்துக்கிறது தான்.
6: அனைவருக்கும் அனைத்தும் சரி சமமா கிடைக்கணும் இல்லையாங்க மேம்?
7: ஆமா, நீதிங்கிறது மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நியாயம், பாதுகாப்பு, கண்ணியம், சமத்துவம் இவற்றை எல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்கிற விதம் தான் நீதி.
6: நியாயமானது அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. மனிதர்களை மனிதர்களாக நடத்துறதுதான் நீதி அப்படின்னு ரொம்ப அழகா. அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொதுமக்களிடம் நீதிங்கிறது, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்ங்கிறது என்னங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஒரு கேள்வி தோணுது மேம், சட்டமும் நீதியும் வந்து ஒன்றா, ரெண்டுக்கும் இடையில ஏதாவது வேறுபாடு இருக்குதா?
7: இந்த மில்லியன் டாலர் குவெஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் தாண்டன ஒரு கேள்வியை நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. சட்டமும் நீதியும் ஒன்றான். இது வந்து பல பேருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல மனசுல தோணி இருக்கும், இது என்ன சட்டம் இப்படி சொல்லுது, நீதி இப்படி இருக்கு, சட்டமும் நீதி அப்ப உண்மைதானா, வேற வேறவா, வேற வேற இருக்கும்னா எதுக்கு சட்டம், எதுக்கு நீதி, இப்படியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மனசுல எழுந்த கேள்வி. இதை நீங்க எல்லா சார்பாகவும் கேட்டிருக்கீங்கதா எனக்கு தோணுது. இது ஒரு மிக மிக அழகான ஒரு கேள்வி. சட்டமும் நீதிங்கிறவங்க ரெண்டும் ஒண்ணு இல்ல, ஆனா ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத கான்செப்ட் அது. அதாவது சட்டம் உடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதி வந்து அதனுடைய உயிர். உயிர் இல்லாம உடம்பு இல்ல, உடம்பு இல்லாம உயிர் இல்ல, அந்த மாதிரியான ஒரு இணைவை சேர்ந்தது இந்த ரெண்டும். பொதுவா வந்து சட்டம் வந்து சட்டமன்றம் இயற்றும், நீதிமன்றத்துக்கு அந்த சட்டம் வரும் பொழுது அந்த சட்டப்படியான

0: நிதியை நிதி பிரதிகள் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். சில சமயத்துல இந்த சட்டமும் நீதியை நோக்கி எப்படி வளர்ச்சி நீதி வழங்க முடியும் அப்படிங்கறது அந்த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் சொல்லுவோம். சட்டத்திற்கான விளக்கம் கொடுத்தல், சட்டமும் நீதியும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருவேளை தோணுனா அந்த சமயங்கள்ல நீதிபதிகளோட பணி என்ன அப்படின்னா அந்த சட்டத்திற்கான பொருள் விளக்கத்தை நீதியை நோக்கி செலுத்தி அந்த சட்டமும் நீதியும் ஒன்றிணைக்கும் வகையில் செயல்படுதல் தான் ஒரு சரியான நீதிபதியினுடைய வேலை. அப்படிதான் இருக்க முடியும்.
1: நீங்க சொல்றதோடைய சாராம்சம் எனக்கு இப்படி புரியுது மேம். சட்டம் வந்து ஒரு கண்ணாவும் நீதி வந்து இன்னொரு கண். நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பொருளை பார்க்கும் போது ரெண்டு கண்ணும் இணைந்து ஒரு பொருளை காட்டுது இல்லையா, அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதல்ங்கிறது இருக்குது. சரிதானே மேடம்?
0: சரிதான். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங். அது சட்டம் ஒரு பாதை, நீதி வந்து ஒரு இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக போறகின்ற வழியை வந்து சட்டம், அதனோட அல்டிமேட் வந்து நீதி. இது ரெண்டும் வந்து ஒன்னு சேர்ந்தாதான் ஒரு காட்சி வருங்கிறதும் ஒரு சரியான விளக்கம் தான்.
1: நாங்க ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கூட அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை எடுத்து நல்லா சொல்றீங்க. உங்களுடைய அனுபவம்ங்கிறது நல்லா வெளிப்படுது. மேம், இந்த இடத்துல நம்ம நீதி சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் போதே உங்களுடைய அனுபவத்தை கேட்கணும் அப்படின்னு தோணுது.
2: தொடர்ந்து சந்திப்போம் மேனாள் நீதியரசர் எஸ் விமலா அவர்களின் மகனான விவேக் அவர்கள். திரைப்பட பாடல் ஆசிரியராக நமக்கு பல்வேறு பாடல்களை வழங்கி வருகிறார். அவரது பாடல் வரிகளில் இருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கிய யாதுமாகி.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: திசையெங்கும் இசைமனம் பரப்பும் நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
5: சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் தமிழ்நாடு மாநில சட்ட ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினருமான நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர். இவருடைய முக்கிய வழக்கு என்று கூறினால், 2018 தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்க வழக்கில் தீர்ப்பளிக்கும் 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்டு முக்கிய பங்காற்றியிருந்தார். வழக்கில் வெற்றி பெறுவது என்பது வாழ்க்கையில் வெற்றியை குறிக்குமா? Whether winning a case means success in life என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். பெண்களுக்கான சட்டங்கள், குடும்ப வன்முறை சட்டம் மற்றும் மூத்த குடிமக்களின் உரிமைகள் தொடர்பான பல விழிப்புணர்வு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வாருங்கள் நேர்களே, தொடர்ந்து சந்திப்போம்.
6: நீங்க ஒரு வழக்கறிஞரா பணியாற்ற ஆரம்பிச்சு ஒரு நீதியரசர் நிலைக்கு ஒரு பெண்ணா உயர்ந்திருக்கிறீங்க. எங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கிறீங்க. உங்களுடைய பாதையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன் வந்து ஒரு வழக்கறிஞராக போகணும்னு நினைச்சீங்க? ஏன்னா நீங்க படிச்சது கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வழக்கறிஞராக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீதியரசரா இருக்கிறீங்க இல்லையா? இந்த பாதையை நீங்களே சொல்லுங்களேன், நாங்க உங்க வழியா கேட்டுக்கிறோம்.
7: வீட்டுல பொதுவா வந்து உரையாடல் வருது, ஒரு கான்வர்சேஷன் வருது அப்படின்னா, என்னை அறியாம வந்து உங்க சட்டம் எல்லாம் வீட்டுல, என் சட்டம் போர்ட்ல அப்படின்னு நான் சொன்னதா எங்க அம்மா சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல, சின்ன வயசுல உன் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு என் அம்மா சொல்லுவாங்க. பொதுவாவே ஒரு அநீதி நடக்குதுன்னா அப்படி ஒரு கோபம் வரும், என்ன நடவடிக்கணும் இது அப்படின்னு தோணும். பாதிக்கப்படாதவர்கள் கூட பாதிக்கப்பட்டவர்களை போல சினம் கொள்ளும் வரை நீதி நிலைநாட்டப்படாது. பெஞ்சமின் பிராங்க்லின் அவங்களோட கோட் கொட்டேஷன் அது.
6: இது அவங்களுக்கு தானே இந்த பிரச்சனை அப்படின்றது இல்லாம அதை தனக்கு வந்ததா உணரணும்.
7: இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கால வந்து அலபாமா மாகாணத்துல ரோசா பார்க் அப்படின்னு ஒரு கருத்தின பெண்மை, அவங்க வந்து ஒரு வெள்ளக்காரருக்கு அவர் வெள்ளக்காரர் என்பதற்காக நான் இடத்தை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தகராறு பண்ணாங்க. அதனால அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அங்க இருந்து அன்றிருந்த இனவெறி

0: சட்டங்களின் படி இது ஒரு தவறுதான் விஷயம். ஆனா இந்த அநீதியால வெள்ளைக்காரர்களே கோவப்பட்டார்கள். அது எப்படி எந்திரிக்க சொல்லலாம், ஏன் அவங்க இடம் கொடுக்கணும். 381 நாட்கள் வந்து பேருந்து புறக்கணிப்பு போராட்டம் நடந்துட்டாங்க. அந்த அமெரிக்க உச்ச நீதிமன்றம் கடைசியா என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அங்கு நிலவிய இன பாகுபாடு சட்ட விரோதமானது அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், விதிமுறைகள் அப்படித்தானே இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, இது சட்ட விரோதமானதுன்னு எப்படி ஒரு தீர்ப்பு வர முடியும்? எந்த சட்டமாக இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி, அந்த அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றோங்க, அந்த சட்டம் கொடுத்த மதிப்பீடுகள் மற்றும் உரிமைகளுக்கு விரோதமாக இருந்தா எந்த சட்டமும் செல்லாது. அதை பார்த்துதான் வந்து அமெரிக்க உச்ச நீதிமன்றம் சட்ட விரோதமான தீர்ப்பு சொன்னாங்க. அந்த மாதிரி மற்றவங்களும் இத வந்து ஒரு அநீதியா எடுத்து 381 நாள் நடத்தின போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த இனவெறி அங்கிருந்து போச்சு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எங்கே ஒரு அநியாயம் நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு நேரடியாக பாதிக்கப்படாதவர்களுக்கு அவங்களும் உணரணும். அப்படி உணரும் போதுதான் அநீதி வந்து விரைவாக கிடைக்கும்.
1: தாய் வந்து தன்னுடைய குழந்தை படுற துன்பத்தை பார்க்கும்பொழுது அதை தன்னுடைய துன்பமா நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீதித்துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு வரும்.
0: எக்ஸாம்பிள், இந்த உணர்வு வந்து இல்லாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லா இடத்தையும் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது தான் நீங்க உங்க எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு உணர்வுனால அப்புறம் லா படிக்க போனேன். லா படிச்சுட்டு 16 ஆகணும். என்னுடைய கணவரும் வழக்கறிஞர், சிதம்பரத்துல வழக்கறிஞரா இருக்கும். அதுக்கப்புறம் நேரடி மாவட்ட நீதிபதி நியமனம் சொல்லலாம். என்ன ஹைரார்க்கினா, புதுமையல் நீதிபதி முதல்ல, அதுக்கப்புறம் சார்பு நீதிபதி, அதுக்கப்புறம் மாவட்ட நீதிபதி, அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதி, பைனல் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி. நான் வந்து 3வது ஸ்டேஜில நேரடி நியமனத்துல போட்டிட்டு நான் அப்ப வந்து மாவட்ட நீதிபதி. அந்த ரெண்டே பேரு 360 அப்ளை பண்ணோம், இல்ல ரெண்டு பேர் சேருவானோ, நானும் மோகன்தாஸ் சகோதரரும் ரெண்டு பேரும் மாவட்ட நீதிபதியா போனோம். அதுக்கப்புறம் மாவட்ட நீதிபதியிலேருந்து எல்லா பிரான்ச்சும் பார்த்தாச்சு. மகளிர் நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம், தொழிலாளர் நல நீதிமன்றம், SC ST ஸ்பெஷல் ட்ரைபுனல், அந்த மாதிரி எத்தனை மாவட்ட நீதிபதிகள் உண்டோ அத்தனையும் ஒர்க் பண்ணிட்டு சிசில கருமின்னு சொல்லுவோம், நீதித்துறை பணியாளர். நீதித்துறைக்குல நீதிபதிகளுக்கும் நீதித்துறை பணியாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மன்றம், அந்த மன்றத்தினுடைய டைரக்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலா இருந்தேன். அதுக்கப்புறமா உயர் நீதிமன்ற நீதிபதியா போய் அங்க ஒரு 7
1: மேம். இவ்வளவு உயர்ந்த நிலை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இயல்பான ஒரு பேச்சுங்கிறது இருக்குது. நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுனால இந்த ஒரு மனநிலை இருந்ததா, அல்லது நிறைய அந்த கேசஸ் எல்லாம் பார்த்ததுனால, நிறைய மக்களோட பழகுனதுனால அப்படின்னு சொல்லலாமா?
0: ரெண்டுமே மேம். எங்க வீட்டுல உள்ள சூழ்நிலைகள், வீட்டுல உள்ளவங்க பழகிறது. எங்க அப்பாவுக்கு யாரு வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்கள சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட, இல்ல இல்ல நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அவங்க என்ன கேட்டாலும் மேக்சிமம் வந்து நோன் சொல்ல மாட்டாங்க. அப்பா வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், இப்ப அந்த போஸ்ட் அப்ப கனெக்ட் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடும் இருந்தது. அம்மாவும் அந்த மாதிரிதான். அப்பா எங்க இருந்து எவ்வளவு பேருக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் எது இருக்கு இல்லன்னு வீட்டுலாம் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை வச்சு எத்தனை டிஷ் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி வீடு, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே அப்படிதான் பழகுவாங்க. அதனால வர்ற எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்கன்னு நினைச்சுட்டு அந்த இயல்பான ஒரு நடைமுறை வரணும் தானே.
1: கண்டிப்பா மேம், அது வந்து வீட்டுல இருந்தே உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. வீட்டுல அந்த சூழ்நிலையே பார்த்து வளர்ந்து அனைவரையுமே தன் குடும்பமா பாத்துருக்காங்க, அப்பாவும் சரி அம்மாவும் சரி உடன் பிறந்தவங்களும் சரி. அதனால உங்களுக்கு அந்த நீதித்துறையில வர உங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போ நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கும் பொழுதோ, நீதித்துறையில நீதி அரசராக இருக்கும் பொழுதோ சட்டத்தையும் பாக்குறீங்க, அதே நேரத்துல அந்த மனிதாபிமானத்தோட அவங்களுடைய உணர்வுகளையும் மதிச்சு நீங்க தீர்ப்புகள் வழங்கியிருக்கீங்க.
2: நமது இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான மேனாள் நீதியரசர் S. Vimala அவர்களின் மகனும் திரைப்பட பாடலாசிரியருமான விவேக் வேல்முருகன் அவர்கள் கடந்த 2015 முதல் தற்பொழுது வரை திரைத்துறையில் பல வெற்றி பாடல்களை எழுதியுள்ளார். எனக்குள் ஒருவன் படத்தில் யார் என் மனமா என்ற பாடல், 36 வயதின் நிலை என்ற படத்தில் வாடி ராசாத்தி, 4 கழுத வயசான, மெர்சல் படத்துல ஆழப்போறான் தமிழன், மாச்சோ நீதானே போன்ற பாடல்களும், பேட்ட படத்தில் பேட்ட பராக், மரணமாஸ் போன்ற பாடல்களும், வடசென்னை படத்துல கற்குழல் கடவையே என்ற பாடலும், பிகில் படத்துல சிங்கப்பெண்ணே, வெறித்தனம், உனக்காக போன்ற பாடல்களும்,

ஆதித்யவர்மா, தம்பி, சூரரை போற்று, ஜகமே தந்திரம், வெந்து தணிந்தது காடு, கட்டா குஸ்தி போன்ற படங்களில் வெற்றி பாடல்களையும், வாரிசு படத்தில் ரஞ்சிதமே, ஜிமிக்கு பொண்ணு, தீ தளபதி போன்ற பாடல்களும், பத்து தல, வீரன், அயலான், கேப்டன் மில்லர், லால் சலாம், தி கோட், வாழை, ரெட்ரோ போன்ற படங்களிலும், தற்பொழுது 2026 ஆண்டில் கருப்பு, ஹாப்பி ராஜ் போன்ற படங்களிலும், இப்பொழுது வெளியாகியுள்ள இதய முரளி படத்தில் இதயா என்ற பாடலையும், திரைப்பட பாடலாசிரியர் விவேக் வேல்முருகன் அவர்கள்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
5: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
6: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான். இன்று முதல்
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்கள் ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்டரசி. நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள் பற்றியும் சட்டங்களை அறிவது பற்றியும் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
1: இந்தியாவில் உள்ள ஒரு மாநில நீதித்துறை அகாடமியின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் தமிழ்நாடு மாநில சட்ட ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினருமான நீதிபதி டாக்டர் எஸ் விமலா அவர்கள் 2002 சென்னையில் முதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். 2011 கூடுதல் நீதிபதியாக உயர்த்தப்பட்டு பின்னர் 2013 நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். 2019 ஓய்வு பெற்ற அவர் தமிழ்நாடு அரசின் மாநில சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக செயல்பட்டவர். இவ்வளவு சிறப்புமிக்க இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் விமலா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
2: உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது உண்டா மேம்?
3: குறிப்பிட்ட நிகழ்வுனா, நாங்கெல்லாம் வழக்கறிஞரா இருக்கும் போது பொதுவாகவே எங்க ஆபீஸ்ல ஜீவனாம்சம்னு கேட்டு வர்ற எந்த பெண்ணுக்கிட்டையும் நாங்க வந்து ஃபீஸ்ல வாங்க மாட்டோம். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு சாப்பிட வசதி இல்ல, உடுத்த உடை இல்லை, இருக்கையிடம் இல்ல, எனக்கு பணவரை கொடுக்க சொல்லுங்கன்னு வர்றவங்க கிட்ட நீங்க எப்படி பணம் வாங்குவீங்க, வாங்கினா எதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஏது பணம் முதல்ல கொடுக்கறதுக்கு, அதுவே இருக்காது அவங்களுக்கு. அதனால நாங்க வாங்க மாட்டோம். ஆனா அந்த பெண்கள்லாம் வந்து எவ்வளவு நேர்மை அப்படின்னா, முடியல பணம் கொடுக்காம வந்து கேஸ் நடத்துறது வருத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணத்தை வந்து அவங்க கணவர் நீதிமன்றத்துல கட்டும் போது அங்க கல்யாண வீட்டுக்கு வரிசை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போய் வெசல பாக்கு பூ பழம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய தட்டு வச்சு அதுல பணத்தை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு நீதியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க.
2: நன்றி கடன்
3: அவங்களுக்கு என்ன தோணுமோ அப்படி பண்ணுவாங்க. அப்ப நாங்க சொல்றது, இல்ல இது உங்க சாப்பாட்டுக்குன்னு உள்ள பணம், அந்த பணத்தை நாங்க சாப்பிடக் கூடாது, நீங்க வெத்தலை பாக்க மட்டும் வச்சுட்டு நீங்க உங்க பணத்தை எடுத்துக்கோங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம். நீதி அவங்க மனசுல இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பாக்கிறதுக்கு கரெக்டா நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படி தோணும் எனக்கு.
2: நீங்க அவங்க கிட்ட நடந்துகிட்ட விதமும் அது ஒரு கேஸா பாக்காம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்னு நீங்க அதை இன்வால்மெண்டோட செஞ்சதுனால அவங்க அதை பண்ணிருப்பாங்கன்னு கூட நினைக்கலாம்.
3: அப்படி கூட நம்மள கேட்கல, நம்ம ஏன் கொடுக்கணும், இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம்ல. அப்படி யோசிக்கவே மாட்டாங்க அவங்க. நம்ம டைம் ஒதுக்கி இருக்காங்க, அதை நம்ம எப்படியாவது காம்பன்சேட் பண்ணிடணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காம்பன்சேட் பண்ணணும்ங்கிற அந்த ஃபண்டமெண்டல் திங்கிங் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு.
2: கேட்கும் போது எங்களுக்கே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா தான் மேம் இருக்கு. மேம், நீங்க நீதியரசரா இருக்கும் போது உங்ககிட்ட வந்த ஒரு விசாரணைங்கிறதுல இந்த தீர்ப்பு வந்து நான் கொடுத்தது எனக்கு இன்னமும் வந்து மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு, மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது நினைவு கூறலாமா மேம்?
3: ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு, ஒரே ஒரு கேஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சிடென்ட்ல சால்வ் போயிடுது. அதே ஆக்சிடென்ட்ல ஒய்ஃப வந்து அவரு பின்னாடி வெட்டி போட்டுட்டு போறாரு. அந்த டைம்ல அவங்க ஒய்ஃபும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. பிரெக்னன்ட் ஒய்ஃப், அந்த குழந்தை போச்சு, வாழ்க்கையே போயிடுச்சுங்கிற நிலைமையில அவரு மட்டும் பழச்சிருக்காரு. கால் ஒரு கால் போயிடுச்சு. அவரு போய் நீதிமன்றத்துல வழக்கு நடத்தும் போது அவரால் ஒரு டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்க முடியல. அதனால வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவருக்கு நிரந்தர உணர்ந்துறதுக்கு எந்த டாக்டர் வந்து சாட்சி சொல்லல, எத்தனை சதவிகிதம் ஊனங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்ல, இந்த ஊனத்தினால அவருக்கு வருமான இழப்பு எவ்வளவுன்னு எங்களால தீர்மானிக்க முடியல, நிரந்தர ஊனங்கிறதுக்குன்னு சொல்லி ரொம்ப மீகர் அமௌண்ட், அப்போ 25 முன்னாடி கேசுது, 7,500 தான் அவருக்கு மொத்தமாவே இழப்பீடு கொடுத்தாங்க. அவரு அந்த இழப்பீடு கொடுத்தது போறாதுன்னு சொல்லி அப்பீலுக்கு வந்தார். அந்த நீதிமன்ற புறக்கணிப்பு வழக்கறிஞர்கள்லாம் யாரும் வரல, அவரு நேரடியா வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வந்துருக்கேட்டாரு. அதுல அந்த சட்டத்திலே ஒரு ப்ரொவிஷன் எப்படின்னா, நிரந்தர உணத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் விசாரிச்சு பண்ணணுங்கிறது அவசியம் இல்ல. எந்த உறுப்பையாவது நிரந்தரமா பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டா அது நிரந்தர உணம் என்று அனுமானத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு பிரிசம்டிவ் கிளாஸ் சொல்லுவாங்க. ஒரு கால் இல்லைன்னா நேச்சுரலி ஒரு டிரைவர் வேலை பார்க்க முடியாது, அது ஒரு நிரந்தர உணம். ஏன்னா அந்த கால்

0: ரொம்ப நாளா அவருக்கு திரும்ப கிடைக்க போறது இல்லை. இததான் சட்டம் சொல்லுது. இந்த உறுப்பு இயங்காது இல்ல இந்த உறுப்பு இருக்காதுன்னா நீங்க நிரந்தர குணம்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ரொவிஷனை நீதிமன்றம் பார்க்க தவறிவிட்டது. இல்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்ப சொல்ல விட்டுட்டாங்களா அதுவும் தெரியல. அந்த ப்ரொவிஷனை கணக்குல எடுத்தா அவருக்கு செய்து 50,000 மேல அப்படியே கிடைச்சிருக்கும். அப்புறம் அவரு ஒரு கேள்வி கேட்டாரு, அம்மா நான் நிக்கிறேன், என் காலிபர் வச்சிருக்கேன், என் கால் இல்லைன்னு நேரா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் எனக்கு கால் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா எனக்கு அது நிரந்தர குணம் தானே. கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இந்த ஒரு கேள்விதான் ஆர்கியுமெண்ட். நிச்சயமா தேவையில்லை. அப்புறம் அவருக்கான செய்த வந்து பல லட்சங்கள் உயர்த்தி கொடுத்தோம். அதுக்கான அடிஷனல் எவிடன்ஸ் டாக்டர் அப்படி இப்படி எதுக்கும் போகல. கிழமைக்கு அனுப்பணும்னா கிழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீங்க டாக்டர் விசாரிங்க அப்படின்னு சொல்லலாம். டாக்டருக்கு உங்க ஃபீஸ் கொடுத்து இவங்கதான் கூப்பிடணும்னு இல்ல, போகத்தே சம்ம நினைச்சு கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். இது எந்த வகை இந்த ஊனம் எத்தனை பெர்சன்ட்னு கேட்டிருக்கலாம். இல்ல எதுவுமே செய்ய சொல்ல இந்த பிரிசம்டிவ் கிளாஸ் இருக்கு அந்த சட்டத்துல, அவருக்கு நாங்க நீதி கொடுக்குறோம்னு சொல்லி அது ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். இந்த கஷ்டத்துல இருந்து அவர் ரிலீவ் ஆயாச்சு. குறைந்தபட்சம் நம்ம வந்து அந்த குழந்தைய திருப்பி தர போறது இல்ல, வயசை திருப்பி தர போறது இல்ல, அந்த காலை திருப்பி தர போறது இல்ல. இருந்தாலும் என்ன திருக்க முடியுமோ அதை சரியா கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலீஃப் அவ்வளவுதான்.
1: இது வந்து தனியா எந்த வழக்கறிஞரும் உங்க முன்னாடி வாதாடல?
0: இல்ல இல்ல, யாருமே இல்ல. இவர் கேட்ட ஒரு கேள்விதான் ஆர்கியுமெண்ட். கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா?
1: தேவையா பார்த்தாலே
0: ஆர்கியுமெண்ட், அதுதான் ஜட்மெண்ட்.
1: ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பை வந்து நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. யாருமே இல்ல, நீதிதான் எங்களுக்கு அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு வரும்போது அதுதானே தேடி வராங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிதானே தேடி வராங்க. அது சரியான முறையில அவருக்கு கிடைச்சிருக்குது. அது உங்கள் வழியா கிடைச்சிருக்குது அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துகிட்டது எங்களுக்கே நிகழ்ச்சியாக இருக்குது. அவருடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு ஆதாரமாக இருந்திருக்குது.
2: மேனாள் நீதியரசர் எஸ் விமலா அவர்கள் வழக்கறிஞராக தனது சட்ட பயணத்தை தொடங்கி நீதித்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தவர். பெண்ணுரிமை, சமூக நீதி மற்றும் சட்ட விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ள இவர் சட்டம் தொடர்பான நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாதுமாகி நிகழ்ச்சியிலும் பதிலளிக்க காத்திருக்கின்றார்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். அமைப்பில் உதவி சுரேந்தர் வேல்முருகன்.

0: நீதியரசர் எஸ் விமலா அவர்களிடம் சட்ட ஆலோசனைகள் பெற JUSVIMALA57@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி ஆலோசனை பெறலாம். மின்னஞ்சல் முகவரி மீண்டும் JUSVIMALA57@gmail.com.
1: கோடிப்பண்பலை நூறுபிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
4: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் மின்னஞ்சல் குண்டுவெடிப்பு எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். தனிநபரின் மின்னஞ்சல் கணக்கு அல்லது மின்னஞ்சல் சேவையகங்களை செயலிழக்க செய்யும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான மின்னஞ்சல்களை அனுப்பி பாதிப்படைய செய்யும் குற்றச் செயல்களை மின்னஞ்சல் குண்டுவெடிப்பு என்கிற மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் இமெயில் பாம்பிங் என்று சொல்கின்றனர். இதே போன்று ஒரே நேரத்தில் வணிக வழியிலான பல வாடிக்கையாளர்களுக்கு மொத்தமாக விளம்பர மின்னஞ்சல்களை அனுப்புவதையும் மின்னஞ்சல் குண்டுவெடிப்பு என்றே சொல்கின்றனர். மின்னஞ்சல் குண்டுவெடிப்புகளை பெருந்திரல் மின்னஞ்சல் குண்டுவீச்சு, பட்டியல் இணைப்பு குண்டுவீச்சு, ஜிப் குண்டுவீச்சு என்று மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். பெருந்திரல் மின்னஞ்சல் அனுப்புதல் என்பது ஒரே மின்னஞ்சல் முகவரிக்கு ஏராளமான நகல் மின்னஞ்சல்களை அனுப்புவதாகும். இந்த வகையான மின்னஞ்சல் குண்டுவீச்சுகளை வடிவமைப்பது எளிது. இந்த எளிமையின் காரணமாக இதுபோன்ற மின்னஞ்சல்கள் பயனற்ற மின்னஞ்சல் எனும் ஸ்பேம் வடிகட்டிகளால் கண்டறிந்து ஒதுக்கப்பட்டுவிடுகிறது. பெருந்திரல் மின்னஞ்சல் அனுப்புதலை பயன்படுத்தி செய்யப்படும் மின்னஞ்சல் குண்டுவீச்சு என்பது ஒரு சேவை மறுப்பு தாக்குதலாகவே இருக்கிறது. பட்டியல் இணைப்பு குண்டுவெடிப்பு என்பது மின்னஞ்சல் கொத்துக்குண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியை பல மின்னஞ்சல் பட்டியல் சந்தாக்களில் பதிவு செய்வதாகும். இணையம் பயன்படுத்துபவர்கள் மின்னஞ்சல் முகவரியுடனான சில சேவைகளில் பதிவு செய்ய அனுமதிக்கும் வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது பெறப்படும் மின்னஞ்சல் முகவரியினை பல சேவைகளில் பதிவு செய்து விடுகின்றனர். இதன் மூலம் மின்னஞ்சல் பயன்பாட்டாளருக்கு அதிக அளவிலான வணிக நிறுவனங்களின் மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுகின்றன. இந்த இருவகையான மின்னஞ்சல் குண்டுவெடிப்புகளால் மின்னஞ்சல் பயன்பாட்டாளரின் இன்பாக்ஸ் எனும் உள்வெட்டி நிறைந்து போய்விடுகிறது. இதனால் பயன்பாட்டாளருக்கு வரும் உண்மையான தேவையான மின்னஞ்சல்களை கவனிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால் பெரும் பாதிப்பில்லை என்றாலும் மிக முக்கியமான மின்னஞ்சல் ஏதாவது விடுபட்டு இழப்பு ஏற்படலாம். ஆனால் ஜிப் வெடிகுண்டு என்பது கணினிகளில் சேமிப்பு இடத்தை நிரப்பி செயலிழக்க செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு தீங்கிழைக்கும் சுருக்கப்பட்ட கோப்பு ஆகும். பார்ப்பதற்கு மிகச்சிறிய அளவிலான ஜிப் கோப்பாக தோன்றும் இதனை விரிவுபடுத்தும் போது பல மில்லியன் மடங்கு பெரிதாகி கணினியின் நினைவகத்தின் பெரும்பான்மையான இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும் ஆபத்து ஏற்படுகிறது. சில வேளைகளில் இது கணினியை செயலிழக்க செய்து விடுவதும் உண்டு. எனவே இதுபோன்ற ஜிப் வெடிகுண்டு மின்னஞ்சல்களை திறந்து விரிவுபடுத்தி பார்ப்பதை தவிர்த்து தற்காத்துக் கொள்ளலாம். இவை தவிர அண்மை காலமாக பள்ளிகள், விமான நிலையங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அனுப்பப்படும் போலி மிரட்டல் மின்னஞ்சல்களையும் மின்னஞ்சல் குண்டுவெடிப்பு என்றே சொல்கின்றனர். மக்களை அச்சுறுத்த பரப்பப்படும் இதுபோன்ற மின்னஞ்சல்கள் போலியானவை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற மின்னஞ்சல்

0: அதிகாரிகளுக்கு எந்த ஒரு பதிலோ அல்லது எச்சரிக்கையோ அனுப்பக்கூடாது. இதுபோன்ற மின்னஞ்சலை அளிக்காமல் அதனை திரைக்காட்சி பதிவு செய்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மின்வெளி குற்றப்பிரிவுக்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்வதுடன் உள்ளூர் காவல் நிலையத்திலும் முறையீடு செய்து நல்ல தீர்வு காணலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.

0: இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
1: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீளவள்ளி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
3: இனி தாரா பிரமாரார் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. காற்றினிலே நெஞ்சம் இனிக்கும் காவிய கானங்களை கடித வழி விருப்பமாய் கேட்டு மகிழ்ந்திடும் நேரம் நம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோட நான் KS கார்த்திக். நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 19 1960 வெளிவந்த மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக என் நடேசன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி.

நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது அக்டோபர் 25 1973 வெளிவந்த கௌரவம் திரைப்படத்திற்காக வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மாரி, மாலா, ரமேஷ் பாபு, மாலதி, தங்கமாயன். இவர்களின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கின்றது பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலை 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: காட்டளையில் காவிய கானங்களின் அரங்கேற்றம் இது. நெஞ்சில் நிறைந்தவை. இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது February 16, 1968 வெளிவந்த திருமால் பெருமை திரைப்படத்திற்காக AP நாகராஜ் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அபிராமம், வைரவன் தெரு, செய்யது ராஜா, சஹீரா பர்வீன், சாகுல் ஹமீது. இவர்களின் விருப்பத்தில் பித்துக்குழி முருகதாஸ் குரலில் பாடல்.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் பிற்பகல் 1:17 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 1, 1957 வெளிவந்த சாரங்கதாரா திரைப்படத்திற்காக கே.எஸ். ராமச்சந்திர ராவ் இயக்கத்தில் கண்டசலாவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல், பாரதிபுரம், வசந்தராஜா, பள்ளிரோடு, சத்யன், மேகநாதன், சேதுராமன், சுப்பிரமணி இவர்களுக்காக டி.எம். சவுந்தரராஜன் குரலில் ஒழிக்கிறது பாடல்.
4: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
5: பாட வேண்டுமா?
6: வசந்தம் உள்ள

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டே.
2: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில், அருள்நிதி நடிக்கும், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான். இன்று முதல்
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 1:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது பிப்ரவரி 14, 1964 வெளிவந்த கர்ணன் திரைப்படத்திற்காக பி ஆர் பந்துலுவின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மும்பை நடராஜன், லலிதா, ராஜேஸ்வரி, ஸ்ரீதர், ஸ்னேகா இவர்களின் விருப்பத்தில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது மார்ச் 27, 1957 வெளிவந்த மாயாபஜார் திரைப்படத்திற்காக கே வி ரெட்டியின் இயக்கத்தில் கண்டசாலாவின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி, சிலமலை, புஷ்பம், பிச்சைமணி, வர்ஷன், ஆத்விக், சஞ்சனா, புகழ்மதி இவர்களுக்காக கண்டசாலா பி லீலாவின் குரல்களில் ஒழிக்கிறது இந்த பாடல்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மேக முகில்களின் வழியை இன்னிசை பாடி வரும் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது நவம்பர் 1, 1967 வெளிவந்த விவசாயி திரைப்படத்திற்காக எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருப்பூர், முத்தூர், ரங்கபையன் காடு, சாமி குப்புசாமி, வசந்தி, குரு, ஆனந்தகுமார் இவர்களின் விருப்பத்தில்.
1: என்னமோ பெருசா காலனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்கள பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர் அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நெஞ்சில் நிறைந்த வயல் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. August 15 1963 வெளிவந்த நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திற்காக MA திருமுகம் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர், பல்லப்பட்டி, அண்ணாநகர், மணிவேல், உமாமணிவேல், வேதேஷ், மரிக்குட்டி, மீனாட்சி. இவர்களின் விருப்பத்தில் TM சவுந்தரராஜன், P சுசிலாவின் குரல்களில் ஒழிக்கவிருக்கின்றது இந்த பாடல்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி ஒரு நேயர் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விளையாடியாக பேச முடியுமான்னு கேட்குறாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்ம வானொலியில் கேட்குறோம் இல்லையா, நம்ம ஃப்ரீக்வன்சி சேம் 93.4 107.8 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸை வந்துட்டு அதே ஃப்ரீக்வன்சியை நம்ம கேன்சர் அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லை 4 சென்டிமீட்டர் இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி வச்சோம்னா அதில் அது வந்து கேன்சரை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கான்செப்ட். ஸோ இது எந்தெந்த கேன்சருக்கெலாம் இதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நுரையீரல் புற்றுநோய், ரெண்டாவது வந்துட்டு கல்லீரல் புற்றுநோய், மூணாவது வந்துட்டு எலும்பு போன் சம்மந்த புற்றுநோய்கள். பெரும்பாலும் இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ சூஸ் பண்ணுவோன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணுவோம். வயசானவங்க, ஆப்ரேஷன் தாங்க முடியாதவங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய உடம்பில் சேதாரம் ஆகும், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு 70 வயசு ஒரு தாத்தாவுக்கு வந்துட்டு ஒரு லிவரில் ஒரு கட்டி வருது. அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பண்ணணும். பட் அவரை செக்கப் பண்ணும்போது அவருக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை, ஒரு சிகரெட் பிடிச்சதுனால நுரையீரல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணால் அதனுடைய ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு

0: பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு. இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் ஒரு நீடில் மாதிரி மயக்கமே கொடுக்க தேவையில்லை. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு சின்ன மருத்துவ ஊசி போட்டு அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கட்டிக்குள்ளே போய் அந்த டிப் ஆஃப் த நீடலை வைப்பாங்க, அந்த நீடில் வச்சே அப்படியே அந்த ஃப்ரீக்குவென்சியை ஃபோக்கஸ் பண்ணி அழிக்க வச்சுருவாங்க. ஸோ ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு கரண்ட் ஆங்காலஜி சினாரியோ.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடுமே
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நெஞ்சில் நிறைந்த வயலடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது. 31 அக்டோபர் 1959 வெளிவந்த பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி லீலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி, முல்லக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சுமுத்து, பாண்டித்துறை.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒழிக்கவிருக்கின்றது. பிப்ரவரி 7, 1964 வெளிவந்த வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படத்திற்காக கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாகர்கோயில், நம்பி இடைத்தரு, மந்திரமூர்த்தி, ஆதித் விஷாகன், செல்வமதி, சிவானந்த், பிரதீக்ஷா இவர்களுக்காக

இதுவரை கேட்டு ரசித்தோம் கடித வழி விருப்ப கீதங்களாய் நெஞ்சில் நிறைந்தவை. இனி தொடரவிருக்கிறது பிறமொழி பாடல்களோடு டோல் தமாக்கா தோல்.

0: ரிபாப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே,

கவலைகளை மறக்க காதுகளை குளிர வைக்கும் உற்சாகம் பொங்கும் பன்மொழி பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க கொடைப்பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூல்.

0: is a Singham dance.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் ராஜேஸ்வரி அவர்களின் தெருவில் வளமர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடை பண்பலை 100.5.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னது கேட்டு ஒரு விட்டு தனியே ஓடி வந்திருக்காரு.
1: 90 பிக்சர்ஸ் எஸ்டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் இன்று முதல்.
2: இணைந்து
3: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 430 கேட்க

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
1: கொடைப்பன்மலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: கவுன்சிலிங் கோ 2612.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடை பண்பலை 100.5.

0: की एक बरसाती में रहने वाला।
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: இணைந்து
7: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
7: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத் துரிகை.
11: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நிறைவுக்கு வருகிறது டோல் தமாக்கா தூல். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு. இனி தொடர்வது உயிரெழுத்து மும்பை செய்திச் சுருக்கம்.

வாசிப்பவர் ஷியாமளா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும்

பொதுமக்கள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அது குறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சல்மா டிட்டி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

பயத்தை கலைக்கும் மந்திரமாய், வாடும் தனிமைக்கு தோழமையாய், நினைவலைகளில் நீந்தி வரும் ராகமாய் உயிரோடு கலந்திட வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் மதுரை புதுமாக்காளிப்பட்டி ரோடு ராஜேஸ்வரி அவர்கள். ராமாயணம் என்ற தலைப்பை நினைவூட்டும் வரிகளை கொண்ட பாடல்களை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் குறிப்பிட்டிருப்பதை கேட்போமா? தான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை என்றும், தையல் இயந்திரமும் வானொலி பெட்டியும் தான் தன்னுடைய இரு தோழிகள் என்றும், நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். அவர்களின் விருப்பத்தில் வலம் வரும் பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது நெற்றிக்கண் படத்திலிருந்து பாடலை. உலக பொதுமறையாம் திருக்குறள் எப்படி தமிழகத்தின் பெருமையை தரணியெங்கும் பறைசாற்றுகிறதோ, அதே போல நம் இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் உன்னத இதிகாசங்களில் இரண்டில் ஒன்றுதான் இராமாயணம். ராமனின் நாமத்தையும் சீதையின் மோகனத்தையும் நெஞ்சில் நிறைந்த பாடலை கேட்போமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொடைப்பன்மலை 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
8: 75 வருட

0: பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 430-க்கும் கேட்கலாம். பூமேக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண துரிகை.
5: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி.
7: ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஜவ் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. தோல்பட்ட ஜவ்வாக இருக்கட்டும், முழங்கால் ஜவ்வாக இருக்கட்டும், கிழிஞ்சிச்சு. நாங்கள் அதுக்கான வைத்தியம் நான் எப்படி பண்ணணும், அதை நான் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதை நம்ம இல்லை அப்படியே வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாமா கேட்டிருந்தாங்க. மெயினாக அவங்களோட கம்ப்ளைண்ட் எதுலன்னு கேட்டிங்கன்னா, தோல்பட்டையில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு வயசு வந்து 45 ஆகுது, சுகர் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க இந்த கேள்வி கேட்டு இங்கே பெயின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு இல்லை ப்ரொலாங்டு ஏஜ் ஆனவங்களுக்கு, மோர் தென் 60 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஷோல்டர் பெயினோட சில பேர் வருவாங்க. இன்சியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அவங்களால கையை மேலே தூக்க முடியும். ஸோ தூக்க முடியும், பட் ஆனால் பெயின் மட்டும் சொல்லுவாங்க. இதுவே லேட்டர் ஸ்டேஜில் வரவங்க எப்படி வருவாங்க கேட்டிங்கன்னா, ஸோ நல்ல சிவியர் பெயின் இருக்கும். சார் நேற்றுலேருந்து என்னால் கை தூக்க முடியல, திடீர்னு கை தூக்க முடியாமல் போச்சு. கை தூக்கும் போது ரொம்ப பட்டுன்னு சத்தம் கேட்டுது, அடிப்படையில் ஒன்றும் ஆகலை, பட் பட்டுன்னு சத்தம் கேட்டுது, உடனே என்னால் கை தூக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் நாங்கள் என்ன இது பண்ணி பார்ப்போம்னா, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்போம், இல்லைனா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போம். அதில் பார்த்தோம்னா ஜவ் பார்த்திங்கன்னா நடுவில் கட்டாக இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, அடிபட்டிருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் கட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையில் எடுத்து நம்ம கல்லுக்கு நடுவில் தேய்ச்சோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது திரியாக நஞ்சு போகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்ம தோள்பட்டையில் இருக்க ஜவ்வும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் எலும்பு மோதி மோதி சில சமயம் காயமாகி நஞ்சி போயிருக்கும். ஸோ நஞ்சி போன பகுதியில் திடீர்னு அவங்க ஏதாவது கையை லைட்டாக வேகமாக தூக்கியிருப்பாங்க, டப்புன்னு சத்தம் கேட்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, அந்த நஞ்சி போன பகுதி விட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அடிப்படுறதுனால ஃபுல்லாகவே கிழிஞ்சிரும். ஸோ சில பேர் பார்ஷியல் டேக்னு சொல்லுவாங்க, அதில் வகை நிறையா இருக்குது. அது வந்து என்னென்னா, பார்ஷியல் டேக் வெறும் லைட்டாக ஒரு 20% மட்டும் கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெறும் நம்ம ரெஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து, எக்ஸசைஸோ ரெஸ்ட்டோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அது சரிஸ் பண்ண முடியும். சில இது மோர் தென் 50% கிழிஞ்சிருக்கு, ரத்த ஓட்டமே அதில் இல்லை அப்படின்னா அதை நம்ம உடனே ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நம்ம கையை லைட்டாக மேலே தூக்கும் போது ஃபுல் நிறமும் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை விட முன்னாடியே நம்ம அது பண்ணிட்டோம்னா ரிசல்ட்ஸ் நல்ல எக்ஸலன்ஸாக இருக்குது, ரிசல்ட் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ சிமிலர் வே கம்மிங் டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே சில பேர்த்து கட் ஆகிடும். அது என்னென்னா, அதை நஞ்சு போய் கட் ஆகும், இல்லை அப்படியே கட் ஆகும். இந்த நஞ்சு போய் கட் ஆகிறவங்களுக்கு நம்ம சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில பேர் ஜவ்வே டோட்டலாக நஞ்சு போயிருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், சிலது கிராஃப்ட் மாதிரி எடுத்து, ஸோ இவ்வளோ சில பகுதியிலேருந்து அந்த கிராஃப்ட் மாதிரி எடுத்து ஒரு பேட்ச் மாதிரி போட்டு அதை ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, டோட்டலாக கட் ஆயிருக்கு அப்படின்னா அதை மட்டும் எடுத்து வச்சு நம்மளால் ஈஸியாக சூச்சர் போட முடியும். போட்டுட்டு கொஞ்சம் பர்டிகுலர் பீரியட் 6 weeks வரைக்கும் இல்லை 1 month வரைக்கும் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக எக்ஸசைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் இந்த பேஸில் தான் ப்ரோட்டோக்கால், இந்த ப்ரோட்டோக்காலில் தான் இது இருக்கும். இன்கேஸ் இந்த அவங்களுக்கு கேட்டவங்களுக்கு ஒரு பார்ஷியல், ரொம்ப பார்ஷியல் திக்னஸ் டேர் தான் அப்படின்னு சொல்லி எம்ஆர் ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ அதனால் அவங்களை என்ன பண்ணோன்னா, வெறும் ரெஸ்ட், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் இதை மட்டும் பதிவு பண்ண சொல்லியிருக்கோம். சில இது அதுக்கப்புறமும் பெயின் செட்டில் ஆகலைன்னா சின்ன ஆர்த்ரோஸ்கோப்பி மூலியமாக சின்ன தொலை மாதிரி போட்டு அது மூலியமாக அந்த எலும்பு மேலே நீட்டிகிட்டு இருக்கிறதும் அந்த ஜவ்வையும் மட்டும் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோள்பட்ட வலி இருக்குது, ஏதாவது ஜவ் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் உடனே போய் டாக்டர் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
6: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 9585955588. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

தென்னிசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை புது மாக்காளிப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து பாடல். ராமனை நினைத்து உறகும் பக்தர்களுக்கு பக்தி வெள்ளத்தில் நீந்தி திளைக்க வைக்கும் ஒரு தெய்வீகமான அன்பு பரிசு. ராமனின் நாமத்தை சொல்லி மனதை அமைதிப்படுத்த வரும் இந்த அற்புத பாடலை கேட்போமா?

0: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
1: 90 பிக்சர்ஸ் எஸ் டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான். இன்று முதல்
2: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
1: 90 பிக்சர்ஸ் எஸ் டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அருள்வான். இன்று முதல்
3: இணைந்து
4: வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்.

0: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

இசை மெட்டுக்களால் இனிய பாடல்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி ஆலயமணி படத்திலிருந்து பாடல். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா என்று தாயன்பின் பெருமையையும் கற்பின் நெறியையும் ஒப்பிட முடியாத அழகிய வரிகளோடு நெஞ்சத்தை தொடும் பாடல் இது.

காற்றோடு கலந்த கானங்கள் செவியோடு சேரும் நேரமாய் கொடைபண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார் மதுரை ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து பாடல். காதலர்கள் இருவரும் தங்களின் எல்லையற்ற அன்பை ராமா ராமா ஸ்ரீராமா என்றும் சீதா சீதா சீதா என்றும் அழைத்து உருகி பாடும் ஒரு உன்னத காதல் கீதம் இது.

0: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: இணைந்து
3: வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 430 கேட்கலாம். பூமேக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண துரிகை.
7: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இதம் வீசும் காற்றில் இனிய கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி வரப்பிரசாதம் படத்திலிருந்து பாடல். ஒருவரை ஒருவர் பிரிய மனமில்லாமல் இமைகளும் மூடாமல் தொடர்ந்து நடைப்பயணம் மேற்கொள்ள காதலர்களுக்காகவே அமைக்கப்பட்ட அந்த பனி படர்ந்த கங்கை நதிக்கரையின் நடைபாதை. இது காதலின் ஆழத்தை பேசும் அழகிய பாடல்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

சிந்தும் கானங்களை தெவிட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது நூறுபுள்ளியின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் மதுரை ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலைக்கோயில் படத்திலிருந்து பாடல். காதலை வெறும் உணர்வாக பார்க்காமல் அதை தெய்வீகமாக போற்றி ஆராதிக்கும் காதலர்கள் வாழும் வீடே ஒரு ஆலயம்தான். ஸ்ரீராமன் கண்ட சீதையும் மலர்கண்ணன் நாடிய ராதையும் குடியிருக்கும் அந்த கலைக்கோயிலில் இருந்து வரும் தேவ கானத்தை ரசிப்போமா?

மனமயக்கும் கானங்களை மகிழ்வாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி அன்னை படத்திலிருந்து பாடல். கோவலனை பிரிந்த கண்ணகி போல ராமனை பிரிந்து வாடும் சீதையின் மனநிலையை மிக அழகாகவும் பொருத்தமாகவும் விவரிக்கும் ஒப்பற்ற வரிகள். காலம் கடந்தும் நம் காதுகளில் ஒலிக்கும் இனிய பாடல் கேட்போமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சி.

கவி பாடும் கானகோயில் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. ஸ்ரீராமனை கண்டதும் மனமே பெரும் நாணத்தில் ஆழ்ந்தது குணமே என்ற வரிகளில் பெண்ணின் நாணத்தையும் காதலையும் தமிழ் சங்கத்துக்கே ஒப்பிடும் பாடல் பார் மகளே பார் படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் இனி ராஜபாட் ரக்கதுரை படத்திலிருந்து பாடல். ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளை நானும் கண்டேனே என்று மேடை நாடக கலைஞனின் உணர்ச்சிகரமான வாழ்க்கையையும் உறவுகளின் பாசப் போராட்டத்தையும் அப்படியே நம் கண்முன் நிறுத்தும் பாடல். சிவாஜியின் நடிப்பில் நெஞ்சை உலுக்கும் வரிகளுடன் இதோ பாடல்.

ராமாயணத்தின் காவிய தத்துவங்களை நம் வாழ்வின் ராகங்களாக பாடல்கள் வழியே தந்த மதுரை புது மாக்காளிப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே. இனி தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் திக்குமுக்கு வண்ண தூரிகை நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்க நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக்க அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமா டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க.

0: அதுதான் அதே தான்
1: நம் கோடை பண்பலை நிறப்புள்ளியா இந்தில் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

கோடை பண்பலை 100.5 திக்கமுக்கு வண்ணத்தூரிகே. வாழ்க்கையில ஏற்படுறது பிரச்சனை, அதை தீர்க்க வேணும் சிறப்பு எனும் அர்ச்சனை, அதை இப்பொழுது வழங்க வருகிறது கோடை பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. காற்றலையில் கலந்து கவலைகளை மறந்து சிரிக்க சங்க உறுப்பினர்கள் வரலாம். இந்த எண்களில் புதியவர்கள் 24 24 24 மங்கையர் 24 24 29 வழக்கமான சங்க உறுப்பினர்கள் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: என்ன மியூசிக்கு?
1: ஒன்றும் இல்லைம்மா, அந்த பாட்டோட அப்படியே ஐக்கியம் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை காத்தாயி. பாட்டோட தாயா ஐக்கியம் ஆனேன், என்னையா இப்படி செய்யற? என்னம்மா காத்தாயி சொல்லுமா?
0: முதலாளி, உதய விழா கொண்டாட்டம்
1: போனோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் சங்க உறுப்பினர்கள் வந்து அன்போடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய அன்பு இருந்துச்சு.
2: இதெல்லாம் எப்படிண்ண?
1: உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப உண்மையாகவே நிகழ்ச்சியாக இருந்துச்சு, சந்தோஷம்.
0: அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான் முதலாளி. நான் சொல்லுவேன்,
1: எப்படி சொல்கிற காத்தா,
0: நீங்கள் மட்டும் வாரம் வாரம் இப்படி அக்காட்ட அடி வாங்காமல் வந்திருந்தா.
1: ஏம்மா என்னம்மா நீ இப்படி? ஏம்மா அவங்க என்மேல அன்பாக இருக்கிறதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்குமா, நம்புமா?
0: அப்படிங்களா? இருந்தாலும் எனக்கு அப்படித்தான் தோணுச்சு, எதிர்பார்க்கவே இல்லை முதலாளி. அப்படியே மனசே அப்படியே நெகிழ்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே நன்றிய மறுபடியும் நம்ம சொல்லிடலாம்.
1: சரிம்மா.
0: ஆனா முதலாளி, நீங்க உதயவிழா முடிச்சுட்டு போகும்போது நல்லா தானே போனீங்க?
1: ஆமா போனேன்.
0: இப்ப என்ன ரெண்டு விரலை மட்டும் ஒன்னா சேர்த்து ஒரு கட்டு போட்டு வந்திருக்கீங்க?
1: அதுமா
3: சொல்லு முதலியா, இழிக்கிற?
1: இல்ல சொல்லு, சொல்றயா? ஏ அப்படி வயிற சொல்ல மாட்டேன் நானு. அதாவது செய்யாத தப்புக்கு தானே உங்க முதலாளி எப்பவுமே அடி வாங்குறேன். அதே மாதிரி ஒய்ஃப் டூ அப்படின்னு இந்த என் செல்போன எடுத்து இந்த பிள்ளை பாத்துக்கிட்டு இருந்துச்சு வீட்டுல.
0: சரி,
1: ஒய்ஃப் டூ அப்படின்னு போட்டுருந்துச்சுல,
0: நம்பரை சேவ் பண்ணி.
1: இல்லையா, அதுக்குள்ள முடிவுக்கு வரைக்கும் போயிட்டேன், ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா?
0: சரி,
1: அதை நம்பரா ஒன்றுன்னா தள்ளிக்கிட்டே வந்துட்டு நான் ஒய்ஃப் டூன்னு போட்டிருக்கு அப்படின்ச்சு. இல்லைம்மா அது வந்து அப்படின்னுல, என்னைய பேசவே விடலை. அடி வெளு வெளு வெளு வெளு வெளுன்னு வெளுத்துருச்சு.
0: நீங்க தான் நடந்தது உண்மையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுனால அப்படின்னு சொல்லி.
1: என் வாய்க்குள்ளதான் அந்த புள்ள வச்சிருந்த கரண்டி இருந்துச்சுல, அது எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலா என்ன
0: வச்சுக்கிட்டா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க.
1: அதாவது முன்னாடி ஒரு பழைய நம்பர் வச்சிருந்துச்சு.
0: சரி,
1: அது அப்புறம் நிறைய தொல்லையான கால்கள்லாம் வரவுமே அது இந்த ரேஷன் கடைக்கு, கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு, இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு நம்பர் வாங்கிருச்சு. முதல் நம்பர் ஒய்ப் ஒன், ரெண்டாவது நம்பர் ஒய்ப் டூ அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ரெண்டுமே நீதாமான்னு சொல்றதுக்குள்ள ரெண்டு விரலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வாயில் கரண்டியை வச்சுட்டு யாருன்னு சொல்லு அவன், யாருன்னு சொல்லு அவனா, எப்படிமா நான் சொல்கிறது, எப்படி சொல்ல முடியும்? கரண்டியை எடுத்த பிறகு சொன்னேன், ரெண்டுமே ஓ நம்பர் தான் அம்மா, பாருமான்னு சொன்ன
2: பிறகு
1: சாரி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிச்சனுக்கு போயிடுச்சு.
0: இந்த விரல்
1: நான் விரலை தொங்க விட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். எடுமா திக்கு முக்க நீ வேற.
0: சரி முதலாளி,
1: யாருன்னு யாருன்னு பார்த்துட்டு அதுக்கு
0: முன்ன என்ன நாள்,
1: இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு ஏதோ கல்யாணம் நடந்து. ஐயோ இப்படி யாரு
0: கேட்டாலும் இருக்காதீங்க,
1: பக்கு பக்குங்குது.
0: இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள்.
1: ஆமா,
0: எந்த மாசம்?
1: எந்த மாசம்? ஜூலை மாசமா?
0: அதுதான் 17 நாள் ஆயிடுச்சுல.
1: ஆடி மாசம் ஆத்தா, இது
0: ஆடி ஒண்ணு.
1: ஆமா,
0: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
1: சரி,
0: அதனால கூலி கொண்டு வந்திருக்கேன்.
1: எப்படி என்னை காப்பாத்துறதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே.
6: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர்

0: ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
6: 90 பிக்சர்ஸ் எஸ் டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் இன்று முதல்.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
16: நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
17: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
19: யாரு வந்திருக்கீங்க? வணக்கங்க. வித்தியாசமான சத்தத்தோட வர்றீங்க. வணக்கங்க. யாரு?
20: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து முத்துமாரி பேசுறேன்.
19: முத்துமாரி, தொண்டை கட்டிக்கிருச்சா முத்துமாரிக்கு?
21: யார் தெரியுதா?
19: த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு முத்துமாரிக்கு.
22: சரி, குடிச்சிட்டாங்க போல.
19: அப்புறம் அந்த இதை சொல்லாம விட்டாச்சுல்ல.
22: இந்த
19: புதுசா முதலாளி சொன்னதை சொல்லணும்ல. நம்ம இந்த ஒரு திக்குமுக்க ஒரு தரம் தான், ஒருத்தருக்கு ஒரு தரம்
22: தான்.
19: இன்னொரு தரம் சொல்லுங்கன்னு சொன்னா, எனக்கு ஒரு முதலாளி இருக்காரு, அவர் என்னை அடிப்பாரு அடிப்பாரு. அதனால ஒருத்தருக்கு ஒரு தரம் தான் இனிமே, எப்பவுமே அதுதான். இப்ப முத்துமாரிக்கு வேற தொண்டைக்கு வேற கட்டி இருக்கு. திக்குமுக்க சொல்லுங்க, தொண்டை கட்டினது சரியாகணும் திக்குமுக்க சொல்லும் போதே.
22: சரி
19: சொல்லுங்க.
22: பல பேர் சில பேரிடம் பல பேரை பத்தி பேசாவிட்டாலும் சில பேர் பல பேரிடம் சிலர் பேரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க.
19: பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க முத்துமாரி.
20: பல பேர் சிலரிடம் பல பேரை பத்தி பேசாவிட்டாலும் சில பேர் பல பேரை பத்தி சில பேரிடம் பேசிவிட்டுதான் இருப்பார்கள்.
22: மாத்திட்டாங்க.
19: அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நல்லா போய் ஒரு சுக்கு காபி குடிங்க தங்கச்சி, போயிட்டு வாங்க. இன்னொருத்தவங்க யாரு? வணக்கங்க. வணக்கங்க.
22: மங்க
19: சொல்லுங்க,
22: பேசுங்க.
20: சம்பளமே கொடுக்காமல் வேலை வாங்கும் முதலாளிக்கும் சம்பளமே வாங்காமல் வருத்தத்தோடு வேலை செய்யும் காத்தாயி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
22: யாருங்க என் உணர்வுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு வணக்கம் சொல்றவங்க?
20: திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காடபாளையத்திலிருந்து

0: சந்திரசேகர் பேசுறேங்க.
1: இன்னைக்கு இந்த சம்பளத்துக்கு ஒரு முடிவு பண்ணிடணும்மா. என்ன அது அப்புறமா சொல்லுவோம். நீங்க தங்கச்சி
0: முதலாளி சம்பளம் குடுக்கறேன்னு காலி மணி பறிச்சு கொடுத்து காத்தாய் ஏமாத்தி விட்டீங்கல்ல.
1: இல்லம்மா, அதுக்குள்ள காசு வச்சு வரும்போது வச்சிருந்தேன், கரூரை தாண்டி திண்டுக்கல்லை தாண்டும் போது கொஞ்சம் காணாம போச்சு. கரூரை தாண்டும் போது ரொம்ப காணாம போயிருச்சு. திருச்செங்கோடுக்குள்ள நுழையும் போது வெறும் சட்டை பேண்ட் மட்டும்தான் இருந்துச்சு.
0: போனா போகுதுன்னு நல்ல மனசோட காத்தாய் மேடம் வேலைக்கு வந்திருக்காங்க
1: பாருங்க. சரி, அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இப்ப திக்குமுக்கு சொல்லுங்க.
2: பல பேர் சில பேரிடம் பலரை பத்தி பேசாவிட்டாலும் சில பேர் பல பேரிடம் சிலரை பத்தி பேசிட்டேதான் இருக்காங்க.
1: சொல்லுங்க
0: இன்னொரு தடவை.
2: இல்ல இல்ல
1: இல்ல, வாய்ப்பு இல்ல.
2: விதிமுறை
0: ஒரே ஒரு முறை சொல்லுங்க.
1: இல்ல தங்கச்சி, என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க முதலாளி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒரு தரம் தான் திக்குமுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.
2: அதனால இனிப்பு பிடிச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருங்க. என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க வந்தோம்னு சொல்லிடலாம். நன்றிங்க
1: தங்கச்சி நிர்மலா. வாங்க. வணக்கங்க.
3: எங்க முதலாளி நல்ல முதலாளி, அண்டாக்குள்ள விழுந்து சோபாவுள்ள பிறந்து எந்திரிச்சு வந்த முதலாளி, முதலாளி
1: தங்கச்சி கோமதி தங்கச்சி தானே?
2: இல்ல வேறொருத்தங்க.
1: இல்லையா? எனக்கு
3: பல
2: பேர் சில பேரிடம் பல பேரை பத்தி பேசாட்டினாலும் சில பேர் பல பேரிடம் சிலரை பத்தி பேசிக்கிட்டுதான் இருக்காங்க.
3: பல பேர் பல பலரை பத்தி பலரிடம் பேசாமல் இருந்தாலும் சில பேர் சிலரை பத்தி பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள்.
1: ஃபெயில் ஆயிட்டீங்களே தங்கச்சி சுமதி, ஃபெயில் ஆயிட்டீங்களே. நான் என்ன செய்யறேன் அப்ப, ரொம்ப மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கூல மறுபடியும் குடிக்கிறேன்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்படி.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: வணக்கங்க.
1: வாங்க
0: சொல்லுங்க.
2: மாட்டிக்கிட்டாடி மயில காலை கட்டி போட்டதடி கண்டாங்கி சேல அங்கந்தாண்டி மாப்பல சிங்கந்தாண்டி.
0: நான் தானே தங்கச்சி. இல்ல பேரை எப்படி நீ மாத்தி சொல்ல போச்சு
1: அப்படின்னு
0: சுருக்கி சொல்லும். ரொம்ப குழப்பமா இருக்குமா?
1: அதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிடலாம்.
0: சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டில இருந்து தீபக் காவியா.
0: தீபக்கு காவியா, ரெண்டு பேருமே குட்டி பிள்ளைய மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் இன்னும் நல்லா எழுதி அனுப்புங்க.
1: சில பேர் பல பேரிடம் சில பேரை பத்தி பல முறை பேசி

0: கிட்டேதான் இருக்காங்க.
1: சொல்லுங்க தங்கச்சி.
2: சில பேர் பல பேர்கிட்ட சில பேரை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க.
0: எத்தனை முறை பேசுறாங்கங்கறத விட்டுட்டாங்களே.
1: பரவாயில்ல, இருந்தாலும் இப்ப வந்து கோமதி தங்கச்சி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க. தங்கச்சி ரெடியா இருக்கீங்கல்ல? ரெடி. 1 2 3 4 5 என்னையா வரமாட்டேங்குது. 6
2: அண்ணே இது பாட்டானே, இது வாயிலே வர
0: மாட்டேங்குது.
1: இன்னொரு
0: முறை கேட்டலாம்.
1: கேட்டுருவோம். என்னமோ மெல்லுது போல அந்த பிள்ளை வாயில போட்டு கம்பத்தைய. பாடுங்க தங்கச்சி.
2: செக்கான் செக்கான் அசக்கு செக்கான் செக்கான்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும்
6: புதிய அனுபவம்
7: எப்பொழுதும்
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
11: நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: வழங்கிய வண்ணத்தூரிகை இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
13: இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை தென்றலை
14: ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பாணி தண்ணி வளர்த்துச்சு.
15: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
16: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
17: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
16: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
17: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
16: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
17: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
18: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகை.
19: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
3: என்னமா காத்தாயி,
5: முதலி
3: அடுத்த திக்குமுக்கு ஒண்ணு இருக்கு.
5: இருக்குது,
3: அத சொல்றோம்.
5: சொல்லலாம். என்ன, ஒரு சம்பவம் தான் நடந்துச்சா இல்ல அவ்வளவுதானா? ஒரு வாரம் ஆச்சு.
3: ஏமா, இதெல்லாம் வாங்கி வாங்கி குடுக்கறதே உன் வேலையே. நீ சமைக்க ஆரம்பிச்சு இன்னையோட 1 வருஷம் முடிஞ்சுமா?
7: கூறுகட்ட கொத்தல்லி மவுத்கொன்றோட எப்படா வளர்த்துக்க போற?
3: பேசாம இருந்திருக்கலாம் தான், நான் தான் சொன்னேன் இன்னையோட.

0: வருஷம் ஆக போதுமா அப்படின்னு சொன்னோடனே
1: உம்
0: உடனே அந்த பிள்ளைக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏங்க,
1: உம்
0: நான் எப்போ சமைக்க ஆரம்பிச்சேங்கிறதெல்லாம் நீங்க நினைவில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அது என்கிட்ட கேட்டுச்சு. இல்லம்மா, பக்கத்து வீட்டுக்காரு அவர் வீட்டு நாய்க்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருக்காரு, பார்த்தேன், அதை வச்சு தான் தெரிஞ்சு நீ சமைக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு
2: சொன்னேன்ல. இப்படி
0: ஊதி இருப்பாங்க, நல்ல வேலை நான் வாசல்ல நின்று
2: சொன்னேனா
0: அப்படி ஆயி போச்சுமா.
1: சரி, முதல்ல
0: இப்ப அதனால தப்பிச்சிட்டேன், ரெண்டாவது அடி வாங்கல. யார் வந்திருக்கான்னு கேட்டுட்டு அடுத்த திக்கு முக
1: பச்சோம்.
0: வணக்கங்க.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மட்டம் மூலனூர் சத்யா பேசுறேன்.
1: அருப்புக்கோட்டை திருநகரம் கே பாண்டியராஜ்.
0: கே பாண்டியராஜ்,
1: சொல்லுமா
0: திக்குமுக்கு.
1: ஆடியில காத்தும் அடிக்கல, அம்மியும் நகரல, ஆடி பாடி வேலை செய்ய வயக்காட்டுல வேலையும் இல்ல, ஓடி ஓடித்தான் பாக்குறேன், ஒண்ணுமே புரியல.
0: அவரு ரொம்ப கவலைப்பட்டு எழுதியிருக்காரு, இத வந்து திக்குமுக்குன்னே நம்ம சொல்லக்கூடாது, அது கவிதைன்னு தான் சொல்லணும்.
3: ஒரு நாலு வரியில சொல்லுவீங்கன்னு பார்த்தா எட்டு வரைக்கும் மேல போகுதுங்களே.
0: ரொம்ப சின்னதுதான் தங்கச்சி, ஆனா இன்னொரு தரம் சொல்லக்கூடாதுன்னு வேற விதி சொல்லி இருக்காங்களே, என்ன செய்யறது
1: திக்குமுக்கு.
0: அதனால ஒரு தரம் சொல்லுங்க.
1: புது உறுப்பினர் மொதல் திக்குமுக்கு, அதனால சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: ஆடியில காத்து மடிக்கல, அம்மியும் நகரல, ஆடி பாடி வேலை செய்ய வயக்காட்டுல வேலையும் இல்ல.
0: சொல்லுங்க.
3: ஆடியில காத்து அடிக்கல,
0: காத்தே அடிக்கல, காத்தே அடிக்கல.
4: நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுங்க, ஒண்ணுமே புரியல.
1: ஆளுமே இல்லை வாங்க.
0: காத்தே அடிக்கல, ஆளும் இல்ல. சரி, போயிட்டு வாங்க.
1: இன்னொருத்தவங்க.
0: வணக்கங்க.
1: வாங்க.
5: வணக்கம். வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
5: சாத்தூர் போத்தெட்டு பட்டியில இருந்து பாலமுருகன் பேசுறேங்க.
0: பாலமுருகனா?
5: ஆடியில காத்தும் அடிக்கல, அம்மியும் நகரல, ஆடி பாடி வேலை செய்ய வயல்ல வேலையும் இல்ல.
0: வீட்டை ஞாபகப்படுத்தாத, வீட்டை ஞாபகப்படுத்தாதான்னு எத்தனை தரம் சொல்லிருக்கேன், ஆனாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி பாடுங்க பாலமுருகா.
1: உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா பாலமுருகன்?
5: முடிஞ்சுங்க மேடம்.
0: அப்படின்னா இன்னும் நல்லா அவளை நீங்க சொல்லணும். இப்ப இன்னொரு தடவை கேட்டுட்டு சொல்றீங்களா?
5: சொல்லுங்க சார்.
0: இன்னொரு தடவை கேட்டுட்டு அதே வீட்டை நல்லா நினைவுல வச்சுட்டு சொல்லுங்க.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக் இந்தியாவின்.

0: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
4: 90 பிக்சர்ஸ் எஸ் ஜி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் இன்று முதல்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்கள் ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: ஏமா காத்தாயி,
5: முதலாளி
4: வெறும் பாரதி ராசா பாட்டா
5: போட்டு? முதலாளி எனக்கு அப்ப இருந்தே ஒரு சந்தேகம், பாடினதும் அலைகள் ஓய்வதில்லை அவருடைய இயக்கம்தான்.
4: அதை பத்தி ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற.
5: இல்லை, அப்போது அதுக்கு முன்னாடி வந்த பிரமாவை பார்த்தா பாரதிராஜாவை பற்றி ஏதாவது கொடைத்தண்டில் பண்ண போறீங்க, அதான முதலாளி?
4: என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக அது? சரிம்மா, உங்கள்கிட்ட கேட்டதே தப்புமா. அது இருக்கட்டும், இந்த லெட்டர்லாம் புதுசாக எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்களம்மா.
5: ஆமாம் ஆமாம்,
4: அதெல்லாம் சொல்லணும்.
5: சொல்லணும்,
4: புதுசாக நிறையா எழுதி அனுப்புங்க. இந்த நீங்கள் எழுதி அனுப்புனதில் கொஞ்சம் கூச்சிக்கிறாதீங்க, கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுல அதை பூரா எடுத்து மொத்தமாக ஓரமாக கட்டி திக்கு முக்குன்னு ரப்பர் பேண்ட் போட்டு
5: அனுப்புங்க. இப்ப அது மாதிரி புதுசா ஒருத்தவங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, யாரு அப்படிங்கறத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி
6: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: யாரோட திக்கு முக்குமா இப்ப சொல்ல போறோம்?
5: சொல்லலாம் முதலாளி. அதுக்கு முன்னாடி ஏன் முதலாளி சோப்புல என்ன 50 ரூபா தெரியுது மாதிரி இருக்கு?
4: அதையும் பாத்துட்டியாமா?
5: இல்ல,
10: அந்த கர்மத்தை கேக்குறாளே.
4: இல்லையா, 50 ரூபாய் பார்த்தது பரவாயில்ல, கிழிஞ்சிருக்கு பாக்கெட்.
5: ஒரு சம்பவம் தான் சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு, ஏன் முதல்ல இப்படி எல்லாம் மறைக்கிறீங்க? அது என்கிட்ட மறைக்கலாமா?
4: இல்ல, இது அடி வாங்கினது இல்லம்மா, எட்டி பிடிக்கும் போது அப்படியே மிஸ்
5: ஆயிட்டேன்.
4: பாக்கெட் மட்டும் கையில சிக்கிருச்சா கிழிஞ்சிருச்சு.
5: என்ன
4: ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக சூசைடே பண்ணிட்டாங்க, பண்ணி செத்தே போயிட்டானா பாருங்க பாவம் அப்படின்னு இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுச்சு. அதாவது செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குமா சூசைட் பண்ணனா? பேசாம கல்யாணம் பண்ணா தெரிஞ்சிருக்கும்லன்னு சொன்ன. அப்ப எட்டி
5: அப்ப பிஞ்சது இந்த சோப்பு.
4: ஆமாமா,

0: யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு கேப்போம். வணக்கங்க.
1: வணக்கம். அன்பு தம்பிக்கும் தங்கைக்கும் மாலை வணக்கம். அன்பான மாலை வணக்கம் கூறுவது புதுக்காடு மாவட்டம் கொரோனாப்பட்டிலேருந்து பழனி ஐக்கேஸ்வரன் தம்பி.
0: பழனி ஐயாக்கா சாயந்தரம் நேரத்துல எல்லாம் வரமாட்டாங்களே, இப்ப எல்லாம் அவங்களும் வர்றாங்க
1: தம்பி. காலையில இணைப்பு கிடைக்கல தம்பி. அதாவது பண்புக்கு, அதாவது பணிவுக்கு அடையாமா நான் உதாரணத்துக்கு நான் உங்களை சொல்வேன் தம்பி. அதாவது உதய விழாவில ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்த நேர்களை கை கொடுத்து அந்த புன்னகை மாறாம பேசி கடைசி வரைக்கும் போட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவ்வளவு தற்பருமை இல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா. நீங்க தான் தம்பி பணிவுக்கு உதாரணமா நான் எடுத்துக்கிறேன்.
0: திக்கு முக்கிய போயிடலாம்.
1: நான் ஏதாவது
2: ரொம்ப குழப்பறேன்.
1: நான் என் மனசுல பட்டதா உண்மையா சொல்றேன்.
0: நன்றிங்க, நன்றிங்க. சொல்லுமா திக்கு முக்கிய.
2: நான் நேரில் சுத்துறேன். இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ.
3: சரிங்க
0: சொல்லுங்க.
3: என்ன ஒரு ஒற்றுமைனா முதலாளி, இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கவங்க பழனி அம்மா.
0: சரி, இப்ப வந்திருக்க
3: பழனி ஆத்தா, பழனி அம்மா.
0: பழனி அம்மா எந்த ஊருன்னு சொல்லல நீங்க?
3: இவங்க வந்து முதலாளி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திப்பாளையம் கைத்தறி ஜெகநாதன்
1: பழனி.
3: ஊர் பேர் தாங்க சொன்ன, சொல்லவே ஆரம்பிக்கல.
0: சொல்லுங்க.
3: சொல்லு சொல்லு, சொல்றத சொல்றபடி, சொல்லி பார்த்து சொல்லு, சொல்றதையும் சரியா சொல்லு.
0: அவ்வளவுதான் இருக்கா?
2: ஆஹா,
3: அடிச்சு
0: கேட்டா கூட சொல்லக்கூடாது. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க பொங்க.
4: சேலம் உப்பாரப்பட்டியிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: வாங்க ரமேஷ். எங்க ஆளை காணா உங்களை? இங்க திருச்செங்கோடு பக்கம்.
4: திருச்செங்கோடு பக்கம் வந்துருந்தேன். கொஞ்சம் வேலையை வெளியில போற மாதிரி, அப்புறம் மறுபடியும் வந்து ஜாயின்ட் ஆயிட்டேன்.
0: சரி, அப்ப நான் தான் பாக்கல.
5: ஐயோ,
0: இப்ப சொல்லுமா திக்குமுக ரமேஷுக்கு.
3: சொல்லு சொல்லு, சொல்றத சொல்றபடி, சொல்லி பார்த்து சொல்லு, சொல்றதையும் சரியா சொல்லு.
0: சொல்லுங்க ரமேஷ்.
4: சொல்றீங்களா?
0: தொழில்நுட்ப
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
8: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
0: நல்லா வாசிக்கிறாங்கல்ல இவங்கதான். இப்ப இந்த நம்ம உதய விழாக்கு பிறகு புதுசா வந்து
3: பழைய வருஷத்துல இருந்து
0: சம்பளம் கொடுத்து பழைய ஆளுகளை எல்லாம் அனுப்பிச்சிட்டேன்.
3: அதனாலதான்
0: புதுசா ஆள புக் பண்ணிருக்கு. வணக்கங்க. வாங்க.
9: பேசிட்டு போது இடையில ஐயா வாடா வாடா எதுவும் சொன்னியா?
0: ஏதாவது புலோ உலோ வந்துருக்குமியா? அப்படியா? வணக்கம். வணக்கங்க.
3: அவங்களும் ஆரம்பத்துல இப்படித்தான் நல்லா வாசித்தாங்க. வணக்கம்.
0: யாருங்க? வாங்க கருணாநிதி. இந்த கருணாநிதி நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க
3: சார். சரிங்க ஐயா, இப்ப நல்லபடியா இப்ப ஒரு திக்குமுக்கு இருக்கு, சொல்லிடுறீங்களா?
0: ஒன்னும் சொல்ல வேணாம், அவர் அங்கேயே பழனியிலேயே நீங்க இருங்க. இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க, அவங்க கிட்ட கேப்போம், அவங்க சொல்றாங்களான்னு பாப்போம். சொன்னா சொல்லட்டும், இல்லன்னா விட்டுருவோம்.
3: ஆமா வாங்க.
0: வணக்கங்க.

0: யாருங்க தங்கச்சி?
1: ஆப்புக்காட்டையிலிருந்து பரமேஸ்வரினே.
0: பரமேஸ்வரி தங்கச்சியா?
2: ஆமாண்ணே, பரமேஸ்வரி.
0: என்ன திக்குமுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களா தங்கச்சி இதுக்கு முன்னாடி?
1: நீங்கள்
0: என்ன
2: புதுசா?
0: புதுசுன்னா அப்பா, பரமேஸ்வரி தங்கச்சிக்கு ஒரு 100 ரூபா டோக்கனை போட்டு.
3: இல்லை
0: தங்கச்சி, ஒன்றும் பதட்டப்படாமல் நல்லா கருத்து ஊன்றி கவனி.

0: நாளே
1: கோயம்புத்தூர்ல அந்த அயன் கிடைக்குதுன்றன்
0: தம்பி வந்து இப்ப கரெக்டா சொல்லிருவாப்ல. அது மட்டும்
1: என்ன மலால் என்ன மட்டும் உதவியில கூப்பிடல
0: என்ன நீங்க
2: எல்லாத்தையும் நாங்க கூப்பிட்டோம்.
0: எத்தனை நாளா
3: எடக்க மடக்க கல்லி எடுத்து கிறுக்கு பிடிக்க வச்சறா, புரியுதா? போ.
0: எத்தனை நாளா கூப்பிட்டு
2: நான்லாம்
0: பாட்டு பாடிக்க இருக்கும் போது எங்கேயே கூபேந்திரன் ஒரு பாட்டு பாடினேன், கேட்டு பாருங்க எல்லாத்துலயும் வந்தவங்க கேட்டாலும் நீங்க தான் இல்ல ஆளு. சரி சொல்லுமா, அந்த திக்கு முக்க
2: சொல்லு சொல்லு, சொல்றத சொல்றபடி சொல்லி பார்த்து சொல்லு, சொல்றதையும் சரியா சொல்லு.
3: முடியாது.
0: இல்ல இல்ல முடியாது. இல்ல இல்ல சொல்லுவா.
2: பேசாமருங்க, அவர் சொல்லிட்டோம்.
0: சொல்லுங்க கூபேந்திரா.
1: சொல்லு சொல்லு, சொல்றத சொல்றபடி சொல்லாத சொல்லு.
0: முக்கால் வாசி வந்துருச்சு. சரி பரவாயில்ல,
2: எப்படி முதலாளி சொல்ல முடியும்? பரவாயில்ல, நீங்க பாடிறீங்க, நேரம் இல்ல.
0: ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, பாடிறீங்களா? என்ன ஆஸ்பத்திரியில படுத்து கிடைக்காப்லையா? ஏப்பா ஆஸ்பத்திரியில எதுவும் படுத்து கிடைக்காப்ல? என்ன என்னதியா அது? சரி குபேந்திரா இருங்க, நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு தடவை கேட்டுட்டு அதை முயற்சி பண்ணி பாடுவோம். அடி வாங்கிட்டு போய் பொண்டாட்டிட்டு போட. பாடுங்க குபேந்திரா.
2: என்னமோ அவர் வீட்டுல அடி வாங்கி அழுகிறதவே அப்படியே பாரு.

0: அறுவடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: நிறைவுக்கு வருகிறது திக்குமுக்கு வனத்துறை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் ஆர் கே பிரேம்தாஸ், எம் ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியாக்கும் பூஜா. 100.5 இணை சொக்க வைக்கும் கானங்களில் உங்கள் மனதை சிக்க வைக்க வருகிறது சித்திர செவ்வானம். ரசிக்கும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்கா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்கா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக்கா அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாயம் அமைதியாய் மேகத்திற்குள் மறைந்திருக்க, வீசும் காற்று மேகத்திடம் பேசி கலைத்திருக்க, இன்று அரும்பிய மலர்களும் நேற்று பூத்து குலுங்கிய மலர்களும் புன்னகையில் பூத்தாட, கோடை பன்மலை நொறுபுளியைந்தில் சிறகடிக்க காத்திருக்கிறது சித்திரச்ச வனம்.

இன்றைய சித்திர சிவனம் எஸ் ஜானகி தனித்து பாடிய பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. இனிய மாலை, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
5: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
4: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
5: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
6: கவுன்சிலிங் கோட் 4959.
4: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
8: ஏகப்பட்ட 1 முதல் 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இது சித்திரச்ச வானம். சிறைப்பட்ட பறவை ஒன்று சுதந்திர காற்றை உணர்கிறது, கனவுகளை நிஜமாக்கி மெய்ப்பித்து மகிழ்கிறது. இந்த பாடலை போலவே

0: முத்துலிங்கத்தின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We

0: அண்ணே.
1: தம்பி
2: வந்துட்டியாப்பா?
0: வந்துட்டேனே வந்துட்டேனே.
1: மேட்ச் இல்லாத அன்னைக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கேன்.
0: அது வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் நல்லா சொல்லுவீங்களா? சரி, அதான் கடைசியாக வரலான்னு ஒரு இது வந்துட்டேன்.
2: இப்படியே அதை சொல்லிக்கிறலாம். அதேதான், எப்படிதான் இருந்தாலும் போட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய நேரப்படி அதிகாலை 2:30 மூன்றாம் இடத்திற்கான போட்டி பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க இருக்கு. வழக்கம் போல் இறுதிப் போட்டி திங்கட்கிழமை நம்ம நாட்டு நேரத்துப்படி மதியானம் இல்லை நள்ளிரவு 12:30 ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா நடக்கிறது. இப்போ அந்த இந்த ரெண்டு நாள் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உலகக்கோப்பையோட சுவாரஸ்யமான தருணங்கள். ஒரு சில விஷயத்தை பார்த்துருப்போம், எப்படியா இதை பண்ணா, இது கோலே இல்லையே, ஆனால் அசால்ட்டாக ஒரு கோலை போட்டு போயிட்டாங்களே, இப்படியுமா கோல் அடிக்க முடியும், அந்த மாதிரியான தருணங்கள். இல்லை ரெட் கார்ட் வாங்கி ஒரு சில அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கும், தோல்விக்கு வழிவகுத்திருக்கும். இந்த மாதிரியான தருணங்களை இந்த ரெண்டு நாள் பேசினா அது ஒரு மீள்பார்வையாக இருக்கும்.
0: கண்டிப்பாக பேசலாம்னு
1: நடந்து முடிஞ்சதை பற்றி ஒரு
2: அப்படின்னு சொல்லலாம். சரி, மொதல் விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன், சொல்லிடலாமா? இந்த வெளியேறின டீம்களில் ரொம்ப வருத்தம் நம்ம எல்லாருக்கும் எங்கே இருக்குன்னா, ஜெர்மனி போச்சு சரி, பிரேசில் வெளியேறினதை யாரும் ஏற்றுக்கிற முடியாது.
1: நெய்மரோட கடைசி மேட்ச்சுன்னு வேற சொன்னாங்க, அதோட அந்த மேட்சோட அவரும் ரிட்டையரும் வாங்கிட்டாரு, நான் இதுக்கப்புறம் விளாட வரலப்பா, என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு போனாரு. பார்க்கவே ஒரு ஃபுட்பால் ஃபேனாக ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்துச்சு.
2: ஆமாம், அந்த போட்டியில் ஒரே ஒரு தருணத்தை வந்து நினைவு கூற விரும்புகிறேன். பிரேசிலுக்கும் நார்வேக்கும் நடந்த போட்டி, அதில் வந்து ரெண்டு கோலுமே அடித்தது எர்லிங் ஹாலண்ட் தான். இதில் ரெண்டாவது கோல் அடிக்கிறத சொல்லியே ஆகணும், ஏன்னா அதை மீள்பார்வையாக போகிறதுக்கு காரணம் என்ன, ஒரு மனிதன் எப்படி கோல் அடிக்கவே மாட்டேன்னு சும்மா ஒரு கிரவுண்டுக்குள்ளே சும்மா யாரோ நடந்துட்டுருக்கான்ப்பா அப்படின்னு நடந்து வந்து கரெக்டான நேரத்தில் தவ்வி ஹெட்டர் தலையால் முட்டி பந்த கோல் அடித்த மொமெண்ட்டை வந்து மறக்க முடியாது. இது குறிப்பாக பிரேசில் அணி வந்து ஒரு பெரிய அணின்னு சொல்லுவோம். இப்போ வினிசியஸ் ஜூனியர் இருக்காரு, கேசமீரோ இருக்காரு, நெய்மரும் ஃபிட்டாகி வந்துட்டாரு.

0: கிரிக்கெட் இவ்வளோ நட்சத்திர வீரர்கள் இருந்தோம்,
1: ஒரு ஜாம்பவான் அணி, அஞ்சு முறை வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு அணி,
0: சொல்லிக்கிட்டே போகலாம். ரொனால்டோ, ரொனால்டினியோ, எவ்வளோ பேர்
1: ஆரம்பிக்கணும்ல.
0: இப்பேற்பட்ட அணி வீரர்களை கொண்ட அணிக்கு இப்படி ஒரு சர்க்கிள் வர காரணம் என்ன, அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அந்த போட்டியில் மோசமாக இருந்ததை காட்டிலும் ஹாலாண்ட் கோல் அடிப்பார்னு தெரிஞ்சு அவரை மார்க்கே பண்ணாமல் அவரும் பைய மெல்ல அண்ணனாட நடந்து வந்து வந்த கிராஸை, இடது பக்கம் இருந்து வந்த கிராஸை உள்ள குடுகுடுன்னு ஓடியாந்து ஒரே முட்டில் முட்டி கோல் அடித்த மொமெண்ட்டு தான் பிரேசிலோட இதயத்தை நொறுக்குன தருணமா நினைக்கிறேன். அது வந்து மொமெண்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இதில் அந்த அவங்க நார்வே அணியோட அந்த டீம் ஸ்பிரிட்டையும் பாராட்டின ஒரு ஹாலண்ட், ஒரு தனி நபரை நம்பி இவர்கிட்ட கொடுக்கலாம்ப்பா, கொடுத்தா கோல் நம்மளுக்கு கன்ஃபார்ம்னு அவர் சும்மா அவர் பாலை பார்க்கல, யாரையும் மார்க் பண்ணலை, யாரும் திரும்பி கூட பார்க்கல, எத்தனை பேர் சுற்றிருக்காங்க எதுவுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு நான் சார் சொன்னோம் கேசலாக நடந்து போய்க்கிட்டு இருந்த ஒரு மனுஷன்ட்டு இந்தாப்பா பாலு உன்னால் முடிஞ்சதை பண்ணப்பான்னு அவங்க டீம் அவரை எவ்வளோ தூரத்துக்கு நம்பியிருக்கின்றது இதை பார்க்கலாம். இதே மாதிரி இந்த ரொனால்டாவையும் நம்பியிருந்தா
2: கொஞ்சம் கிடச்சிருந்தா
1: போர்ச்சுகல் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்கப்பா, ரொனால்டோப்பா அவர் என்னதான் வயசானாலும் தங்கம்தான் அப்படின்ற மாதிரி 41 வயசுலேயே அவர் ஃபிட்டாக தான் இருந்தார். அவருக்கும் இந்த மாதிரி சில வாய்ப்புகள் கிடச்சிருந்துருக்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன் இதை நார்வே பண்ணுறதே போர்ச்சுகலால் பண்ண முடியல, காரணம் அவங்க வந்து முழு நம்பிக்கை அவங்களோட ஸ்டார் பிளேயர் மேலே வைக்கலை.
0: சரி, வேற என்ன தருணங்கள் சொல்லலாம்?
2: வேற ஃப்ரான்ஸ் அணி தோத்தது தான் கொஞ்சம் மனசு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதுவும் இந்த இவங்கிட்ட தோத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டீம்ல
0: சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க, ரெண்டு கோல் அடிச்சதா அவங்க என்ன விவரமா போய் டிஃபென்ஸ்ல நல்லா தடுப்பாட்டத்தை நிறுத்தி நிலை நிறுத்தி கிளியன் எம்பாப்பே நல்லா முயற்சி பண்ணுப்பா. நான் கால்கிட்ட ஒரு டிஃபெண்டர் வந்து அழகா உள்ள வந்தார், நான் பேரை சரியா கவனிக்கல, அவர் வந்து அடிச்ச ஷாட்டை நீட்டா காலை கொடுத்து டிஃப்ளெக்ட் பண்ணாங்க. ஸ்பெயின் அந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி.
2: நான் எதிர்பார்த்தது என்னன்னா, போன டைம் வந்து உலகக்கோப்பை ஃபைனல் வரையும் வந்தாங்க, இந்த தடவை வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தே ஆனால் அதை கிடைக்கல.
0: ஆனால் அது வந்து ஃப்ரான்ஸுக்கு அதை பாராட்டு கொடுத்தே ஆகணுன்றதை தாண்டி அவங்க நல்ல முயற்சி பண்ணி வந்தாங்க. ஆனாலும் அவங்களோட முயற்சி எப்போ பலன் தரணுமோ செமிஃபைனலில், அப்போ அவங்களோட முயற்சி எல்லாம் தவிடுபொடியான மாதிரி. இன்னொன்று குறிப்பாக ஒரு கமெண்டேட்டர் ஒரு விஷயம் சொன்னதையும் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். ஒரு அணியில் இருக்கிற 11 வீரர்களுக்கும் ஒரே நாளில் மோசமான நாள் அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸோட போட்டி அன்றைக்கி அமைஞ்சிருச்சு. கிளியன் எம்பாப்பே இருக்கட்டும், ஒலேசே அவ்வளோ நாள் பாஸை தூக்கி பாக்ஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தார். எம்பாப்பேக்காக இருக்கட்டும், டெம்பல்லேவாக இருக்கட்டும், இந்த இரண்டு வீரர்களுக்கும் பால் காலில் கிடச்சிது. அன்றைக்கி பால் வந்து பாக்ஸுக்குள்ளே அதிகபட்சமாக 7 பந்துகள் கூட போகல, 3 ஷாட்டு தான் டார்கெட்லேயே போச்சு. இப்போ உள்ளே போராடினதே கஷ்டம். அப்போ அந்த அளவுக்கு ஸ்பெயின் வந்து தடுப்பாட்டம் பிரமாதம். ஸ்பெயினோட கோல் கீப்பர் சிமனோட வேலையும் பாராட்டணும். இதுவரை ஸ்பெயின் இந்த உலகக்கோப்பையில் எந்த அணியும் செய்யாத ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஒரே ஒரு கோல் தான் ஸ்பெயினுக்கு எதிர்த்து அடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு கோல் தான். அதுவும் யார் அடித்தது? கேப் ஓவர் டே, ஃபஸ்ட்டு கேப் ஓவர் டே இல்லை, அதுக்கு அடுத்து நடந்த போட்டியில் 1-1 ட்ராவாகும். அப்போ அதில் அடித்த ஒரு கோல் தான். அப்போ பார்த்துக்கோங்க, இவ்வளோ 7 போட்டிகள் கடந்து வந்தும் ஒரு கோல் கூட அடிக்க வரலன்றது பெரிய விஷயம்.
2: பெரிய விஷயம், இந்த மேட்ச்மே தோக்காமல் வந்திருக்காங்க கடைசி வரையும். அது ரொம்ப மேட்ச்சில்
1: அவர் லமின் யமால் வாங்கினார், அந்த பெனால்ட்டி தான் அவங்க வின் பண்ணதுக்கான காரணமே. அவர் வேணும்னே தான் அந்த பெனால்ட்டி வாங்கினார். எல்லாத்துக்கும் பார்க்க நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஆனால் அந்த ரெஃப்ரிக்கு அது தெரியாமல் போச்சு. ஏன்னா அவர் பாலை காலில் வச்சிருக்கவர் முன்னாடி நோக்கி ஓடிட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து வரவர் அவரால் பார்க்க முடியுமா? இவர் வேணும்னே பின்னாடி வந்து திருமண நேரத்தில் இடித்து விழுந்து ஒரு ஆக்ஷனை போட்டு அதை பார்த்த உடனே எம்பாப்பே வந்து, தம்பி நல்லா பண்ணுறப்பா நீ அப்படின்னு தோலில் தட்டி கொடுத்துட்டு வேற போவார் எம்பாப்பே. எது டீம் கேப்டன் தான் இருந்தாலும் பார்த்துட்டு இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயந்தான். உன் டீமுக்காக இவ்வளோ உழைக்கணுன்றது அவசியம் இல்லை, கொஞ்சம் பார்த்துப்பா, கொஞ்சம் வளவா பாரு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போவார். அந்த ஒரு பெனால்ட்டி தான் அவங்களுக்கு வந்து அந்த வின்னிங் மூமெண்ட்டுக்கு காரணமே அது. ஏன்னா அந்த பெனால்ட்டி மூலமாக தான் முதல் கோல் வரும், அது அப்படியே அவங்க செகண்ட் கோலுக்கு போகும் யோசிச்சிருப்பாங்க. அதனால் லமின் யமால் 19 வயசு அந்த ஒரு சின்ன பையனை நம்ம பாராட்டியே ஆகும்.
2: இன்னொன்று என்னென்னா, நம்ம சர்வதேச பந்தய சந்தையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற ஃபைனல் மேட்சுக்கான கருத்து கணிப்பை விட சொல்லியிருக்காங்க. 58% வந்து ஸ்பெயின் அன்னைக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 41% தான் அந்த அர்ஜென்டினா அன்றைக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும்
0: சதவீதத்தெல்லாம் நம்பி மெஸ்ஸியும் இல்லை, அர்ஜென்டினாவும் இல்லை. எப்போ ஜெயிக்கணுமோ, அப்போ எப்படி ஜெயிக்கணுமோ அந்த மாதிரியான விளையாட்டை அர்ஜென்டினா எப்படினாலும் முன்னிறுத்திடுறாங்க. எப்படியும் 3 போட்டிகள்லையும் அவங்க நியாயமாக தோத்து வெளியேறி இருக்கணும், வேற எந்த அணியா இருந்தாலும் தோத்துருப்பா,
1: படுதோல்வி அடைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் கம்பேக்னா அர்ஜென்டினாவை பார்த்து கத்துக்கோங்கப்பா. கடைசி 10 நிமிஷமா இறுதி மூச்சு வரை போராடுவோம்ன்றது அர்ஜென்டினாவை பார்த்து கத்துக்கோங்க எல்லாம்.
2: ஆனா ஸ்பெயின் அணியோட டிஃபெண்டர் ஒரு சவால் விட்டுருக்காரு, இன்னும் முடிஞ்சா இந்த மேட்ச்ல கோல் அடிச்சுக்கங்கட்டு
0: பார்க்கத்தானே போறோம்.
1: லமினமாலும் அதே மாதிரி தான் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வேலை இருக்காம எங்களுக்கு தான்ப்பா, நீங்க மெஸ்ஸியை கூட்டுவாங்க, யாரை வேணாலும் கூட்டுவாங்க, வேர்ல்டில் இருக்க எல்லா பிளேயரையும் கூப்பிட்டு வந்து ஒரு டீம் வைங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு அவர் ஒரு ஆணவமாக கர்வமானு தெரியலை ஆனால் சொல்லியிருக்காரு. இதே

0: அவர் தான் பிரான்ஸுக்கு எதிராகவும் சொல்லியிருந்தாரு, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எம்பாப்பே என்னப்பா எம்பாப்பே, இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட அவங்க ஜெயிச்சதே இல்லை, இந்த மேட்ச் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்னால் அதே மாதிரி ஜெயிச்சு காட்டினாரு. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சும் சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் எங்கள் வேர்ல்டு கப் எங்களுக்கு தான் எங்கள் பேரில் எழுதிட்டாங்க, இல்லை எந்த மாற்று கருத்து இல்லைன்னு ஒரு 19 சிறுவன் சொல்லியிருக்காப்புல, அது தலைக்கிரமமாகுமா இல்லாட்டி அவர் சொன்னதை செஞ்சு காட்டுவாரான்னு 20ஆம் தேதி பாத்துருவோம்னே.
1: அப்ப இப்ப அப்படியே கிளம்புவோமா?
2: ஆமாண்ணே. அப்புறம் ஆடி மாசம் வேற, கூழ் வேற ஊத்துறாங்க.
0: பரவாயில்ல, டீல இருந்து கூலுக்கு
2: போயிட்டேன், ஆரம்பிச்சிட்டாங்களே, நீ போயிட வேண்டியதான்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் இதய கூட்டிற்குள் இன்னிசை மழை கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சி பணம். இன்றைய சித்திர செவ்வானம் எஸ் ஜானகி தனித்து பாடிய பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதத்திற்குள் கட்டுண்டது சலங்கை, ராகத்திற்குள் கட்டுண்டது சங்கீதம், ஸ்வரங்களுக்குள் கட்டுண்டது ராகம், இவை அனைத்தும் ஒன்றிணைந்தால் தானே அது வரம்,

0: காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில்
1: என்ன பழைய அண்ணாக்கீரை நினைச்சியா? கூடவே ஒரு நிழல் மாதிரி பிறந்த புறப்பால இவரை பாசக்கீரப்பா, அப்படி ஒன்னு லேசில வெட்டிவிட முடியாது.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான
4: ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சபானம். நேசிப்பின் சுவாசிப்பாய் காத்திருப்பதும் வரவேற்பதும் இயல்புதான். காத்திருப்புதான் கால தாமதத்திற்கான காரணமோ, வரவேற்புதான் காக்க வைப்பதற்கான காரணமோ?

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

கார்மேகம் முட்டிக்கொண்டால் மழை, மாலை நேர காற்றும் அரும்பும் நலம் விசாரித்தால் பூ பூக்கும் நீரமது, காலை கதிரவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் பனித்துளி பறந்தோடும், வண்ணமையில் எண்ணம் போல் ஆடினால் என்னவாக இருக்க முடியும்?

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில் தொடர்ச்சி. மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் சித்திரக்குள்ளன் மறைந்திருக்கவே அவனை பிடித்து மகாராஜா எங்கே என்று உலுக்கினான் பொன்னன். அவனோ பொன்னனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மாயமாய் மறைந்து போனான். இனி பொன்னன் அளவிட முடியாத கோபத்துடன் அங்கும் இங்கும் ஓடினான். இதற்குள் இருட்டு விட்டபடியால் 10 அடி தூரத்துக்கு மேல் கண் தெரியவில்லை. மேலும் இந்த இடத்தில் நாலாபுரமும் புதர்களாய் இருந்தன. எனவே குள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக்க மனச்சோர்வுடன் பொன்னன் திரும்ப எத்தனித்த போது திடீரென்று அந்த இலுப்ப மரத்தின் மேலே இருந்து ஊ என்று ஆந்தை கத்துவது போல் ஒரு குரல் கேட்டது. பொன்னன் திகிலுடன் மேலே அண்ணாந்து பார்த்தான். அடர்ந்த மரக்குள்ளையில் இருண்ட குள்ள வடிவம் காணப்பட்டது. இன்னொரு தடவை ஊ என்று அழகு காட்டுவது போல் அவ்வுருவம் கூவிற்று. பொன்னனுக்கு அப்போது வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவு அல்ல. அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்து விடலாம் என்று எண்ணினான். அப்போது குள்ளன், அடே புத்தியற்றவனே, மகாபத்ரகாளியின் பக்தனை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். பொன்னனுடைய மனத்தில் இப்போது ஒரு யுக்தி தோன்றியது. அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே குள்ளன், அடே முரடா, நீயும் மகாகாளியின் பக்தனாகின்றாயா? உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றான். என்னையா காளி பக்தனாகச் சொல்லுகிறாய் என்று பொன்னன் சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறாய்? ஜாக்கிரதை, காளியின் கோபத்துக்கு ஆளாவாய் என்றான். அப்போது பொன்னன், நான் சேர்ந்து விட்டேன் அப்பா, சேர்ந்து விட்டேன். ஆனால் என்ன பிரயோசனம்? கபால பைரவர் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டேனே. ஐயோ, அவருக்கு என்ன சொல்வேன் என்றான். அப்போது குள்ளன் வியப்புடன், அப்படியா, என்ன கட்டளையிட்டிருந்தார் என்று கேட்டான். இந்த மண்டபத்தில் படுத்திருந்தவனை பத்திரமாய் கொல்லிமலைக்கு கொண்டு வர சொன்னார். நேற்று ராத்திரி இந்த இடத்தில்தான் கட்டளையிட்டார். ஐயோ, தவறிவிட்டேனே என்று பொன்னன் அழுகிற குரலில் கூறினான். அடடா, முன்னமே சொல்லி இருக்க கூடாதா? நீ வருவதற்கு சற்று முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகனும் மகளும் இந்த வழியே போனார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தின் அருகில் நின்றார்கள். மண்டபத்திலிருந்து ஒருவனை எடுத்து கொண்டு வந்து பல்லக்கில் ஏற்றிக்கொண்டார்கள்.

0: அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வி பொன்னன் காதில் விழவில்லை. ஏனெனில் அவன் வைத்தியனையும் கட்டை வண்டியையும் அழைத்து வந்தபோது எதிரில் குதிரை பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். குதிரை மேல் குந்தவி தேவியை கண்டதும் அவளுடைய கண்ணில் பட்டுவிடாமல் வண்டியின் பின்னால் நன்றாய் மறைந்து கொண்டான். பல்லக்கை அவன் கவனிக்கவில்லை. இப்போது அதெல்லாம் பளிச்சென்று ஞாபகம் வந்தது. குள்ளன் சொல்லுவது உண்மையாயிருக்கலாம் என்று தோன்றியது. ஏனப்பா மௌனமாயிருக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்று குள்ளன் மரத்தின் மேலிருந்து கேட்டான். அதற்கு பொன்னன் சொன்ன மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பன்னியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இல் ஆலய தரிசனம்.
1: திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு அனைத்து வளங்களையும் அருளும் பொங்கு சனீஸ்வரர்.

திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் சனி பகவான் தனி விமானம் கொண்ட தனிச்சன்னதியில் பொங்கு சனீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். ஆமாம், செல்வத்தையும் நலங்களையும் வாரி வழங்கும் சனி பகவான் இவர். இரு வழக்கரங்களில் ஒன்றில் கலப்பையும் அடுத்ததில் அபயஹஸ்தமும் தாங்கி இரு இடக்கரங்களில் ஒன்றில் காக்கையையும் அடுத்ததில் வரதஹஸ்தமுமாக தரிசனம் அருள்கிறார். மங்கு சனி காலகட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த சிரமங்களை தாங்கும் சக்தியை தருகிறார் இவர். மனக்கலக்கம் உள்ளவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மையால் வேதனை படுபவர்களை இவர் ஆற்றுப்படுத்தி நிவர்த்தியும் அளிக்கிறார். சித்த பிரம்மை உள்ளவர்கள் ஊமத்தை பூ சாத்துவதையும், குடும்ப ஒற்றுமை குறைவால் வருந்துபவர்கள் கொன்றைப்பூ சமர்ப்பிப்பதையும், செல்வச் செழிப்பு வேண்டுபவர்கள் பன்னி இலைகளால் இவரை அர்ச்சிப்பதையும் இங்கே காண முடிகிறது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டாரும் இல்லை என்ற பழமொழி சனி பகவான் மானிடர் வாழ்வில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை மையமாக வைத்து உருவானதுதான். ஒருவரது சராசரியான வாழ்நாளில் 4 முறை சனி பகவானின் ஆதிக்கம் ஏற்படுகிறது. மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, அந்திம சனி என்றும் இவற்றை சொல்வார்கள். இதில் பொங்கு சனி காலத்தில் சந்தோஷமான ஆதாயம் மிகுந்த பலன்களை நடைபெறும் என்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த திருக்கோள்ளிக்காடு தலத்திற்கு வந்து தரிசனம் செய்வது கூடுதல் பலனை அளிக்கிறது என்பது அனுபவித்தோர் வாக்கு.

0: பிரசாதம் படையலிலே.
1: மூலவர் அக்னீஸ்வரர் சிறுலிங்க உருவினராக தரிசனம் தருகிறார். சுவாமியின் திருமேனி சற்று சிவந்து காணப்படுவதை கவனித்தால் உடலே சிலிர்க்கும். ஆமாம், அக்னி பகவான் இவரை பூஜை செய்திருக்கிறார். சனீஸ்வரரை வணங்கிவிட்டு திருக்கொள்ளிக்காடரான அக்னீஸ்வரரின் சன்னதியில் அவர் அருளை நாடி மனமுருக பிரார்த்தித்துக் கொள்ளலாம். பக்தர்களின் சனிதோஷத்தை தன்னுடைய தொழலால் எரித்து

0: நீராக்கி பக்தர்களை காக்கும் அருட்கொடை வள்ளலவர். அம்மன் பெயர் மிருதுபாத நாயகி. தமிழில் பஞ்சின் மெல்லடியாள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அன்னையின் பெயரே நெகிழ்ச்சியூட்டுகிறது. மனசுக்குள் எந்த அழுக்கும் சேர முடியாதபடி விளக்கிவிடும் அற்புத தரிசனம் அருள்கிறாள் அம்பிகை. அந்த பஞ்சு பாதங்களில் மானசீகமாக தலைபதிக்க சொல்லும் ஆழமான பக்திக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆளாவது நிச்சயம். பிரகாரத்தில் சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சனீஸ்வரர், துர்க்கை, சண்டீசர், பைரவர், பிரம்மா, லிங்கோத்பவர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, விநாயகர், காசி விஸ்வநாதர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள். மற்ற கோயில்களில் இருப்பது போல் இல்லாமல் பா வடிவில் இங்கே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. முருகன் சன்னதியில் மற்றொரு அதிசயத்தை காணலாம். ஆமாம், இவர் கையில் வேலுக்கு பதில் வில்லேந்தி தனுசு சுப்பிரமணியராக காட்சியருளுகிறார். இத்தலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் உள்ள கச்சனம் என்ற ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொங்கு சனீஸ்வரரை தரிசித்து பொங்கி வரும் துயரெல்லாம் மங்கி தணிந்து போக அனைத்து வளங்களும் பெற்று ஆனந்த வாழ்க்கை பெறுவோம். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு அனைத்து வளங்களையும் அருளும் பொங்கு சனீஸ்வரர்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம். இப்ப நம்ம சிறுபிள்ளையா இருக்கிற போது புத்தகங்கள் படிப்போம். புறாவும் எறும்பும் அந்த கதை ரொம்ப பிடிக்கும். அது பாட்டா கூட பாடுவோம். வேடன் ஒருவன் வில்லை எடுத்து காடு நோக்கி ஓடி சென்றான்லாம் பாடுவோம். புறாவை எறும்பு காப்பாத்தோம், எறும்ப புறா காப்பாத்தோம். இதே போல நரி காக்கா கதையெல்லாம் சொல்லுவோம். நம்ம மிருகங்களுக்கு பற்றிய கதைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு செய்தி நான் ஒருத்தர் சொல்லி கேட்டேன். ஆனா அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உதாரணமா, எல்லா உயிரினமும் கூடு கட்டுமான்னு கேட்டா இல்லங்க. குயில் இருக்கே அதுக்கு கூடு கட்ட தெரியாது. பாம்பு புத்து கட்டுமான அதுவும் கிடையாது. அது கரையா புத்தெடுக்க கருணாங்குடி பூஞ்சும்பாங்க. ஆனா தூக்கணாங்குருவி கூடு கட்டும். காக்கா கண்ணா பின்னா அது கூடு கட்டிடும். சிலது அது பாட்டுக்கு போய் புறாக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா எங்கேயாவது கோபுரம் எங்கேயாவது போய் அடைஞ்சிக்கிறோம். சில பறவைகள் கூடு கட்ட தெரியாது. ஆனா எறும்புகள் இருக்கு பாருங்க. எறும்புகள்ல ஒரு வகை பூமிக்கடியில்

0: போய் புத்து வச்சிருக்க முடியும், எறும்பு புற்று. ஆனா இந்த சூக எறும்புன்னு ஒண்ணு இருக்குங்க, சுல்லெரும்பு அப்படிமாங்கல்ல, எறும்பு சோப்பு கலர்ல இருக்கும், மாமரங்கள்ல தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த எறும்புக்கு அடிச்சுன்னு வைங்களேன், கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். பத்து நிமிஷம் இந்த இடத்துல வீங்கி போகும். சுண்ணாம்பு தடுக்கிட்டே நட்டி சில பேர் படக்கடி வச்சு தடவிடுவாங்க, அதான் மருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எறும்புகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்கிறாங்க, என்னன்னா இலைகளை வச்சு ஒரு சின்ன கைப்பந்து மாதிரி ஒரு கூடு கட்டிடுமா. நம்பவே முடியாத விஷயமா தான் இருக்கு. நான் ஆனா பாத்திருக்கேன், நான் இந்த கூடைய பாத்திருக்கேன். இது என்னது அப்படின்னு தொட்டா பயங்கரமா எறும்புகள் வெளியே வரும், அப்படியே சீறிக்கிட்டு. அதுலதான் அந்த எறும்புகள் முட்டையிடுமாமுங்க. இப்ப நான் கேட்ட இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேசினது இந்த மரங்கொத்தி பறவை இருக்குல்ல, அது கூடு கட்டுறதில்ல, ஆனா அது என்ன செய்யுமா, இனப்பெருக்கம் பண்றதுக்கு இந்த எறும்புனுடைய இந்த கூடு இருக்கு இல்லையா, இலக்கூடு, இதுல சின்ன ஓட்ட பண்ணி உள்ள போய் முட்டை இட்டு வந்துருமான். ஒரு முட்டை, ரெண்டு முட்டை, மூணு முட்டை வரைக்கும் இட்டு வந்துருமான். ஒரு ஆச்சரியமான செய்தி அதுல சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டை அதுல இருக்கக்கூடிய அந்த எறும்பு முட்டை இருக்குல்ல, அதுல இருந்து வந்த குஞ்சுகளுக்கு உணவாகுமா, அதனுடைய சின்ன எறும்புகள்லாம் இருக்குல்ல முட்டையில இருந்து வெளியே வந்தது, அதுக்கு உணவு என்னன்னு பார்த்தா இந்த மரங்கொத்தியினுடைய முட்டைய ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஒரு முட்டை ரெண்டு முட்டை கூட வச்சுக்கோங்க, மூணுல ஒன்னாவது தப்பிச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த மரங்கொத்தி அதுக்கு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளியே வந்த சின்ன எறும்பு இருக்குல்ல அது திங்குமாங்க. நம்ம கிராமத்துல சின்ன பிள்ளையா இருக்கப்ப கண்ணாப்பூச்சி விளையாடுறப்ப ஒரு முட்டையை தின்னுட்டு ரெண்டு முட்டையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிரு, ரெண்டாளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு முட்டைய எறும்பு குஞ்சுகள் திங்க, ரெண்டு முட்டைய அதுல ஏதாவது ஒண்ணுல ஒரு குஞ்சு வெளியே வந்து அதுகளை சாப்பிட்டுட்டு பறக்குற அளவு வந்த உடனே அதை விட்டு வெளியே பறந்து வரைஞ்சுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் அதான் கேட்டேன், அதுல இருந்து பறந்து வெளியே வந்துடும். இப்ப மரங்குத்தியும் வாழும், எறும்புகளும் வாழும், இத அது சாப்பிடும், அத இது சாப்பிடும். நம்ப முடியாத மாதிரி இருக்கு எனக்கு. எங்க வீட்டுல நாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிறோம், அது குஞ்சு பதிக்கும். ஒரு தடவை நாங்க என்ன பண்ணோம், அத வெளியில தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் வச்சோம், ரெண்டு நாள் வச்சோம், மூணாம் நாள் என்ன சரிங்களா, கழுகுல ஒரு வகை பேரு வள்ளூர்னு பேருக்கேன். அந்த வல்லூர் இத பாத்துட்டே இருந்திருக்கு. இத்தனைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாலேயே அது கிடையாது. அந்த வல்லூர் சட்டுன்னு வந்து இந்த கூட்டுக்குள்ள கூட்டு மேல உட்காந்துச்சுக்க. நான் நின்னு பாத்துட்டு இருக்கேன், என்ன பிள்ளை பெருசு வந்து உட்கார்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன்ல. நான் நினைச்சு பாக்குறதுக்குள்ள தன்னுடைய கூர்மையான இதை உள்ள விட்டு அந்த குருவியினுடைய கழுத்தை அப்படியே இது பண்ணி மடக்கி கொண்டு போயிருச்சுக்கேன். பாக்கி குருவெல்லாம் பயத்துல படுத்து கிடக்குது. அப்பதான் தெரியுது இயற்கை அதன் அவனுடைய சமன்பாட்டுக்கு உரிய அளவுக்கு ஒன்றை உண்டாக்குகிறது, ஒன்றை அழிக்கிறது. இது இயல்புதான். இயற்கைய உத்து பார்க்க பழகணும்னா அரிய அரிய செய்திகள் கிடைக்குங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா

0: சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
1: சப்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஆச்சிமங்கலம் ராயனூர் கரூர் பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள் ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள் கவுன்சிலிங் கோட் 290 அட்மிஷன் நடைபெறுகிறது
2: ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100
1: தொடர்புக்கு செல் 9487260445
3: நந்தி மாலையின் வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை என்பது காலத்தை கழிப்பது அல்ல, காலத்திற்கு அர்த்தம் கொடுப்பது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பிறரின் நலன் இருக்கட்டும். நாம் பேசும் வார்த்தையில் அன்பும் சிந்திக்கும் எண்ணத்தில் தூய்மையும் இருந்தால் நம் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக அமையும் என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிறமாலை 6:21 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: இது என்றென்றும் உங்கள் இதயங்களோடு இணைந்தே பயணிக்கும் இனிய அலைவரிசை கோடை பண்பலை வானொலி 100.5.
1: இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை தென்றலை
2: கண்டபடி பேசிவிட்டேன். களி போக்கத்து போய் சாவடியில தூங்குறப்ப எல்லாம் சரிக்கு சமமா நின்று கேள்வி கேட்டுவிட்டேன். அதனால ஆமா நான் அவளை வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டேன்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:33. அன்புடையர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை எந்த மாவட்ட நேயர்களை பாடல் கேட்க அன்போடு அழைக்கிறது? தென்காசி மாவட்ட நேயர்களே, உங்களைத்தான். வாருங்கள், இன்றிரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறது உங்கள் அன்பலை கோடை பண்பலை.

இசை மேகம் 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 மணிக்கு விவாதம் என்ற வானவில், நாளை முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், நாளை பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் அத்தபம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தோரிகை நிகழ்ச்சியில் கலக்கல் கேள்வி. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை.

0: நள்ளிரவு தாலாத்தாய் வரும் கொடை தின்றல் 9 மணிக்கு நாளை உயிரில் உறைந்தவையாக. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நாளைய நேரலை அழைக்கிறது கரூர் மாவட்ட நேயர்களே. இடைவிடாத கானங்களோடு மலரும் இரவு சிறகு இரவு 11 மணிக்கு அவையாவும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரையில்
1: அன்பு மனங்கள் இணைந்திருப்பது கதம்ப மலர்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

தொலைவில் இருந்த ஒரு பழைய மண்டபத்திலே ஒரு ஆண் புறாவை ஒரு ராஜாளி தன்னுடைய கூரிய நகத்தால் பிடித்து கொத்தி வைத்திருந்தது. அதிலிருந்து உதிரம் சொட்டி கொண்டிருந்தது. அந்த ராஜாளியிடமிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் புறா படபடுத்து கொண்டிருந்தது. ராஜாளியோடு மோத பொருத அது தயாராக இருந்தது. இந்த சிற்ப அற்புதத்தை ஆதித்த கரிகாலன் கண்டுகொண்டான். ஆனால் அவனுடைய தாத்தாவால் அவருடைய கண்பார்வை குறைவினால் மூப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் அதை அடையாளம் காண முடியவில்லை. அருகில் சென்று பார்த்த பிறகு அந்த சிற்ப அற்புதம் என்று அவர் சிலாகித்து பாராட்டி கொண்டிருந்தார். பாராட்டியதோடு இல்லாமல் அந்த மண்டபத்தை கடந்து போகும் பலர் சற்ற முற்றா முக்கால்வாசி பேர் அந்த அற்புதத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் காணாமல் கூட சென்று விடுவார்கள். ஆனால் உன்னை போன்ற ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் என்று தன் பெயரனை மிகவும் சிலாகித்து சொல்ல, அதற்கு ஆதித்த கரிகாலன், நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா, கோபப்படுகிறேன். அந்த சிற்பத்தை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டும்.

0: என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை.
1: கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு இளக்கம் கொடுத்தது? ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் மாடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியா இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவர்கள் பகையரசர்களை கொன்றுதான் தீர வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாயிருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம்
0: என்றார் மலையமான். தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? பெண்ணுக்கு இறங்கி ஆணை விடுதலை செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப்போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான்.
1: அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆண்களின் கண்ணீரை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபாயமானது. ஏனென்றால் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இழகவிட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது. அவன் பெண்களிலும் கேடு கெட்டவனாவான்.
0: தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாக பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா?
1: குழந்தாய், உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆறு பிள்ளைகள் பிறந்தார்கள். பீமனையும் அர்ஜுனனையும் மொத்த வீரர்களாய் வளர்ந்தார்கள். அவ்வளவு பேரையும் யுத்தகளத்தில் பலி கொடுத்து விட்டேன். அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன் தாயாரை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. ஆனால் அந்த வேதனையை வெளிப்படியாக காட்டிக்கொண்டேனா? இல்லை அப்பா, அவளிடம்தான் வெளியிட்டேனா? அதுவும் இல்லை. உன் தாயை மனம் செய்து கொடுப்பதற்கு முதல் நாள் அவளை தனியாக அழைத்து என்ன சொன்னேன் கேள் கரிகாலா. மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரீகளை கட்டாயம் மணந்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்திலே உயிர் விட்டதாக செய்தி வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீயும் அவனை சந்தோஷப்படுத்தப்பார். உன் பதி நோய்வாய்ப்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டேறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது. மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இது என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன். அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள், நடத்தி வருகிறாள். கரிகாலா, உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லாத வீரர்களாக வளர்த்து வந்திருக்கிறாள். உன் தந்தை நோய்வாய்ப்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்திலிருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். உன் அன்னையை என் மகளாக பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள்

0: இருக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கும் அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொல்வதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அந்த பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் இருந்துவிட்டால்?
1: குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். மலையமான் மகள், அவ்விதம் ஒருகாலம் தான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள். அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். பகைவன் உன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விட மாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்துக் கொண்டிருப்பாள்.
0: இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா நான் போய் வரவா என்றான்.
1: அவசியம் போகத்தான் வேண்டுமா?
0: அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே.
1: ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன், அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேள்விப்பட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை.
0: நானும் நம்பவில்லை.
1: உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல அருள்மொழியும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கி இருப்பான், சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்று நம்புகிறேன். ஆனாலும் அந்த செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டிருக்கிறது என்று அறிகிறேன். உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். இந்த சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்வது அவசியம். அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதைக் காட்டிலும் சிநேகமாக போவது நல்லது. ஆகையினால் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன்.
0: தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன்.
1: இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கல்லுக்கு மலைப்பிஞ்சுன்னு ஒரு சிறப்பு பேரு உண்டு. மரத்துல இருந்து உதிர்ந்து காய்கள் உருண்டு வர்ற மாதிரி மலையில இருந்து உதிர்ந்து ஆற்று படுகைகள்ல சிறு கற்கள் உருண்டு வர்றதை பார்த்து அந்த பேர் வச்சிருக்காங்க. மனுஷன் பக்குவப்படுறது போல கரடு முரடான கற்கள் பல 100 ஆண்டுகள் ஆற்று நீரோட்டத்தில் அடிச்சுக்கிட்டு போகும்போது உராய உராய முனை தேஞ்சு வழுவழுப்பா ஆயிடும். கல்லால் ஆன பந்து போல கையில் எடுக்க தூண்டும் இந்த பொருள் தான் கூழாங்கல். கோடிக்கரையில் சேற்றில் புதஞ்சிக்கிட்டு இருந்த மான் குட்டியை காப்பாத்தின பூங்குழலி நந்தி மண்டபத்து ஓடைக்கரையில் கூழாங்கல்ல காளை மேலே விட்டெறிஞ்சதை பார்த்தோம். என்ன காரியம் இது? கால்வாயில் படகுல இருந்துக்கிட்டு கல்லை எறிவ மாடு கிட்ட வந்து முட்ட முடியாது என்பதால தானே? சேந்தன் முதன் கேட்டான். என்ன முட்ட முடியாட்ட? வேறு யாரையாவது முட்டி தள்ளட்டுமே. தாங்க முடியாத குரோதம் அவளை அப்படி பேச பண்ணுது. ஏன் சற்று முன்னால அவளே சொன்னாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. பாவம், காளமாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. மாமல்லபுரத்தில் மலையமான் அரவான் கதை கேட்க போன பிறகு ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அந்தரங்கமாக உரையாடினது நினைவிருக்கும். இந்த மாமல்லபுரத்தை போல ஒரு சொப்பன புரியை நம்முடைய காலத்திலோ நமக்கு பிற்காலத்திலோ யாராவது சிருஷ்டி செய்ய முடியுமா? அடடா, ஒரு தடவை 4 புறமும் நன்றாய் பார்ப்பார்த்திபா. அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்பார்.

0: அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? இந்த சிற்பப்புரியை சிருஷ்டித்தார்களே, இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். போர் வெறியிலேயே அதுவரை ஆதித்த கரிகாலனை பார்த்திருந்த பார்த்திபேந்திரன் திகைச்சு போய் தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லைன்னு சொன்னதையும் கேட்டோம். அடுத்த காட்சி கடிலக்கரை மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாட்டை சிற்ப அற்புதம்னு வர்ணித்தாலும் அதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூழாங்கல்ல கோபத்துடன் ஆதித்த கரிகாலன் வீசி எறிஞ்சதை பார்த்தோம். மாமன் மகளின் மனநிலை அத்தானுக்கு கவலையை தந்துடுச்சு. பேரனின் மனநிலை பாட்டனுக்கு கவலை தருது. பேரன் திடீர்னு கேட்ட வினாவிற்கு சற்றும் தயங்காமல் மறுமொழி சொல்றார் தாத்தா. பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விடமாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாக செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். ஆமாங்க, அவர் தம் மகளை பற்றி தானே சொல்ல முடியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அந்தி பொழுதே தமிழிசை சந்த பொழுதாக்கி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய கதம மலர்கள் 100.5 இணைய நேயர்களின் குரல் பதிவோடு அவர்களின் விருப்ப கானங்களை பாட வருகிறது ஆசையில் ஒரு குக்கு.

நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்களோட குரல் பதிவின் மூலமா கேட்டு ரசிக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு.

0: முதல் பாடல் எங்கிருந்து, யார் கேட்டிருக்காங்க, யாரோட குரல் பதிவில் வரப்போகுது, கேட்டுடலாம் இப்போ.
1: அன்புள்ள கோடை எஃப்எம்க்கு வணக்கம். அருப்புக்கோட்டிலேருந்து இந்திரா பேசுகிறேன். புன்னகை மன்னன் படத்திலிருந்து கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், அந்த பாடல் போடுங்க. நன்றி.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 1.5 இது ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த குரல் பதிவு யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டலாம்.
7: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் மின்சார கனவு பாடல் ஊ லலல்லா என்ற இனிய பாடலை அனைவருக்காகவும் தாருங்கள். நன்றி.
6: உங்களுக்கான பாடல் இதோ காற்றலையில் கரைகிறது.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்களின் விருப்ப கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கூடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு.
1: ஹாய் கோடை எஃப்எம், ஐம் ரூபியா பானு ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் ஸ்நேகிதனே ஃப்ரம் அலைப்பாயுதே.
0: ஸ்நேகிதிக்காக பாடல்

0: கொடை பன்மலை நூற்புலை ஐந்தில் இது சொந்த பந்தம். சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம நிலையத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க?
1: என் பேர் விஸ்வதாரணி, நான் கொடைக்கானல் தான். இங்கே பிளே ஸ்கூல்ல இருந்து எல்லாமே எனக்கு கொடைக்கானல் தான்.
0: இங்கே தான் படிச்சீங்க?
1: டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன். பிறந்ததெல்லாம் தேனியில, பட் இப்போ செட்டில்டு கொடைக்கானல். இங்கே காலேஜுக்கு சென்னை போனேன்.
0: நான் என்ன படிச்சீங்க?
1: நான் பேச்சுலர்ஸ் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் பண்ணேன், அது கம்ப்ளீட்டாக ரிசர்ச் சம்மந்தமாக. அதில் வந்து நான் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கேன். இப்போ அதை வச்சு நான் இப்போ ஒரு வருஷமாக நான் வந்து கேன்சர் ரிசர்ச் சம்மந்தமாக வேலை பண்ணிட்டு இருக்கேன். i3 டிஜிட்டல் ஹெல்த்னு ஒரு கம்பெனி பெங்களூர்ல. எனக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால எங்கள் அம்மா கூட இங்கே கொடைக்கானலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அம்மா கூட இருக்கீங்கன்னு சொன்னீங்க, வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க, அம்மா என்ன செய்யறாங்க?
1: அம்மா வந்து இங்கே கொடைக்கானல் ஜிஹெச்ல சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்காங்க. எனக்கு அக்கா இருக்காங்க. எனக்கும் அக்காக்கும் 6 வயசு வித்தியாசம். அக்கா வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணி இப்போ பெங்களூர்ல மிந்த்ரா கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.
0: உங்களுக்கு அம்மா மருத்துவத்துறையில இருக்கிறனால நாமளும் அதே இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுங்களா?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதனாலதான் நான் எப்படியாவது அது அந்த பக்கத்துலேயே போயிடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ரிசர்ச்ல இருக்கேன்.
0: ஓகேங்க. அக்கா தங்கச்சி பாண்டிங்னாவே ஒரு இதாக இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் எப்படி அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரிலாம் வர்றதுண்டா?
1: எனக்கும் அக்காவுக்கும் எல்லாரும் நினைப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுற டைப்னு. ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் பெருசாக சண்டை போட்டதே இல்லை, ரொம்ப ஒத்துமையாக தான் இருந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து.
0: கொஞ்சம் அந்த கேப் இருந்ததுனால விட்டு கொடுத்துருவாங்களோ அக்கா அவங்க?
1: அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா அவரோட நான் தான் ரொம்ப விட்டு கொடுத்துருக்கேன்.
0: பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னவங்க நீ தான் விட்டு கொடுத்து போன, பெரிய பிள்ளைங்களா தான் சொல்லுவாங்க. நீங்க விட்டு கொடுத்து போறீங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது.
1: மேபி நான் சின்ன வயசுல இருக்கும் போது அவ விட்டு கொடுத்துருக்கலாம், பட் எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து நான் நிறைய அவளுக்கு விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம்.
0: பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். கொடைக்கானல்ல உங்களுக்கு ரொம்ப, இங்கேயே பிறந்து வந்தாலுமே நமக்குன்னு ஒரு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்குமே, இங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: கொடைக்கானாலே பிடிச்சது தான். அதில் வந்து எனக்கு இது லைக் லேக்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே இயற்கை சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் எப்போ போ எங்கே இடத்துக்கு போனாலுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். லேக்காக இருக்கட்டும், இல்லை மூஞ்சிக்கல்லே எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம அப்சர்வேட்டரி பாம்பார்புரம், எந்த ஏரியா எடுத்தாலும் எனக்கு வந்து முத தடவை பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஒரு தடவை போகும்போதும் அந்த ஒரு நேச்சர்லேருந்து வர லைட், லைக் சன்லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கிளவுட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வந்து எல்லாமே அது தனித்தனி அழகு கொடுக்கும். வட்டக்கானல் அது ஒரு அழகா, ரொம்ப அழகான இடம். ஸோ எனக்கு கொடைக்கானலில் நான் ஒரு இடம் அழகுன்னு சொல்லவே மாட்டேன். கம்ப்ளீட்டாக இந்த மலையே ரொம்ப அழகாக ரொம்ப ரசிப்பேன் நான்.
0: ரொம்ப ரசனை உள்ள பெண்ணாக இருக்கிறீங்க. ஃப்யூச்சரில் இன்னும் மேலே மேலே என்ன படித்து என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு நான் இன்னும் அதில் இன்னும் நான் வந்து தெளிவாக ஆகலை. ஆனால் வந்து இப்போ நான் படித்தது மூலமாக அதை வச்சு நான் ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் தெளிவாக இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மேல் படிப்பும் படிக்கணும். அது முடிச்சுட்டு தான் அதை பற்றி என்ன பண்ணலான்னு
0: யோசிக்கணும். சரி, தொடர்ந்து மேல் படிப்பெலாம் நல்லா படித்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கள். உங்களோட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து நான் நிறைய பாட்டு கேட்குற பொண்ணு, ஆனால் எனக்கு வந்து
0: இந்த பாடல் தான்
1: பாடல் தான்

0: வேணும் அப்படின்னு இல்லை. எனக்கு எஸ்பிபி சார் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் ஏதாவது நல்ல பாட்டு போட்டாலே எனக்கு சந்தோஷம்.
1: குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பாடல் சொல்ல முடியுமா? தெரியல, உடனே ஞாபகத்துக்கு வரல. அதனால எஸ்பிபி பாடின பாடல் ஏதாவது ஒரு
0: பாடல். நான்
1: உங்களை சந்திச்சு பேசல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
0: நன்றி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த குரல் பதிவு. யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க கேட்டலாம்.
4: கோடை பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆசை குக்கு நிகழ்ச்சியில் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் ரன் படத்துல இருந்து மின்சாரம் என் மீது பயின்றதே. நன்றி, வணக்கம்.
3: உங்களுக்கான பாடல் இதோ கோடை பண்பலை 100.5.

0: இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில்
1: பேசிக்கிட்டே இருக்கல, படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான். ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு சாஸ்திரி சொல்லிருக்காரு, தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா உன் வாழ்க்கைய போச்சிருக்கான்.

0: உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான பண்பலை கோடை பண்பலை 100.5 இது ஆசையிலொரு குக்கு. ஆசையிலொரு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த குரல் பதிவு யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலிலிருந்து எம் பிரகாஷ். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் கண்ணெதிரே தோன்றினால் என்ற படத்தில் இருந்து செல்ல செல்ல கிளியே, பஞ்சவர்ண கிளியே என்ற பாடலை ஒளிபரப்போம். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-34-5350.
0: நேயர்களின் ஆசை பாடல்களை தந்து விடைபெறுகிறது இன்றைய ஆசையில் ஒரு குக்கு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேயர்களே.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்க கூடாது என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்ச

மின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில்

இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே. வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பொதுவா நாம எல்லாருக்குமே அவங்கவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில சாதனை புரியணும் அப்படின்னு நினைப்போம். அதில் ஒரு சிலர் அதை சீக்கிரமே அடைஞ்சிருவாங்க, சிலருக்கும் அது எட்டா கனியாக இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு தான் ஒரு அறிஞர் கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை, நாம் நினச்சதை அடையிறதுக்கான வழியை ஒரு ரெண்டு வரியில் சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, நிற்காமல் சென்றால் போதும். எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் நிற்காமல் சென்றால் போதும் அப்படின்னு. ஆக நாம் விரும்புகிறத அடையிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், ஆனால் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பயணித்தோம்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் உங்களுடைய விடாமுயற்சி விருப்பமான வெற்றியை தரட்டும் என கூறி இப்பொழுது இணைகிறது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியோட இரண்டு விளையாட்டுக்கள், வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தடாமலும். ப்ராவர்பு, அதாவது பழமொழியை வந்து நாங்கள் மாற்றி போட்டு சொல்லுவோம், அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சு முடிஞ்ச இன்னும் அர்த்தத்தோடு சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு தலைப்பை கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பேசலாம், தலைப்பை மட்டும் சொல்லிடக்கூடாது. இதுதான் விளையாட்டு. விளையாட வாங்க. அறிமுகமானவர் செல்வங்கள் 24 24 24 வழக்கம் பேசக்கூடியவங்க 24 24 29 முன்னிணைப்புக்கு 0 5 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:13 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்போ இணைப்புல காத்துட்டு இருக்கிற மாணவ செல்வம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கவிஷ் பேசுறேன்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் கதிரப்பன்பட்டியில இருந்து.
2: தேனி மாவட்டம்
3: கதிரப்பன்பட்டியில இருந்து பேசுறேன்.
2: கதிரப்பன்பட்டியில இருந்தா?
3: ஆமா.
2: என்ன படிக்கிறீங்க கவிஷ்?
3: 4th ஸ்டாண்டர்ட்.
2: முதன்முறையா இன்னைக்கு தான் பேசுறீங்களா? அதான் அம்மா சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க பேசுறீங்களா?
3: ஆமா
2: ஆமா, உண்மைய சொல்ற, உறக்க சொல்ற பிள்ளை, தங்க பிள்ளை நீங்க. சரிங்க கவிஷ், என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? சொலவடை விளையாடலாம். நம்ம பழமொழிய அக்கா மாத்தி சொல்லுவேன், நீங்க சரியா கண்டுபிடிக்கிறதா இந்த விளையாட்டு. விளையாடலாமா? வாசனை தெரியுமா கற்பூர கழுதைக்கு?

0: வாசனை தெரியுமா கற்பூர கழுதைக்கு?
1: கழுதைக்கு தெரியுமா கற்பூரனை?
0: என்னது?
1: கழுதைக்கு தெரியுமா கற்பூர
0: கற்பூர
1: வாசனை?
0: வாசனை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஏன் கவிஷ், ஏன் இப்படி சொல்கிறாங்க? எதுக்காக இந்த பழமொழியை சொல்கிறாங்கன்னு தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இதுக்கான விளக்கம் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறாங்க?
1: தெரியாதே.
0: தெரியாதோ சொல்கிறாங்க, ஆனால் என்ன, நான் குட்டி பயலாக வேற போயிட்டேன், எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின் இருக்கீங்க. அக்கா சொல்லவா? சரியான அந்த பழமொழி என்ன தெரியுமா? கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. கழுதைனா நம்ம நினைக்கிற மாதிரி கழுதல, அது இல்லை. கழுனா ஒரு வகையான கோரப்புல், சரியா? நம்ம பாயெலாம் வச்சுருக்கோம்ல வீட்டில், பாய் கோரப்புல்ல தானே பாய் நெய்வாங்க. அந்த கழுங்கிறது ஒரு வகையான கோரப்புல்லாம். அதை வந்து தச்சு, அந்த பாய் மாதிரி தச்சு, அந்த பாயில் நம்ம படுத்து தூங்கினோம்னா கற்பூர மாதிரி ஒரு வாசனை வருமா. அதான் கழு தைக்கு தெரியுமா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அந்த பாயை வந்து தைக்க, அதை தைச்சு அதை நம்ம படுத்து தூங்கும் போது அந்த வாசனை தெரியும். கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. சரியா? இப்போ தெரியுமா கவிஸ் குட்டிக்கு? இப்போ அந்த பழமொழிக்கு என்ன சொல்கிறாங்க? அதுதாங்க தெரியல. சொன்னீங்க, புரிஞ்சிச்சு, ஆனால் மறுபடியும் சொல்ல தெரியல. அதாவது அந்த ஒரு வகையான கழுங்கிற ஒரு கோரை புல்லில் அதை தைச்சு நம்ம அந்த இதில் தூங்கும்போது தூங்கும்போது கற்பூர வாசனை நம்மளுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. சரியா? அதைத்தான் மறுவி மறுவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, கழுதைக்கு போய் கற்பூர வாசனை காமிச்சா அது தெரிய போதா அப்படிங்கிறது மாதிரி போயிடுச்சு, மறுவிருச்சு அந்த பழமொழியே. அதனால் ரொம்ப அழகாக நீங்கள் முதன் முறையில் தேனியிலேருந்து பேசினாலும் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த செலவடைய. வாழ்த்துக்கள். என்ன போயிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா? நான் பேசுறத கேட்டு இருக்கீங்களா? சரி சரிங்க கவிஸ், அடுத்த முறை நம்ம இன்னொரு பழமொழியோடய அல்லது சொல்ல விட இப்படி விளையாடலாம் நம்ம. கவிஸ் சரி, முதன் முறையாக பேசுறீங்கிறதுனால அங்கே வேற சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கவா இல்லை அக்கா பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்கவான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை யாரோட இதுவும் இல்லாமல், தொந்தரவுமே இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசணும், சரியா? சரிப்பா, நன்றிப்பா இணைப்பில் இருந்ததுக்கு.

டென்ஷனே இல்லாமல் கூடை பண்புலையை கேட்டுட்டு இருக்கோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நேரம் பார்த்தீங்கன்னா 8:23. கவிஷ் வந்து செலவிடை விளையாட்டை விளையாண்டு போயிட்டாரு. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை யார் விளையாட வந்திருக்காங்க, சந்திச்சிடலாமா? வாங்க. வணக்கம். யாருங்க? நீஷா நந்தினியா? எங்க இருந்து பேசுறீங்க? உங்க இணைப்பு கொஞ்சம் எங்களுக்கு சரியாவே கேட்க மாட்டேங்குது. நம்ம எப்படி விளையாடுறது? கொஞ்சம் வெளியில வந்துடுறீங்களா? வந்துட்டீங்களா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குறந்தா கேக்குது. என்ன என்ன படிக்கிறீங்க? மூன்றாவது வகுப்பா? அப்படியா, மூன்றாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிறவங்களா வர்றீங்க? சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து ஒரு தலைப்பை கொடுப்பேன் அக்கா. தலைப்பை சொல்லாம அந்த தலைப்புல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லலாம், சரியா? நீங்க குட்டி பொண்ணா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்னன்னா கண்கள், கண்கள், கண்ணை பற்றி நீங்கள் நிறையா சொல்லலாம். நான் கண்கள்ங்கிறத மட்டும் சொல்லிடக்கூடாது, அதனால் என்னென்னலாம் பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் அவங்க சொல்லி கொடுக்காம நம்மளுக்கு கண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியாது தான் என்ன நிஷா.

சாந்தினி, சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கலாம், அப்புறம் என்ன பண்ணலாம் அந்த கண்ணை வச்சு? படிக்கலாம். அப்புறம் என்னம்மா? ஓடலாம். ம், சரி. கண்ணை வச்சு விளையாடலாம். அதாவது அதோட துணையோட. ம், இல்லாட்டா விளையாட முடியாது. எங்கிட்ட அது மோதிரோன்னு சொல்லிட்டு விளையாடவே போக முடியாது. ம், அப்புறம் ம், என்னப்பா? ம், அப்புறம் சரி சரி, நீங்கள் பேசுகிறதும் சரியாக கேட்க மாட்டேங்குது. இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் பக்கத்தில் அம்மா சொல்லி கொடுக்குறதவே நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். என்ன தங்கம்? ம், சரி சரி, பரவாயில்ல. என்னம்மா, அப்புறம் அங்கே வந்தீங்களா உதய விழாவுக்கு? அப்படியா, சரி சரி. பாருங்கள், அக்காவுக்கு மறந்து போச்சு. ரொம்ப பேர் இருந்தாங்களா, அதனால் பார்த்துருப்பே உங்களை. ஆனால் பாருங்கள், மனுஷாந்தினி மறந்து போச்சு, சாரி, மன்னிச்சுக்கோங்க. சரி சரி, அடுத்த முறை வந்து இணைப்பும் சரியாக இருக்கணும், நீங்களாக பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருந்தாலும், ரெண்டு பாயிண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லணும், சரியா? ம், இன்னொன்று, கண்ணு வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமை என்னென்னா, நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான, எல்லாமே முக்கியமானது தான், ஆனால் கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து தானம் செஞ்சு நம்ம இறந்ததுக்கப்புறமும் வாழக்கூடியது, அடுத்தவங்களுக்கு வந்து பயனுடையக்கூடிய உறுப்புகளில் இதுவும் ஒன்று. ஒற்றுமையாக இருக்கும் ரெண்டுமே. ஒரு கண்ணில் நீர் வழிஞ்சாலும் இன்னொரு கண்ணும் அழுகும். அடிப்பட்டாலும், இங்கே அடிப்பட்டாலும் கூட இன்னொரு கண்ணும் கலங்கும். அந்த மாதிரியான ஒற்றுமை, ஒரே பாதையில் தான் பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படின்னு. கண்ணுக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அடுத்த முறை நம்ம சரியாக பேசணும் இணைப்பு வச்சு. என்ன நிஷாந்தினி? ம், சரி, நன்றிம்மா இணைப்பில் வந்ததுக்கு.

0: இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலில்.
1: இதே மாதிரி ஆடு திசை மாறி போய் உன் கையில வந்தா நீ என்ன செய்வ?
2: பிரியாணிதா, பட்ட கிராம்பெல்லாம் போட்டு வேளா சீர மாட்டேன்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நேரம் 8:33 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னு ரெண்டு விளையாட்டுகளோட இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக யார் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் தங்க, யார் பேசுறீங்க?
7: ராமநாதபுரம் கமுதி வட்டம்
6: என்ன படிக்கிறீங்க? சரி, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க இல்லையா?
7: ஆமாம்.
6: கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே பண்பலை பக்கம் வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கலான் இருக்கீங்களா?
7: ஆமாம்.
6: சரிங்க மகாலட்சுமி, உங்களுக்கான சொலவடை என்ன அப்படின்னா, உண்ணலாம் பகைவன் வீட்டிலும் இருந்தால் 10 மிளகு.
7: மறுபடியும்?

0: உண்ணலாம் பகைவன் வீட்டிலும் இருந்தால் பத்து மிளகு. கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன். உண்ணலாம் பகைவன் வீட்டிலும் இருந்தால் பத்து மிளகு. அப்படியே ரிப்பீட்டாக போட்டிங்கன்னா வந்துடும். நான் சொன்ன பழமொழி
1: உண்ணலாம்
0: இல்லையே, அது கடைசி அவ்வளோ வரும்.
1: சொல்கிறேங்க.
0: ம்,
1: பத்து மிளகு.
0: ம்,
1: உண்ணலாம்.
0: இல்லை இல்லை, உண்ணலாம் கடைசியில் வரும். ப்ளூ வேற கொடுக்குறேன், கடைசியில் தான் வரும் உண்ணலாங்கிறது. பத்து மிளகு சரியாக தொடங்கிட்டீங்க. இன்னும் ஒரு முறை சொல்லிடவா? ம், உண்ணலாம் பகைவன் வீட்டிலும் இருந்தால் பத்து மிளகு.
1: சொல்றீங்க,
0: சொல்லுங்க.
1: பத்து மிளகு.
0: ம்,
1: இருந்தால்.
0: ம்,
1: பகைவன் வீட்டிலும்.
0: ம்,
1: உண்ணலாம்.
0: அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பத்து மிளகு இருந்தால்
1: பகைவன் வீட்டிலும்.
0: ஏன் அப்படி சொல்கிறாங்க மகாலட்சுமி?
1: தெரியலையக்கா.
0: தெரியலையா? பத்து மிளகு. மிளகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உடையது. எப்படிப்பட்ட விஷமாக இருந்தாலும் அது முறிச்சிருமா. நம்ம நாட்டில் காரத்துக்கு முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலலாம் மிளகைத்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதைத்தான் ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்காரங்கள்ட்டருந்து மிளகாயை வாங்கிக்கிட்டோம். நல்லதெல்லாம் கொடுத்து போடுறது, கிட்டதாக இங்கே வச்சுக்கிறது. ம், பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டு சண்டைக்காரங்க வீட்டில் கூட பத்து மிளகு இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுட்டு பத்து மிளகை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விஷம் பொதுவாக வைக்க மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை வச்சுருந்தாலும் அது முறிஞ்சு போயிருமா. அது வந்து மிளகோட தரத்தை அதோட மதிப்பாக சொல்கிறதுக்காக இப்படி ஒரு பழமொழி வந்திருக்கு. சரியா? அம்மா வந்து காரத்துக்கு பதிலாக மிளகாய்க்கு பதிலாக நிறைய மிளகு சேர்த்து சமைக்க சொல்லுங்கள். நீங்களும் மிளகு அதிகமாக சாப்பிடுங்க. அந்த பொங்கல்லாம் மிளகு போட்டால் தூக்கி ஓரத்தில் வச்சிடக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணணும்? மென்று சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுவீங்களா மிளகுலாம்?
1: ரசத்தில்.
0: ஆ, ரசத்தில்
1: அரைச்சி
0: தட்டி போட்டுருவாங்க அம்மா. ம்,
1: ஆமாம்.
0: ம், அதிகமாக ரசமும் சாப்பிடுங்க, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டிங்க மகாலட்சுமி. தொடர்ந்து படிங்க. உங்களுடைய இலக்கு அடைய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். பாடல் கேட்கலாமா? நன்றி, நன்றிம்மா, நன்றிம்மா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் 8:63 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு செலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோட வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக இனிப்புல காத்துட்டு இருக்காங்க. யாரு சந்திச்சலாம்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க கணேஷ்? அனிஷா, கணேஷா, ஹனிஷ். சரி, என்ன படிக்கிறீங்கப்பா?
1: 9வது.
0: 9வது. சரி சரி, விளையாடலாமா நம்ம?
1: என்ன
0: தலைப்பு கொடுக்க போறாங்களோ அப்படின்னு திக்கு திக்குன்னு இருக்கா? சரி, ஒன்றும் பயப்பட வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைப்பு, அதை பற்றி நீங்கள் அழகாக சொல்லிடுவீங்கங்கிறதுக்காக அக்கா கொடுக்குறேன். நிறைய பூச்செடிலாம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? சரி, உங்களுக்கு தலைப்பு வந்து பூக்கள். பூக்கள்னு மட்டும் சொல்லிடக்கூடாது, ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசலாம். பூக்கள்னு சொல்லிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. அதான்
1: விளையாட்டு.
0: தலையில் வைப்பாங்க. சரி,
1: கோயிலுக்கெல்லாம்
0: பூஜைக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் சரி, அப்புறம்

0: சரி, வாசனைக்காக. அதுக்கப்புறம்
1: அழகுக்காக.
0: அவ்வளோதான் தெரியுதா? அழகுக்காகவா? அழகுக்காக வைப்பாங்க. இப்போலாம் ஜோடனெல்லாம் எங்கே பார்த்தாலும் மலரில் தான். முதல்லலாம் பிளாஸ்டிக்கு, இப்போ ஒரிஜினல் மலர்லேயே பண்ணுறாங்க. மண்டபங்கள் எல்லாம். அப்புறம் அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன?
1: ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
0: ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க, விழாக்களுக்கு. அப்புறம் அப்புறம் இப்போ அதெல்லாம் பார்த்தா நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? அது குளு குளுக்குளுன்னு இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? சரி. அப்புறம்
1: அழகா இருக்கும்.
0: அழகா இருக்கோ, அதான் சொல்லிட்டீங்களே. அப்புறம் சரி, வாசனையா இருக்கும், அழகா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நிறைய வாசனை திரவியங்கள்லாம் பயன்படுத்துது, அதெல்லாம் அதுக்காகவெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பூக்கள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? இன்னொன்று, மருத்துவ குணம் நிறைய இருக்கு ஒவ்வொரு பூக்கள்லேயும். ஒரு சில பூக்கள்லாம் அவ்வளோ மருத்துவ குணம்லாம் இருக்கு. சரி சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எந்த பூ ரொம்ப பிடிக்கும் அனீஸ்? ரோஜா பூ பிடிக்குமா? சரி, நிறைய பண்ணுவோம். ரோஜா செடிகள்லாம் வீட்டில் வளருங்க, முடிஞ்சால் அது கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க. பேசினாவும் நம்ம சந்தோஷமாக பேசுறதெல்லாம் கவனிக்குமா. மறக்காமல் தண்ணியை ஊற்றுங்க.
1: டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுவோம்.
0: தினமும் ஊற்றிடுறீங்களா? நல்ல பிள்ளை. சரி, ரொம்ப சந்தோஷம் அனிஷ். பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிப்பா.
1: நன்றிக்கா.

0: 8:51 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு பூக்களை பத்தி அனிஷ் ரொம்ப அருமையா விளையாண்டு போயிட்டாங்க. இப்ப வந்து சொலவிடை விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்பிள்ளார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5. மகேஸ்வரி மேடம், உங்களுக்கும் நம் நிலையத்தின் பணியாற்றும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் கட்டியம் வட்டம் ஆணைக்கல் பத்தி திவாகர் மேடம்.
0: திவாகர் மேடம், என்னப்பா
1: இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். உங்களை கோதை மேடால பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி மேடம்.
0: எங்களுக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி திவாகர். ரொம்ப மெனக்கிட்ட அங்க இருந்து வந்திருந்தீங்க.
1: போடணும்
0: அளந்துதான் போட்டாலும் ஆத்தில்,
1: ஆத்தில் போட்டாலும் அளந்துதான் போடணும்.
0: ரொம்ப ஈஸியான ஒன்னு வந்துருச்சு உங்களுக்கு,
1: அப்படிதானே?
0: சரி, என்ன விளக்கம் சொல்லுவீங்களா?
1: என்னமோ
0: இதுவரைக்கும் நல்லா கேட்டுச்சு, விளக்க சொல்லும் போது மட்டும் விட்டு விட்டு கேக்குதேப்பா.
1: தவறு விட்டு விட்டு வருது மேடம்.
0: அப்படிங்களா
1: மேடம்? சொல்றீங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: அது நம்ம எதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது
0: என்ன அகத்தில் போட்டாலும் அளந்துதான் போடணும். அகம்னா என்ன? நம்ம உள்ளம். அதாவது நூல்களை, சிற நூல்களை படித்தாலும் அது அகத்துக்குள்ளே தானே போகும். நம்ம எது படித்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே போகும். அப்போது அளந்து தான் போடணும்னா நல்ல நூல்களை, நல்ல நூல்களை நம்ம அகத்துக்குள்ளே படித்து உள்ளே அனுப்பணும். அகத்தில் போட்டாலும் அளந்து தான், ஆராய்ந்து தான் அதை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அகம்னா வயிறும் கூட சில நேரங்களில், அதாவது சாப்பிட்றத கூட சரியானதை எடுத்து சாப்பிட்ணும். கிடைக்குதுங்கிறதுனால அளவு இல்லாமல் நேரங்காலம் தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு இந்த வயிற்றுக்குள்ளே அடைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு நேரங்காலத்தோடு அது சரியானதை தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிறது மாதிரி அளந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மாதிரியும் பொருள் சொல்கிறாங்க அகத்தில் அப்படின்னு சொன்னால். ஆனால் இன்னும் சரியாக சொல்லணும்னா அகத்தில் போட்டாலும் அளந்து தான் போடணும். நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மனசுக்கு என்னென்ன விஷயங்களை தர்றோமோ அதை சரியான

0: விஷயங்களை நமக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா திபாகர், நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது மருவி வந்ததுக்கான அர்த்தம் நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் அதுக்கு முன்னாடி மூலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுதான் சரியானது. ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி திபாகர். சரிங்க, நேரமும் பார்த்தீங்கன்னா 8:55 ஆயிடுச்சு. குறும்பு மனங்களோடு குதூகலமாய் உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நாம நினைவே சுகம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நம்பிக்கையை இழக்காத மனமே வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மகேஸ்வரி, நன்றி நேயர்களே.

100.5 இல் இனி இதயத்தின் ஓரம் இசையின் ஈரம் பதிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 இன் கொடை தின்றல்.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றால். இன்றைய தென்றல் யாருடைய கரம் பற்றி வந்து உங்கள் கழுத்தை கட்டிக்கொள்ளவிருக்கிறது? இயக்குனர் இமயம், பாரதி ராஜா. பாரதி ராஜா, பாரதி ராஜா. அவருக்கு இன்று 85வது பிறந்த தினம். அவரது மறைவிற்கு பின்வரும் முதல் பிறந்த தினம். அவர் மறைந்த செய்தி வந்த ஈரம் இன்னும் முழுமையாக காயவில்லை. இப்போது இந்த கொடைத்தென்றலில் அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதா, அவருக்கான அஞ்சலியை தொடர்வதா, இரண்டையும் விட்டுவிட்டு ஒரு இயக்குனராக பாரதி ராஜா அவர்களை, அவரின் சில திரைப்படங்களை கொண்டு அவர் யார் என்பதை பார்ப்போம். பிறந்த நாளிற்கான மலர்ச்செண்டையோ அல்லது அஞ்சலிக்கான மலர் வளையத்தையோ அதுவே தேர்வு செய்து கொள்ளட்டும்.

கலை என்றால் என்ன? ஒரு படைப்பாளி என்பவன் யார்? கலை என்பது கண்களுக்கு விருந்தளிக்கும் ஒரு அழகியல் அல்ல, அது மனங்களை தொடும் ஒரு மொழி, மனிதர்களை சிந்திக்க வைக்கும் சக்தி, ஒரு சமூகத்தின் கண்ணாடி என்பதோடு வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஒரு கருவி. கலை ஒரு மனிதனை மனிதனாக மாற்ற வேண்டும். அன்புதான் வாழ்க்கை என்பதை நினைவூட்ட வேண்டும். உறவுகளை மதிக்க கற்றுத்தர வேண்டும். சாதி, மதம், மொழி, இனம் என்ற எல்லைகளை கடந்து மனித நேயமே உயர்ந்தது என காரண காரியங்களோடு உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும். மண்ணை நேசிக்கவும், மனிதர்களை மதிக்கவும், பெண்மையை போற்றவும், உழைப்பை புகழவும், நீதி புறக்கணிக்கப்படும் போது கேள்வி கேட்கவும் கற்றுத்தர வேண்டும். ஒரு படைப்பாளி மக்களின் கைதட்டல்களை மட்டும் தேடினால் அவர் ஒரு பொழுதுபோக்காளர். கிடைக்கும் கூலியின் அளவை கொண்டு உழைப்பின் அளவை தீர்மானித்தால் அவர் கடமைக்கு வேலை செய்கின்றவர். இவர்களை படைப்பாளி என்ற சொல்லுக்குள் அடைக்க முடியாது. ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் மனிதர்களின் மனச்சாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும். தன்னுடைய காலத்தில் சமூகம் சந்தித்த வலிகளை உணர்ந்து மனிதர்களின் குரலாக மாறி அடுத்த தலைமுறைக்கான நல்ல மாற்றத்தை விதைத்து விட்டு செல்ல வேண்டும். அன்பு, மனிதநேயம், சமத்துவம், சுயமரியாதை, மனித உறவுகள் போன்றவைகளின் உயிர் துடிப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பொறுப்பை தன் தோள்களில் சுமக்க வேண்டும். அப்படிப்பட்ட படைப்பாளிகள்தான் காலத்தால் மறக்கப்பட முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அரிய கலைஞர்களில் ஒருவர்தான்

மண் வாசனையை உலகத் திரையரங்குகளுக்கு கொண்டு சென்ற, கிராமங்களின் இதய துடிப்பை திரைப்பட மொழியாக மாற்றிய, காதலை கவிதையாக்கிய, மனித நேயத்தை கதையாக்கிய, தனது சமூக பொறுப்பை தன் ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அமைதியாக விதைத்துச் சென்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜா.

0: Stop. Take one. Take okay.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.
2: ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது.

0: பிரிய பாரதி ராஜா, மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.
1: ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சோக ராகத்தைத்தான் சுரம் விரித்தேன், அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பதினாறு வயதினிலே பாரதி ராஜா அவர்களின் முதல் திரைப்படம். திரைப்படத்தின் நிறம், மொழி, களம், திரை மொழி, கதாபாத்திரங்கள் போன்ற பல விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்திய திரைப்படம். 1977 செப்டம்பர் மாதம் 15 வெளியாகி அதிக அளவாக மதுரை மெட்லேண்ட் தியேட்டரில் 200 நாள்களும், சினிப்பிரியாவில் 240 நாள்களும் ஓடி வசூலில் சாதனை செய்த திரைப்படம். ஒரு சாதாரண கிராமம், அதில் பெட்டிக்கடை வைத்து பிழைக்கும் ஒரு தாய். அந்த தாய்க்கு 10வது பரீட்சை எழுதி தேறியதும் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற கனவோடு வாழும் ஒரு 16 வயது மகள் மயில். அந்த ஊரில் உள்ள அனைவர் சொல்லும் வேலைகளையும் செய்யும் ஒரு அப்பாவி. அதே ஊரில் ஊர்வம்பை இழுக்கும் இன்னொருவன், ஒரு டாக்டர். இவர்கள்தான் படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள். அப்பாவியான சப்பானி மயிலை விரும்புகிறான், மயில் டாக்டரை விரும்புகிறாள், டாக்டர் மயிலின் உடலை விரும்புகிறார். டாக்டரின் காதல் நாடகம் பலிக்காமல் போக அதே நேரத்தில் அவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாக. அதை கேள்விப்படும் மயிலின் திருமண கனவு உடைந்து நொறுங்குகிறது. காட்சிக்குள் போகலாம்.
4: என்ன நாட்டம் விட்டு வில்லு வண்டி போகுது? பொண்ணுக்கு இடுப்பு வலியா?
5: இல்லடி, நம்ம டாக்டருக்கு பட்டத்துல கல்யாணமா. ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்கா, அவரை ரயில் அடிக்கு ஏத்திட்டு போக வில்லு வண்டி போகுது.

0: போறீங்களாமே?
1: எஸ்.
0: உங்க கல்யாணத்துக்கு தான் போறதா? ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க.
1: ஆஃப் கோர்ஸ் தே ஆர் கரெக்ட். என்னோட கல்யாணத்துக்கு தான் நான் ஊருக்கு போறேன்.
0: என்னங்க அப்போ இங்க பழகுனதெல்லாம்?
1: ஜஸ்ட் டு கில் தி டைம். வேலுக்காக கொஞ்சம் நேரம் மரத்துக்கில் ஒதுங்குறது இல்லையா?
0: நீங்க ஆசைப்பட்டபடி நான் நடக்கல, அது மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் செய்றீங்களா?
1: யோ பிட்டி வில்லேஜ் கேர்ள், நீ எங்க இருந்தாலும் இதே தான் செய்திருப்பேன்.

0: என்னங்க கொஞ்சம் வண்டி நிறுத்த சொல்லுங்க.
1: போகும்போது கூப்பிடாது, அதை அப்படிச்சுக்கணும்.
2: என்ன கட்டிட்டு போறான் கேவலம் ஒரு பொட்டி கடிக்காரி மகளா.

கதை ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். படம் என்ன சொல்ல வருகிறது, அல்லது பாரதி ராஜா இந்த கதையின் மூலம் என்ன சொல்ல வருகிறார்? இது மயில் யாரை திருமணம் செய்து கொண்டால் என்ற கதை அல்ல, காதலை எப்போது புரிந்து கொண்டால் என்ற கதை. இந்த கதையின் நோக்கம் படித்தவனை விரும்பக்கூடாது என்பது அல்ல, படிக்காதவனே நல்லவன் என்பதும் அல்ல. ஒரு மனிதனின் மதிப்பு அல்லது ஒரு மனிதனின் குணம் அவன் தோற்றத்திலோ படிப்பிலோ தொழிலிலோ அல்ல, அது அவன் மனதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளச் சொல்லும் கதை. இளம் பெண்களுக்கான பாடம். வாழ்க்கையில் நாம் எல்லோரும் இந்த தவறை செய்கின்றோம். ஒரு மனிதரை முதலில் அவர் முகத்தை கொண்டு அளக்கின்றோம், படிப்பால் அளக்கின்றோம், வேலையால் அளக்கின்றோம், வருமானத்தால் அளக்கின்றோம், மிக குறைவாகவே இதயத்தால் அளக்கின்றோம். அதனால்தான் பல நேரங்களில் நம்மை கவர்ந்த மனிதர்களை விரும்புகிறோம், நம்மை நேசித்த மனிதர்களை விட்டுவிடுகின்றோம். பணம் வாழ்க்கையை வசதியாக்கலாம், ஆனால் அன்பு மட்டும்தான் வாழ்க்கையை முழுமையாக்கும் என்ற உண்மையை தாமதமாகவே புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். பாரதி ராஜா கதையின் மூலம் எதை சொல்லாமல் சொல்ல வருகிறார்? காதல் என்பது அழகானவரை அல்லது நம்மை அழகாக பார்ப்பவரை தேடுவதல்ல, காதல் என்பது அழகானவரை அல்லது நம்மை அழகாக பார்ப்பவரை தேடுவதல்ல. அழகை இழந்த பிறகும் கூட அதே அன்போடு நம்மை நேசிப்பவரை கண்டுபிடிப்பதில் இருக்கிறது என்கிறார். 16 வயதினிலே. படமா பாடமா?

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இன்று 85வது பிறந்த தினம். இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். தமிழ் திரையுலகில் பாரதி ராஜா படம் என்று சொன்னவுடன் நினைவுக்கு வரும் இருவர் இளையராஜா வைரமுத்து. இந்த கூட்டணிகள் இணைந்து தந்த படங்கள் வெறும் படங்கள் அல்ல, அது அவர்கள் திரையில் எழுதிய கவிதைகள். அதுபோன்றதொரு கவிதைதான் கடலோர கவிதைகள். படம் வெளியான சமயத்தில் பாரதி ராஜா தன் பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார், இந்த படத்தின் வெற்றிக்கு முழுமையான காரணம் நான் அல்ல, முதல் காரணம் இளையராஜா, இரண்டாவது காரணம் வசனகர்த்தா ஆர் செல்வராஜ், மூன்றாவதாகத்தான் நாங்கள் எல்லோரும் என்று. எத்தனை பெருந்தன்மை! சரி, திரைப்படத்திற்குள் வந்துவிடுவோம். கடலோர கவிதைகள் அது திரைப்படம் அல்ல, ஒரு உப்பு காற்றில் பாரதி ராஜா எழுதிய காதல் கவிதை. கடலோர கவிதைகள் காதல் கதையும் அல்ல, அது தகுதி என்று சமூகம் உருவாக்கிய சுவருக்கும் அன்பு என்ற மனித உணர்விற்கும் இடையில் நடந்த மோதல். ஒரு மீனவ குப்பத்தில் ஊதாரியாக சுற்றித் திரியும் ஒருவன் அந்த ஊருக்கு ஆசிரியராக வரும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணால் மனிதனாகிறான். இருவருக்கும் நேசமாக இருந்த ஒரு மொட்டு காதலாக மலர துடிக்கிறது. இடையே சில சங்கடங்கள் அவர்களை பிரித்து வைக்க காதல் அவர்களை சேர்த்து வைக்கிறது. இதுதான் கதை. விண்ணையும் மண்ணையும் காதல் என்ற கயிறை கொண்டு முடிச்சு போட பாரதி ராஜா எடுத்துக்கொண்ட சவால். கதையின்படி நாயகன் திருந்தியவுடன் இருவருக்குள்ளும் காதல் ஏற்பட வேண்டும். அதையும் தாண்டி அந்த காதலை ஒருவரிடம் ஒருவர் வெளிப்படுத்த வேண்டும். அவளோ ஆசிரியை, இவனோ மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தின் பக்கம் ஒதுங்காதவன். மற்ற திரைப்படங்களில் வருவது போல ஒரு ரோசா பூவை கொடுத்து ஐ லவ் யூ சொல்வது போல காட்சி அமைத்து விட்டால் காதல் வந்துவிடுமா? காதல் வந்துவிட்டதாக பார்வையாளர்கள் நம்பிவிடுவார்களா? தர்க்க ரீதியாக அது சரியாக இருக்குமா? காதல் பிறப்பதையும் அந்த காதலை இருவரும் வெளிப்படுத்துவதையும் ஒரு பூ மலர்வதைப் போல கவிதையாக சொல்ல வேண்டும். இருவருக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தூரம் இருக்கிறது. காதலை எப்படி எந்த சங்கடமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்வார்கள்? ஒருவேளை அந்த ஆசிரியை தன் காதலை முதலில் சொல்ல நினைத்தால் அவள் மனதிற்குள் இப்படியான கேள்விகள் எழலாம். நான் ஒரு ஆசிரியர், நான் இப்படி நினைக்கலாமா? நான் அவரை நல்லவராக மாற்றி விட்டதாக நினைக்கிறேன். அவரை நான் மாற்றினேனா? மாற தயாராக இருந்தவரை புதுப்பித்தேனா? அவர் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த அன்பு பரிதாபத்தின் காரணமாக வந்ததா, காதலின் காரணமாக வந்ததா? ஒருவேளை காதல் என்றால் இந்த காதலை வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களா? நாம் வேறு மதம், அவர் வேறு மதம், இந்த காதலுக்கு மதம் ஒரு சுவராக நிற்குமா? இந்த காதலை சமூகம் எதுவாக பார்க்கும்? நான் நினைப்பது போல அவர் என்னை காதலிக்கிறாரா, அல்லது காதலாக இல்லாமல் ஒரு தேவதையைப் போல என்னை உயரத்தில் வைத்து பார்க்கிறாரா?

இப்படியான கேள்விகள் அவள் நெஞ்சில் மோதலாம். அல்லது காதலை முதலில் அவன் சொல்லிவிட நினைத்தால் அவன் மனதிலும் சில தயக்கங்கள் ஏற்படலாம். பாடம் சொல்லித்தந்தவளை விரும்புகிறோமே, என்னிடம் இருப்பது அவள் மீதான காதலா அல்லது என்னை மனிதனாக மாற்றியதற்கான நன்றியா? அவளது பார்வையில் இருப்பது ஒரு காதலியின் அன்பா அல்லது ஒரு ஆசிரியரின் கருணையா? நான் கடலில் உப்புவாசத்தை சுமப்பவன், அவள் புத்தக வாசனையோடு வாழ்பவள், இது பொருந்துமா? என் பெயரையே எழுத முடியாத நான் அவள் வாழ்க்கையை எழுத நினைப்பது சரியா? ஒருவேளை நம் காதலை சொல்லி அவள் ஏற்றுக்கொண்டால் பரவாயில்லை, மறுத்துவிட்டால் என்ன செய்வது? கற்றுத்தந்தவளுக்கு காயத்தை தந்ததால் ஏற்பட போகும் குற்ற உணர்வை எந்த கடலில் கழுவுவது? இப்படியான தயக்கங்கள் அவன் இதயத்தையும் நொறுக்கலாம். இந்த நெருக்கடிகளுக்கிடையே இருவரையும் எந்த வார்த்தைகளை கொண்டு காதலை சொல்ல வைத்திருப்பார் பாரதிராஜா? அந்த இரண்டு காட்சிகளும் இரண்டு கவிதைகள். அதோடு அந்த காட்சிகள் திரையில் கவிதை எழுத தெரிந்த கவிஞன் பாரதிராஜா என்பதற்கான சாட்சிகள்.

0: என்ன டாஸ் அப்படி பாக்குறீங்க?
1: ஏன் டீச்சர், ஏசுநாதன் நம்மள மாதிரியே படிப்பு சரியா வராதுங்களா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, மடியில வேற ஒரு குட்டி ஆடு இருக்குது.
0: அது தசை மாறி போன ஆடு, அதனால அவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு.
1: ஓஹோ, கும்பல் இருந்து கழட்டிச்சா? அப்படின்னா நம்ம டைப் தான். ஆமா, எப்படிங்க அவர் நல்ல ஆடு மேய்ப்பாரு?
0: அவருக்கு குட் ஷெப்பர்ட்னு கூட ஒரு பேர் இருக்கு.
1: அப்படின்னா?
0: அப்படின்னா நல்ல மேய்ப்பாளர்னு அர்த்தம்.
1: அப்ப நான் சொன்னது கரெக்டா?
0: இதே மாதிரி ஆடு தசை மாறி போய் உன் கையில வந்தா நீ என்ன செய்வ?
1: பிரியாணிதா, பட்ட கிராம்பெல்லாம் போட்டு வெள்ளா சீர மாட்டேன்.
0: அதுவே ஜென்னியா இருந்தா, அதுவே நானா இருந்தா

0: தாஸ், என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க தனியா இருக்கிற? அது என்ன கையில ஆட்டுக்குட்டி?
1: இது தசதபி வந்த ஆடு டீச்சர். என்ன மாதிரி ஒரு ஆணாது?
0: என்ன சொல்ற?
1: ஆமா டீச்சர், இதுவும் என்ன மாதிரி தான். இதுக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது டீச்சர். என் டீச்சர், இந்த ஆட்டுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்களா?
0: தாஸ்
1: சொல்லுங்க டீச்சர்.
0: என்ன சொன்னீங்கறத திரும்பி என்ன பார்த்து சொல்லு.
1: வேணாம் டீச்சர், இப்பெல்லாம் முன்ன மாதிரி உங்களை என்னால பார்த்து பேச முடியல.
0: ஏ,
1: எனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. அதெல்லாம் வேணாம் டீச்சர்.
0: தாஸ்
1: வேணாம் டீச்சர்.
0: தாஸ் இப்ப நீ என்ன பார்த்து பேசுற?
1: வேணாம் டீச்சர்.
0: தாஸ்
1: வேணாம் டீச்சர்.
0: தாஸ்
1: What?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு 85வது பிறந்த தினம் இன்று. அவரின் சில படங்களோடு பாடங்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். வேதம் புதிது பாரதிராஜா இயக்கிய திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். கே. கண்ணன் அவர்கள் எழுதிய ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற நாடகம்தான் வேதம் புதிது திரைப்படமாக உருவானது. கே. கண்ணன் அவர்கள்தான் வேதம் புதிது திரைப்படத்திற்கும் வசனம். வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த இருவர் காதலிப்பதும் அந்த காதல் கைகூடாமல் போவதும், பாலு தேவராக இருந்த ஒருவர் வெறும் பாலுவாக மாறுவதும், வேறு சாதியைச் சேர்ந்த பெண்ணுறுத்திக்கு மகளென்ற அடைக்கலம் கொடுப்பதும், அதை சில மூட நம்பிக்கைகள் வெறுப்பதும், இறுதியாக மனித நேயத்திற்கு விலையாக பாலுவின் உயிரை கேட்பதும் தான் படத்தின் கதை. இறுதியில் நமக்குள் உறைந்து போய் கிடக்கும் சாதிய மனோபாவங்களை எப்போது உதறப்போகிறோம் என்ற கேள்வியை நம்மிடம் விட்டுவிட்டு முடிகிறது படம்.
2: சங்கரா, ஏண்டா உம்முனு வர்ற?
3: ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன்.
2: நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன்.
3: எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் யாருமே சொல்லி தருதில்ல.
2: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்போவே என் காதல்

0: போட்டு ஒரு கதையை அவத்து விடுறேன். ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போகையில தோணிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னார். மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்ன பாரு, 20 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னார். சரி, இந்த கிருஷ்ணோபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். போச்சப்பா, 30 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னார். பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான், ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லிருக்காரு அது தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா உன் வாழ்க்கைய போச்சிருக்கான். எப்படி இருக்கு பாரு. அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும். நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற, ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை எப்படி கரை சேர்க்க போறன்னு தெரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அதான் இடைஞ்சல.
1: இடைஞ்சல்னா
0: புரியலையா? சாரிதான்.
1: உங்க பேர் என்ன?
0: இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு, என் தோல்லியே சவாரி செஞ்சுபிட்டு என் பேரை என்னன்னு கேக்குற. இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவரன்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்.
1: பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கே. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே.
2: கேட்டீர்களா? வசனத்தின் இறுதியில் அந்த சிறுவன், நான் கரையேறிட்டே, நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே என்று கேட்கிறானே, அவன் எந்த கரையை கேட்கிறான்? அற்றங்கரையா? இல்லை, சில கேள்விகள் பதிலை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவதில்லை, ஒரு மனிதனை அவனுக்கே அறிமுகம் செய்வதற்காக கேட்கப்படுகின்றன. சில கேள்விகள் பதிலை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவதில்லை, ஒரு மனிதனை அவனுக்கே அறிமுகம் செய்வதற்காக கேட்கப்படுகின்றன. அந்த கேள்வியின் மூலம் அந்த சிறுவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் இன்னும் கரையேறவில்லை. உங்கள் பெயரோடு ஒட்டி கொண்டிருக்கும் சாதி என்ற அடையாளத்திலிருந்து சாதியை எதிர்க்கும் சிந்தனை வந்த உங்களுக்கு சாதியை விட்டுவிடும் துணிச்சல் இன்னும் வரவில்லை. நீங்கள் உங்கள் பேச்சின் மூலம் கரையேறி விட்டீர்கள், ஆனால் உங்கள் பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் இன்னும் கரையேறவில்லை. உங்கள் வார்த்தைகளில் சமத்துவம் இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை. நீங்கள் சந்தித்த அனுபவங்களை படித்து கரையேறி விட்டீர்கள், ஆனால் உங்களையே படித்து நீங்கள் கரையேறவில்லை. மற்றவர்களின் தவறுகளை பார்க்க தெரிந்த உங்களுக்கு உங்களிடம் உள்ள முரண்பாடுகளை பார்க்க தெரியவில்லை. நீங்கள் மற்றவர்களை மாற்ற புறப்பட்டு விட்டீர்கள், உங்களை மாற்றிக்கொள்ளும் பயணத்தை நீங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆற்றை கடப்பது எளிது, மனதில் ஒட்டி கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை கடப்பது கடினம். நீரில் நனைந்த உடல் கரைக்கு வந்துவிடும், சாதியால் நனைந்த உடல் எப்படி கரையேறும் என்கிறார். எத்தனை ஆழமான கேள்வி அது! இதுபோன்ற சம்மட்டிகளெல்லாம் பாரதி ராஜாவின் திரை பட்டறையில்தான் உருக்கி அடித்து தயார் செய்யப்படுகின்றன. வேதம் புதிது படமா பாடமா?

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 85வது பிறந்த தினம் இன்று. அவரது பாடல்களோடும் பாடங்களோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்ற. முதல் மரியாதை ருஷிய எழுத்தாளர் தஸ்தாயேவ்ஸ்கிக்கும் அவரது படைப்புகளை எழுதி தருவதற்கு உதவியாளராக வந்த இளம்பெண் அண்ணாவிற்கும் ஏற்படுகிற காதல் பற்றிய விஷயம் வசனகர்த்தா ஆர் செல்வராஜ் அவர்களுக்கு பிடித்து போக அதை அவர் பாரதி ராஜா அவர்களிடம் சொல்ல அதுதான் முதல் மரியாதை படமாக உருவானது. நடுத்தர வயதை தாண்டிய ஒரு திருமணமான ஆணுக்கும் திருமணமாகாத ஒரு இளம் பெண்ணுக்கும் காதல் என்பது நம்முடைய சில சம்பிரதாயங்களை உடைத்தாலும் மனித உணர்வுகளை கட்டுப்படுத்த நினைக்கும் எதுவும் அகற்றப்படும் அல்லது அகலப்படுத்தப்படும் என்ற இயல்பின் மடியில் அமர்ந்து கொண்டு வெற்றி பெற்ற திரைப்படம்தான் முதல் மரியாதை. வாழ்க்கையில் சில உறவுகளை சட்டத்தின் விதிமுறைகள் இணைத்து வைக்கின்றன, சில உறவுகளை சம்பிரதாயங்கள் இணைத்து வைக்கின்றன. ஆனால் அன்பினால் இணைக்கப்பட்ட உறவுகள்தான் அல்லது அன்பால் தங்களை இணைத்து கொண்ட உறவுகள்தான் நீடித்து வாழ்கின்றன. ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டப்படும் தாலியின் மூலம் அவள் மனைவியாக அடையாளம் பெறலாம். ஆனால் அந்த அடையாளத்தை உயிர் பெறச் செய்வது அன்பு மட்டுமே. ஒருவனின் இதயச் சோர்வை உணராத, அவன் கண்ணீரை புரிந்து கொள்ளாத, அவனுடைய அமைதியை மொழிபெயர்க்க தெரியாத தாலியை மட்டுமே உத்தரவாதமாக கொண்ட பெண்ணோடு இருப்பது இருப்பதாக அர்த்தம் பெறுமே தவிர வாழ்வதாக அர்த்தம் பெறாது. பொதுவாக அன்பு கிடைக்காத மனங்கள் வறண்டு போகின்றன. புயலில் திசை தெரியாமல் அடித்துச் செல்லப்படும் ஒருவன் எதிரே தென்படுகிற மரக்கிளையை கட்டிக்கொள்வது பாவமாகாது. அந்த கட்டிக்கொள்ளல் என்பது தவறை தேடும் முயற்சி அல்ல, தஞ்சத்தை தேடும் முயற்சி. அது துரோகம் செய்வதற்கான துணிச்சல் அல்ல, உயிர் வாழ்வதற்காக தேடும் ஒரு காரணம். அது சம்பிரதாயத்தை ஒதுக்குவதல்ல. சம்பிரதாயம் ஒருவனின் உணர்வுகளை காப்பாற்ற முடியாமல் போனதால் ஏற்பட்ட விபத்து. தாலி என்பது உறவின் அடையாளம், அன்புதான் உறவின் அர்த்தம். அடையாளம் மட்டும் இருந்து அர்த்தமில்லாமல் போனால் அந்த உறவு வெறுமையாகிவிடாதா? எழுத்துக்கள் ஒருபோதும் கவிதையை அழகாக்குவதில்லை, அதன் பொருளே கவிதையை அழகாக்குகின்றன. விதிமுறைகள் மனித உணர்வுகளை விட உயர்ந்ததில்லை. எந்த சம்பிரதாயமும் அன்பை விட புனிதமானது இல்லை. இந்த நீதியின் மீது அமர்ந்துதான் முதல் மரியாதை படம் வெற்றி பெற்றது. திரையில் உணர்வுகளை செதுக்க முடியும் என்று பாரதி ராஜா நிரூபித்து காட்டிய திரைப்படம் இது. முதல் மரியாதை காதலின் இன்னொரு பரிமாணம். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்காக வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று இருக்கிறது. பூவிற்கு வாசம் இருக்கிறது, அது தாவர தர்மம். பூவிற்கு வாசம் இருக்கிறது, அது தாவர தர்மம். வேருக்கு வாசம் இருக்கிறதா? இருக்கிறது. அது வேறு வேர், வெட்டி வேர். வாசத்திற்கு மட்டும்தான் விதிவிலக்கு உண்டா? நேசத்திற்கு இல்லையா?

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய 85வது பிறந்த தினம் இன்று. இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். பாரதி ராஜாவின் உலகத்தில் உறவுகள் வெறும் இரத்த உறவுகள் அல்ல. அவை நம்பிக்கை, தியாகம், மரியாதை, பாசம் இவற்றின் அடையாளங்களாக இருப்பவை. பாரதி ராஜா வெறும் திரைப்பட இயக்குனர் அல்ல. சமூகத்தோடு அமைதியாக உரையாடிய, மனிதர்களின் மனச்சாட்சியை மெதுவாக தொட்ட ஒரு கதை சொல்லி. சுயமரியாதை என்பது அகங்காரம் அல்ல, தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் வாழும் கண்ணியம். பாரதி ராஜாவின் பல கதாபாத்திரங்கள் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் தாழ்ந்து வாழாத கதாபாத்திரங்களாகவே இருந்திருக்கிறார்கள். நகமும் சதையுமாக வாழ்ந்த ஒரு அண்ணன் தங்கை கதையை, இரத்தமும் கண்ணீரும் ஓடும் ஒரு களத்தில் படமாக்கிய

இதுதான் கிழக்கு சீமையிலே. இங்கே கதை சுருக்கம் தேவையில்லை. ஒலிக்கவிருக்கும் வசனங்களும் பாடலுமே இரத்தமும் கண்ணீரும் கலந்த களத்தில் நகமும் சதையும் பிரிக்கப்பட்ட கதையை சொல்லும். சொல்லப்பட்ட அந்த கதையில் அண்ணன் தங்கை பாசம் மட்டுமல்ல, மண்வாசம் இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் இருக்கிறது. மண்ணையும் மனிதர்களையும் உறவுகளையும் உயிருக்கு மேலாக மதிக்கும் சுயமரியாதையையும் ஒரே கிண்ணத்தில் ஊற்றித்தந்த திரைப்படம் கிழக்கு சீமையிலே.

0: சில நேரத்துல நீ கூட ரொம்ப அழகாத்தாண்டி இருக்க.
1: பானாத பண்றவனுக்கு கழுத கூட அழகாத்தே இருக்கும்.
2: கழுத பேச்சு சமைஞ்சு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. காலா காலத்துக்கு சடங்கு செஞ்சு தண்ணி ஊத்தி கழுப்பு கழிச்சிட்டேன்னா பொட்டைய பெத்த கடன் தீரும் சொல்லுவாங்க. அது மனசுல ஒரு பெரிய குறையாவே கிடக்கு. அப்படியே தாய் மாமா குடிசை போடுறதுக்கு என் அண்ணனுக்கு ஒரு ஆள் விட்டு சொன்னா கூட.
0: அப்படி எத்தனை எங்க சுத்தி எங்க வருவான் நல்லா தெரியும். கொஞ்சம் சிரிச்சா மூஞ்சி வச்சு தேய்ச்சு புடிங்களே. முதல்ல சடங்க வையும்ப, அப்புறம் எங்க அண்ணனை கூப்பிடும்ப, அவன் வந்து ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டு போ, கடைசியில் நான் குலகாரம் மாறணும். நோக்கால் இந்த அளவுக்கு தாண்டி சடங்கு வேணா ஒரு மயிறு வேணாம் தள்ளி போட்டது. போய் வேலையா பாரு.
1: சிவனாண்டி சொல்றத கேளு. ஒட்ட பிள்ளை பெத்தவன் நம்மதான் பொறுத்து போகணும். குளத்தோட போகிட்டு போனா குண்டுக்கிட்டே சேதான். இந்த மாயாண்டி பேருக்கு பயந்து சடங்கு தள்ளி வச்சுக்காத. நம்மளுக்கு தான் அசிங்கம். நீ சடங்கு வைய தாய் மாமருக்கு நானும்.
0: என்ன விளையாடுறியா?
1: என் மகன, என் மக ஒத்துக்குள்ள சின்ன கருப்பு, அவன் வந்து குத்து கட்டினா மகன் ஒத்துக்கற மாட்டாளப்பா.

0: மாயாணி சொல்றதே நியாயம். வரமாப்பிள்ள குத்துக்கல்லாட்டம் இருக்க, முறையே இல்லாத ஒண்ணு விட்ட பங்காளி நீ எப்படி குச்சி காட்டலாம்? சடங்கு சம்பிரதாயத்துல விளையாடாதீங்கப்பா.
1: முறை நடா முறை, இது என் மக சடங்கு, என் தங்கச்சி மகன் தான் குச்சி கட்டுவான், அது ஏன் இஷ்டம் அதுக்காக நீ யாரா?
0: நான் கேட்காம வேற ஏதோ கேப்பாப்பா. அப்படி நினைச்சவன் உன் வீட்டுக்குள்ளே வச்சு விசேஷத்தை முடிச்சிருக்கணும். அப்புறம் என்ன மைத்திரியா பத்திரிக்கை அடிச்சு பத்து உறவு கூட்டி விசேஷம் நடத்தல? இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி இந்த உறவு முறை அழிச்சு கொள்ளாமல் மட்டும் நினைக்காத.
1: எனக்கு எந்த உறவும் கிடையாதுயா, பஞ்சாயத்தை கூட்டி இந்த உறவை அத்துட்டுறயா.

0: ஏப்பா செவனாண்டி, மலைக்கு போனாலும் மாம் மச்சின் உறவு வேணும். மச்சினனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த உறவு நீடிக்கும்ல.
1: வெற்றி வர்றதுக்கு என்ன பழைய அண்ணாகீரை நினைச்சியா? கூடவே ஒரு நிழல் மாதிரி பிறந்த புறப்பாளைய வர பாசக்கீரப்பா, அப்படி ஒண்ணு லேசில வெட்டி விட முடியாது.
2: மந்தைக்கு வரவு வந்த பிறகு இனிமே நீ மாம மச்சான் உறவு வேண்டி கிடக்கு. பஞ்சாயத்து வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவீங்களா? வளவல்னு பேசிட்டு என் மக மேல இவனுக்கு இருக்கிற தாய் மாமா உறவை இப்பயே அத்து விட்டுருங்க.
3: என் தங்கச்சி மக மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த புறப்பல வந்த சொந்த

0: அம்மாப்பா, அதை எந்த கொம்பனும் மாத்த முடியாது. தாய்மாம மரங்கிறது மாப்பிளைக்கு ரொம்ப கேவலமா கோவண துணி போல தெரியுது. அத்து விடுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. அது அவ்வளவு லேஸ் இல்ல மாப்பிளை. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, பெரியவங்களுக்கும் தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய்மாமங்கிற உரிமையும் பெருமையும் இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்ணை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக ஒண்டாட்டி பிள்ளைய யார நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணன் நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பனை நம்பி கூட விட்டுட்டு போகல. அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான். ஏன் சண்டைக்கு போன போய வராம செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு அப்பனாவும் அவன் பெத்த பிள்ளைக்கு தாய்மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்து வாங்குற நம்பிக்கையில தாயா? அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய்மாம? தாய்மாம சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் கொடுக்க வந்தாய தாய்மாம. அதே புள்ள வளர்ந்த ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய்மாம நான் இருக்கிறேன் தைரியமா சொல்றானே அவன் தாயா தாய்மாம? அதே தங்கச்சிக்கு கூன் குருடு நொண்டின்னு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு பயில் கட்டிக்க மாட்டான். அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே குடுக்கறவன் தாயா தாய்மாம? இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைஞ்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு செஞ்சு இத்து புத்தா போன வந்தாயா இந்த தாய்மாம? இந்த பூமி சூரியனை 1000 தடவை சுத்தி வந்தாலும் அது பாதம் மாறுறதில்ல. அதே மாதிரிதான் 1000 வருஷம் ஆனாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் மாறுறதில்ல.
1: நீ 1000 சொல்லியா புள்ளைய பெத்தவனா, அது ஏன் சொத்து?
0: பொட்ட புள்ள தாய் வயித்துல இருக்கிற வரைக்கும் தாயா உங்க சொத்து. அது பிறந்து தொப்புள் கொடி அறுத்து தாயை விட்டு பிரிஞ்ச உடனே தாய்மாம சொத்து. புள்ளைய பெத்தவ என் கூட பிறந்த தங்கச்சி, அவளை தவிர உரிமையை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு அருகதை இல்ல. அவ வந்து சொல்லட்டும் அந்த புள்ள மேல எனக்கு உரிமை இல்லைன்னு.
1: அவளைய சொல்ல வைக்க
0: சொல்ல சொல்லு.
1: சொல்லிட்டா
0: என் தாய்மாம உரிமையே

அண்ணே, உன் மகளுக்கு வாக்குப்பட என் மகளுக்கு வாக்கு இல்லாம போச்சு. உன் கூட சம்பந்த பண்ணிக்க எனக்கு கொடுப்பன இல்லை. நாங்க அழுதழுதே சாக பெறது சென்மக்கு. எங்களை பொழைக்க வைக்க நீ ஆசைப்படாது. இந்த ஈனச்செடிக்கு பொழப்புக்காக எதை எதையோ விட்டு கொடுத்து இப்ப கடைசிய என் மக மேல உனக்கு இருக்கிற தாய்மாமைங்கிற உரிமையை விட்டு கொடுத்துட்டேன்.

பிரி கூட அக்காதுன்னு சொன்னவ இப்ப அண்ணன் தங்கச்சிங்கிற பிரிய கையால அத்து விடந்தேன்.

அம்மாங்கிற உறவை விட்டுக் கொடுக்கிறேன். எனக்கு நீ ஒரு வரம் தரணும். இன்னொரு தடவை இந்த அண்ணக்கால புடிச்சிடாதம்மா. என்கிட்ட கொடுக்கறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை. என் உசுரை தவிர

பாரதி ராஜா. பாரதி ராஜா உண்மையான படைப்பாளி என்பவன் மனிதர்களின் மனச்சாட்சியை தட்டி எழுப்புகின்றவன். தன்னுடைய காலத்தில் சமூகம் சந்தித்த வழிகளை உணர்ந்து மனிதர்களின் குரலாக மாறி அடுத்த தலைமுறைக்கான நல்ல மாற்றத்தை விதைத்து விட்டு செல்பவன். அப்படிப்பட்ட படைப்பாளிகள் காலத்தால் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் காலத்தையே வழிநடத்தி செல்பவர்கள். பாரதி ராஜா அவருக்கு இன்று 85வது பிறந்த தினம். அவரது மறைவிற்கு பின்வரும் முதல் பிறந்த தினம். அவர் மறைந்த செய்தி வந்த ஈரம் இன்னும் முழுமையாக காயவில்லை. இந்த கொடை தென்றல் அவருக்கான பிறந்த நாள் வாழ்த்தா? அவருக்கான அஞ்சலியா? மலர்களை உங்கள் கையில் அள்ளி கொடுக்க வேண்டுமா? தூவ வேண்டுமா? நீங்கள் உறங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். கோடை பண்பலை வானொலி அமைந்திருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் அதன் கிழக்கே அமைந்துள்ள சமவெளி பகுதியும் சந்திக்கும் இடத்தில்தான் நீங்கள் மேளா உறக்கத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். பக்கத்தில்தானே இருக்கிறீர்கள். பாரதி ராஜா, பாரதி ராஜா என்று புலம்பிய இந்த நிகழ்ச்சியை கேட்டீர்களா? தேனி மாவட்டத்து புழுதி காற்று தென்மேற்காக வீசி வந்து உங்களை எங்கே என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது? கால்வாய்களும் கண்மாய்களும் கரடுகளும் கழனிகளும் எங்கே எங்கள் பாரதி ராஜா என்று கேட்டால் நாங்கள் எதை காட்டுவது? புல்லும் பூக்களும் மரங்களும் மலைகளும் குயில்களும் குருவிகளும் உங்கள் கேமராவை காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன பதில் சொல்வது? இளையராஜாவின் இசைக்கூடத்தில் உங்கள் பாடல்களுக்காக வாசிக்கப்பட்ட புல்லாங்குழல்கள் பாரதி ராஜா எங்கே என்று கேட்டால் எதை நாங்கள் பதிலாகச் சொல்வது?

வணக்கம் நேயர்களே. மௌனத்தோடு மொழிகளும் இதயத்தோடு நினைவுகளும் ஓசையின்றி உறவாடி கொண்டிருக்கும் இவ்வுன்னத வேளையில் இசையின் இனிமையை இதழ்கள் முணுமுணுக்கச் செய்ய வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? வானரங்கள் கனிகொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கணிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியிருந்து வானவரை அழைப்பர், கமணச்சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் இளம் பிறைமுடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என திரிகூட ராசப்ப கவிராயரால் புகழப்பட்ட மலைவளம் செழித்து நிற்கும் தென்காசி மாவட்ட நேயர்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வரலாம் 24 24 24 அல்லது 24 24 29 என்ற எண்களில். முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: நிறம் மாறாத பூக்களை இசையால் மலரச் செய்த நேரம் 10:07. நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் தென்காசி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்னங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: தூக்கத்தில் பாண்டியம்மாள், தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பேசிட்டீங்களா? உளறிட்டே இருக்கீங்க. இணைப்பு கிடைச்ச மகிழ்ச்சி. சரி பாண்டியம்மாள், என்ன பாடல் கேட்கலாம்? தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் தூங்குறதுக்காக பாட்டு கேக்குறீங்க, அப்படியா? சரிங்க, கேட்டலாம் பாண்டியம்மா. நன்றிம்மா.
1: சரி.

0: இசை துள்ளியால் இதயங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். 10:12 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் குற்றாலத்திலிருந்து முனியசாமி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க முனியசாமி ஐயா.
1: கட்டி பருவத்துல படத்துல இருந்து நடையை மாற்றுங்கிற பாட்டு பாடல் வேணும்மா.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க, கேக்கலாங்க.
1: சரிங்க.

0: போடுது நாக்கு.
1: பாத்தக்கள்ள கூட்டு போகும் கண்ணாடி அம்மன் போன நின்னாக்கவலையில் ஏதாச்சும் பண்ணு கண்ணீர் பருவத்தில் போடுது நாக்கு. நின்னாக்கு

0: நடையை மாற்று பாடலை கேட்டு நம்ம மனசவே அந்த நிலையவே மாற்றிட்டு போயிட்டார் முனியசாமி அப்படின்னு தான் சொல்லணும். இசை வல்லமை எப்படின்னாலும் அப்படியே மாறக்கூடியது தானே. 10:18 இப்போ இணைப்பில் காத்துட்ருக்கிற தென்காசி மாவட்ட நேயர் யார்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்ங்க, யார் பேசுகிறீங்க?
1: சமயன் பேசுகிறேம்மா.
0: என்ன பேருங்க?
1: சமயன்.
0: சமயன்.
1: ம்,
0: சொல்லுங்க சமயன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: கும்பகரத்தை
0: அப்படிங்களா, சரி அனுப்பி விடுறோம். நன்றிங்க.

இசை காற்றோடு இது எங்கள் இணைந்திருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவேசகம் நிகழ்ச்சியோடு 10:22 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்?

0: தனது அன்பு நேயர்களை இசை மேலையால் நினைத்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. 10:28 நினைவேசகம் நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் தென்காசி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அம்மா, 27 உதய விழாவை சிறப்பாக வெற்றிகரமாக நமது மகிழ்ச்சியுடன் இரவு வழக்கத்தை மகிழ்ச்சியமாகவும் தெரிவித்துக் கொள்வது தென்காசி மாவட்டம் கரிவலவந்தன் கணேசன்.
0: கணேசன், சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? எங்களுக்கு மேடை பேச்சு கேட்டது மாதிரியே அவன் நினைவுக்கு போயிடுச்சு மனசு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சூப்பர் ஸ்டார் கருமவீரம் படத்திலிருந்து ஆகாய கங்கை ஓடி வர.
0: சரி, இந்த வருது, உங்களை தேடி வருதுங்க. நன்றிங்க கணேசன்.

0: இசை சங்கமம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:33 நினைவே சுகம் நிகழ்ச்சி என்று அழைத்திருக்கிறது தென்காசி மாவட்ட நேயர்களே. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தென்காசி மாவட்டம் சுதா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். முதன்முறையா பேசுறீங்களா?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: அதனாலதான் இவ்வளவு ஒளி வச்சிருக்கீங்களா? சரிங்க சரிங்க. சுதா? சரிங்க, சொல்லுங்க சுதா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தங்கமுத்தாரம் படத்துல இருந்து மணிக்குயில் இசைச்சு தெரியாங்க.
0: சுதா இசைப்பாங்களா?
1: ஐயோ வேண்டாம், நைட் எல்லாரும் நிம்மதியா தூங்கட்டும்.
0: தூங்கட்டும். சரி சரி சரி, நன்றிங்க சுதா. பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம், கேட்கலாம்.
0: விட்டுருவோம்.
1: ரொம்ப நன்றிங்க.

0: மனம் மயங்குமடியான பாடல்களை தேர்வு செய்து கேட்டுட்ருக்காங்க நம்ம தென்காசி மாவட்ட நேயர்கள். அன்பு நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது வானவில். நாளைய விவாதமன்ற வானவில்லின் வண்ணம் கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா, கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா, விவாதமன்ற வானவிலாக 10:40 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட நேயர்களை சந்திச்சலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: லீலாவதி சொல்லுங்க.
1: கொண்டாட்டி தேவை படத்துல இருந்து ஆராரோ பாட்டு பாட அந்த பாடல் வழங்குறேன் மேடம்.
0: கேக்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. கேக்கலாமா பாட்டு?

0: அன்பலை தாலாட்டுதா, இல்லை நேயர்கள் நம்மளை வந்து தாலாட்டுறது மாதிரியான பாடல்கள் கேட்குறாங்களா அப்படிங்கிறதே தெரியல, ஒரே குழப்பத்தில் தான் போகுதுன்னு சொல்லலாம். 10:46 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் குருவிகுளம் ஒன்றியம் ஐயநிதி நாடார் தெருவில் இருந்து செல்வ பிரபு பேசுறேன் மேடம்.
0: செல்வ பிரபு,

0: ஆமாம் மேடம்.
1: சொல்லுங்க செல்வப்பிரபு.
0: மேடம் எனக்கு பாடல் வந்து இந்த அபூர்வ சகோதரர் கமலஹாசன் நடித்த படத்துல இருந்து ராஜா கையை வச்ச அந்த படம்.
1: சரிங்க சரிங்க, கொடுத்துடலாம்
0: மேடம். இது வந்து இந்த போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆண்டு விழால நம்ம எல்லா கலந்துகிட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மூணு பேர்த்துக்கும் எல்லாருக்கும் வேண்டி இந்த பாட்டு மேடம்.
1: எல்லாருக்கும். ஓ, நீங்க வந்திருந்தீங்க. சரிங்க.
0: ஆமா மேடம்,
1: உதய விழாவில் கலந்துருந்தீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க
0: மேடம். மேடம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்
1: சொல்லுங்க.
0: இந்த காதலன் படத்துல வரும் பஞ்சு மிட்டாய் பாதி தின்று தந்ததால் லட்ச ரூபாய் குண்டு மல்லி உன் கூந்தல் எதிரும் உதிரும் பூ கோடி ரூபாய் கோடையப்பமில் நான் வாங்கிய பரிசு எனக்கு கோடி ரூபாய். ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
2: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாழ தாண்டா போடணும்.
3: பேரு வச்சாத்தாவ மறப்பனா
2: பம்பு பண்ணுன பொண்ணு போடுவேன்.
3: நீ வளர்த்தது அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
4: போவாதே.
3: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும், தெரிஞ்சவதா.

0: 10:53 நிறைவாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம், நான் இப்பதான், நீங்க கட் பண்ணலையா? இப்பதான் போட்டேன்.
0: யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் மாரிமுத்துங்கிற இப்பதான்
0: மாரிமுத்து முதன்முறையா பேசுறீங்க. இப்ப நீங்க பேச இல்ல, இப்ப நீங்க பேசுறதாங்க எல்லாருமே கேட்பாங்க.
1: சரிங்க மேடம்,
0: சொல்லுங்க. தென்காசி
1: என்ன
0: பாட்டுங்க கேக்கலாம்? எந்த பாட்டுனாலும் சரி. சரிங்க, நீங்க முதன்முறையா பேசுறதுனால அந்த குழப்பத்திலே இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். சரி, பாடல் வருதுங்க. நன்றிங்க.

இயற்கை எழில் கொஞ்சம் தென்காசி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சகம். நாளைய நினைவே சுகம் அழைக்கிறது கரூர் மாவட்ட நேயர்களே. நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. 100.5 இனி இடைவிடாத கானங்களோடு இணைகிறது இரவு சிறகு. வரும் நேரம் இரவு 11 மணி.

இருக்கிறது. விண்மீன்கள் நிலவை காணாமல் மின்னி விழிக்கிறது. தென்றலும் அமைதியில் வீதி விழா போகும் நேரத்தில் இடைவிடாத பாடல்களோடு இசைக்க காத்திருக்கிறது கூடை பண்பலை. இன்னொரு புளியைந்தில் இரவு சிறகு. மீண்டும் இனிய இரவு. வணக்கம் நேர்களே.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 ரசிக்கலாம் அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறி சேலம், தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம்

0: எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். 7 சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். நாளைய ராகம் பயணிக்க காத்திருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்களின் நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள். 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். நாளைய வானவில்லின் வண்ணம் கவனம் செலுத்த வேண்டியது வேலையிலா விமர்சனத்திலா? விமர்சனத்திலா. 9:30 ரசிக்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகள். 11:00 பாட்டு பட்டாளம். 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:25 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுவல் நிறைந்தவை. 2 டோல்தமாக்கா தூள். 3 உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் பேபி செந்தில்குமார் அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. 4:00 அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 ரசிக்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. 5 சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் பந்தாடும் பந்தாட்டம், உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம், நாவல் நேரம், ஆலய தரிசனம் ஆகியவை இடம்பெறும். 6 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பொன்னியின் செல்வங்கள் ஆகியவை இடம்பெறும். 7 தங்கள் அன்புடன். 8 இளமை பேசுகிறது. 9 கொடை தின்றில். 10 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 வரை.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1111.

0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள்.
0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
2: பண்பலையோடு பயணித்த நேய நெஞ்சுங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:53 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

0: பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 1111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: பண்பலையோடு பயணித்த நேய நெஞ்சங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:53 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

0: அனிச்சமே வாழ்க. பூக்களில் நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ. எனினும் நான் விரும்பும் என்னவளோ உன்னைவிட மென்மையான தன்மை உடையவள். குறள் எண் 111 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீழ்பவள்.
0: அனிச்சமே வாழ்க.